0: கைவிடப்பட்ட தேவன் என்ற தலைப்பில் சகோதரன் சந்திரன் லைட் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: பரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையின் பயணத்திலே அநேக சமயங்களிலே இரவு எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் கடந்த வாழ்க்கை எங்களை தொடர்ந்து பிடிக்க எங்களை முயற்சிக்கும் பொழுது, எங்களை நாங்கள் நம்பினவர்களெல்லாம் எங்களை கைவிடும் பொழுது, என் தாய் எங்கள் தகப்பனும் எங்களை கைவிடும் பொழுது, எங்கள் உறவுகளெல்லாம் அறுந்து போன சூழ்நிலையிலே ஒரு சந்தேகத்தோடு குறியோடு இருக்கிற எதிர்காலத்தை நோக்கி நாங்கள் ஓடுகிற பொழுது, ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிறோம் ஐயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட எங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்திலே ஒருவேளை உறவுகளெல்லாம் எங்களை விட்டு தூரமாய் ஒதுங்கி போன பட்சத்திலும், பரலோகத்தின் உறவு எங்களை விட்டு ஒருபொழுதும் போகிறதில்லை என்ற செய்தி எங்களை எத்தனை ஆறுதலான செய்தி ஆண்டவரே. மனித உறவுகள் எல்லாம் ஒரு காலகட்டத்துக்கு பின்பதாக எங்களோடு கூட வரப்போவதில்லை சுவாமி. ஆனால் நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும், எத்தகையான சூழ்நிலை கூட நாங்கள் கடந்து போனாலும், எங்களை விட்டு என்றுமே எடுபடாத ஒரு உறவு தெய்வீக உறவு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாரும் சாமி. யாக்கோபு தன் குடும்பத்தாலே பகைக்கப்பட்டான் ஆண்டவரே. தாய் அவனை கைவிடப்பட்ட சூழ்நிலை வந்தது. தான் நேசித்த தகப்பன் அவனை கை நுழ முடியாத சூழ்நிலை வந்தது. தன்னோடு கூட பிறந்து வளர்ந்த சகோதரன் தன்னை விட்டு ஒதுங்க முடியாத சூழ்நிலை வந்தபோது, தனிமையிலே தனிமரமாய் விடப்பட்ட வந்த சூழ்நிலையிலே சுவாமி, வானத்திலிருந்து ஒரு அருமையான காட்சியை அவனுக்கு காண்பித்து அவனை ஆறுதல் படுத்தினீரே. எங்களுக்கு அந்த ஆறுதல் எத்தனை முறை தேவைப்படுகிறது ஆண்டவரே. அநேக சமயங்களில் எங்களை சுற்றி ஆண்டவரே இருள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் இருதயத்துக்குள்ளே இருள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது, எங்கள் சுற்றிலுமாக இருள்களால் சூழப்பட்ட பொழுது, நாங்கள் சோர்ந்து போகிறோம், தேங்கி போகிறோம் ஐயா. எங்கள் ஆண்டவராக தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுதும் என்று சொன்ன கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீரே, அந்த ஒரு ஆறுதல்களுக்கு போதும் ஆண்டவரே. வாழ்க்கையின் சவால்களை, வாழ்க்கையினுடைய வேதனைகளை, வாழ்க்கையின் வியாதிகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கொண்டிருக்கிற விசுவாசத்தின் அடிப்படையிலே மேற்கொள்ளும் பலனைகளுக்கு தருகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்முடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு கூட நீ பேசும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Turn your Bibles over to the book of Genesis chapter 28 verses 10 to 19. ஆதியாகமம் 28 அதிகாரம் 10-ல் இருந்து 19 வசனங்களை நாம் வாசிக்கட்டும். யாக்கோபை குறித்து ஒரு அருமையான ஒரு பகுதி. இதை மூன்று தலைப்பின் கீழே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். முதலாவது, ஜேக்கப்ஸ் டிப்ரெஷன். The most depressed man from his deceptive past moving on to his doubtful future right now in a dreadful present. ஒரு டிசெப்டிவ் பாஸ்ட், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் யாக்கோபுடைய கதையை வாசித்தீங்கன்னா, தன்னுடைய சகோதரனை ஏமாற்றிவிட்டு, தன்னுடைய தந்தையை ஏமாற்றிவிட்டு, தாயோடு கூட வாழ முடியாத சூழ்நிலையை தானே உருவாக்கிவிட்டு, ஒரு டிசெப்டிவ் பாஸ்ட்ல இருந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஃபியூச்சரை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான் யாக்கோபு. அந்த சூழ்நிலையிலே அவன் இருக்கிற அந்த இடத்திலிருந்து பதான் அராமில் இருந்து பெர்ஷிபாவை நோக்கி, சாரி, பெர்ஷிபாவில் இருந்து பதானாரமை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். 550 மைல் என்று சொல்கிறார்கள். 550 miles of a long journey. He was forsaken by his family. His father forsook him. His brother forsook him. Even his own mother rather forced to send him out of the house. In other words, he is never going to see his mother back again. அவன் சென்ற பிறகு இதோடு கூட திருப்பி வரும்போது அவங்க அம்மா மரித்து போகிறார்கள். In other words, totally forsaken by the family. It was a deceptive past moving on to the doubtful future. இந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யாக்கோபுக்கு தெரியாதுங்க. He was 77 years old according to 27 chapter. 77 year old man living in his family, forsaken by the family. He didn't know where to go, but Laban enoki 550 mile பயணப்பட்டு போய் கொண்டிருக்கிறான். 50 அல்லது 60 mile தள்ளி தான் இந்த பெத்தேல் என்ற இடத்துல வந்தபொழுது, அங்கே பைபிள் வேதம் சொல்லுகிறது, 16 வாசிங்கள், ஒரு இடத்திலே வந்து அந்த இடம் தான் பெத்தேல், சூரியன் அஸ்தமித்தபடியினால் என்று வாசிக்கிறோம். I want to pause there. Saying it was night, 50 to 60 miles at his chest, he walked away from his parents. He is never going to see his mother again. மீண்டுமாக தன் நேசித்த அருமையான தாயை அவன் பார்க்க போவது கிடையாது. அப்படிப்பட்ட குடும்பத்தாலே கைவிடப்பட்ட யாக்கோபு ஒரு டவுட்ஃபுல்லான ஃபியூச்சர் நோக்கி போய் கொண்டிருக்கிறான். இனி எதிர்காலம் எப்படி இருக்கும்னு அவனுக்கு தெரியாதுங்க. வெரி டிசெப்டிவ் பாஸ்ட், வெரி டவுட்ஃபுல் ஃபியூச்சர், இந்த ரெண்டுக்கு நடுவிலே ஒரு ட்ரெட்ஃபுல்லான பிரசன்ட். இட் வாஸ் நைட். யூனோ அந்த காலத்திலே அதிக வனவிலங்குகளும் அநேக விதமான வழிப்பறி கொள்ளைக்காரர்களும் நிறைந்த ஒரு சூழ்நிலையிலே தனிமையிலே யாக்கோ விடுபடுகிறான். அந்த சூழ்நிலையிலே ஒரு அருமையான கனவை காண்கிறான் சொல்லி வாசிக்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம் ஆன் தி டிப்ரஷன் தட் ஜேக்கப் ஹட் டு கோ த்ரூ. ஒரு பெரிய டிப்ரஸ்டான மூடோடு கூட யாக்கோபு சென்று கொண்டிருக்கிறான். Just I want to just imagine the Jacob's condition at this point here. That was, as I told you, 27 adhigaratin 28 29 vasana vasigal 27 adhigaratinudaiye 28 29 Isaac Jacob ay aashirvadikkiran appuram janangalune sevikkavum jaadigalune vanangavum kadavargal sagodharukku yajamana irupai unne sabikkiravargal sabikkapattavargalum உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தார். ஐயா, he was blessed in chapter 27, banished in chapter 28. In other words, he was, there's a promise of blessing given to Jacob. Immediately after the promise was given, you see, there was a depression. He was walking through the wilderness for 550 long miles. நடந்து போய்கொண்டிருக்கிறான். Now, the promise was given, right? The promise of blessing was given. Now he is going to the possession of the promise. Blessing. எவ்வளவு நாள் தெரியுமா? 20 வருடங்கள். He is not going to possess the promised blessing until after 20 years. In other words, promise of blessing is given. The possession of blessing is going to be in the future after 20 long years. Now between the promise of blessing and the possession of blessing, there is a painful barrenness. I want to just spend some time on this. இன்னைக்கு கொடுத்த சாட்சிகள், பாடின பாடல்கள் எல்லாவற்றையும் ஒருவேளை தொகுத்து நம்ம யோசித்தோம்னு சொன்னா, there is one message that is coming right through with all this is, we are all going through some kind of painful barrenness in all our lives. This is Jacob is going through. So Jacob was, interestingly what he says is, 27th chapter he was blessed by Isaac. நீ ஆசீர்வாதமா இருக்க போறான்னு சொன்ன உடனே அடுத்த அதிகாரத்திலே அவன் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. So after the promise was delivered, given, he has to go 20 long years apart from the possession of the promise is going to happen. Between the promise of the blessing and the possession of the blessing, there was a painful depression, barrenness for 20 long years. The question is asked, where is God in all this? இப்பதான 27 அதிகாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 20 வருடங்களால் காத்திருந்ததுதான் அல்லது பெயின்ஃபுல்லான பேரன்னஸ் மூலியமாகத்தான் அந்த பொசிஷன் ஆஃப் தி ப்ராமிஸ் பெற்றுக்கொள்ள வேண்டுமா என்ற கேள்வி அநேக சமயங்களில் நாம் கேட்கிறோம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, யூ நோ வை பிட்வீன் தி ப்ராமிஸ் ஆஃப் தி பிளெஸிங்ஸ் அண்ட் தி பொசிஷன் ஆஃப் தி பிளெஸிங் தேர் இஸ் a 20 லாங் இயர்ஸ் ஆஃப் பெயின்ஃபுல் பேரன்னஸ். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், இட் இஸ் பிகாஸ் அகார்டிங் டு தி ஸ்கிரிப்சர்ஸ் காட் இஸ் ப்ரிப்பேரிங் ஹிம் ஃபார் தி பிளெஸிங். இன் அதர் வேர்ட்ஸ், without the preparation of the blessing, God will not allow you to possess your blessings. I want to just harp upon this one more time. The basic theology of the Old Testament is this. Between the promised blessing and the possession of your blessing, there has to be a preparation for the blessing. கடவுள் வந்து ஆயத்தம் பண்ணாதபடிக்கு ஒருவரை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அல்லவா? If you are not prepared to receive the blessing, God will not bless you right away. ஒருவேளை 27 ஆசீர்வாதத்தை கர்த்தர் 28 அதிகாரத்தை எல்லா ஆசீர்வாதம் கொடுத்திருக்கலாம், ஆனால் தரவில்லை. என்ன செய்தாராம்? வனாந்தரத்திலே அவனை நடக்க வைக்கிறார். எத்தனை வருடங்கள்? 20 வருடங்கள். 20 வருடம் நடக்கலைங்க, 550 மைல் அவன் நடக்க வேண்டும். 20 வருடங்கள் கழித்துதான் அந்த promised blessing, possession of the blessing, he began to get it. You know why? Because this 20 long years, through the painful barrenness, Jacob was preparing himself. In other words, God was preparing Jacob to possess the blessings. ஆயத்தம் உங்களை செய்யாதபடிக்கு உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறதில்லை. I want just one more illustration. Go to the New Testament. யோவானின் சுவிசேஷம் 14 அதிகாரத்தின் 2-3 வசனங்களை வாசியுங்கள். என் பிதாவினிட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தப்பட்ட பின்பு நான் இருக்கிற இடத்தில் இருக்கும்படிக்கு நான் மறுபடியும் வந்து உங்களை நிலத்தில் சேர்த்து. The same theology is reflected in Jesus' own statement. You know what he said to the disciples? There is a promise given. என்ன promise? உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் மேலே வச்சிருக்கேன். That's a promise he gave to them. There is a place I allotted for all of you to come and spend your eternity there. உங்களுக்கு எல்லாரும் எட்டர்னிட்டி ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான வாசஸ்தலத்தை மேலே வச்சிருக்கேன்னு சொன்னார். ப்ராமிஸ் வாஸ் கிவன், ரைட்? தென் த பொசிஷன் ஆஃப் த ப்ராமிஸ் எப்போ? நான் போய் ஆயத்திப்படுத்தி திரும்பி மறுபடியும் வந்து உங்களை மீண்டுமாக இடத்திலே கொண்டு செல். சோ திஸ் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் த பிளெஸிங் அண்ட் த பொசிஷன் ஆஃப் த பிளெஸிங். இது வரைக்கும் எங்க இருக்கணுமா நம்ம? இந்த உலகத்தில் இஸ் ப்ரிப்பேரிங் இஸ் ஃபார் த பிளெஸிங். சோ நம்மளை ஆயத்தப்படுத்தி பின்பதாக நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர். உங்கள் வாழ்க்கையில் சில வேலை யோசிக்கிறோம், என்னத்துக்காண்டி கர்த்தர் இவ்வளோ டிலே பண்றார்? எப்போ என்னை ஆசீர்வதிப்பின் வாக்குத்தம் கொடுத்த ஆண்டவர், Why there is so much of delay? Delays are not denials என்று சொல்லுவார்கள். மறுத்து தாமதம் என்பது மறுத்தல் என்று அர்த்தம் அல்ல. ஏ ஜாக்கோப் யாக்கோபை 20 வருடங்கள் ஆண்டவராக தேவன் தாமதிக்க வைத்தாராம். In other words, the promise of blessing was given. The possession of the blessing is 20 வருஷங்கள் கடந்து போக வேண்டும். இந்த இடையில என்ன பண்ணாரா 20 வருஷங்கள்? He was preparing Jacob for the possession of the blessing. ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு அவனை ஆயத்தப்படுத்தினாராம். கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே, Jacob waited for 20 long years before the promise and the possession of the blessings. And David waited for 21 years. Joseph waited for 13 years. Moses waited for 40 years. Jesus waited for 40 நாட்கள் ஆண்டவராக மனாந்தரத்தில் சோதிக்கப்பட்ட நமக்கு எல்லாம் தெரியும். And again in Paul's life, 3 years he spent in Arabian desert. These are all called preparation for the blessings. I want to tell you, Christopher Piriyamanavale, God has no quick fix for your problems, but he is looking for a permanent fix for all your problems. The preparation or the blessing was given, the possession is going to happen much later. இதுக்கிடையிலே ஒரு பெயின்ஃபுல்லான பேரன்னஸ் வனாந்திரத்தை கர்த்தர் வாழ்க்கையிலே தருகிறார். வனாந்திர அனுபவங்கள் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம். ஐயோ என் வாழ்க்கையில் ஏன் வனாந்திரம்? அருமையான சோஃபி சொன்னோனமாக, diseases are coming from nowhere. வியாதிகள் வருகிறது, ஏமாற்றங்கள் வருகிறது, குடும்பத்திலே நெருக்கடிகள் வருகிறது, இதெல்லாம் பெயின்ஃபுல்லான ஒரு பேரன்னஸ் கர்த்தர் தருகிறார். So the promise of blessing is given. The possession lies much later in the blessing. Between the promise and the possession of the blessing, God is taking us through the preparation for the blessing. In the preparation experience, it's a very painful experience. Jacob was going through that kind of preparation for blessings. He was on a painful barrenness in Udake, Yaakobu kadandhu chelugiran. Kristuvukkal periyamanavale, Yovan and association, vasika, adhe pagadhile 14 adhigaratin, 18 vasanathai yara vasingal, 14:18 of John. நான் உங்களை திக்கற்றவனாய் விடேன். 16 வசனத்தில் என்ன சொல்றாரு? 16 வசனம், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களோட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளன். கிரேக்க மொழியிலே பாராக்ளிட்டோஸ் இன் தி கிரீக் டம் இஸ் யூஸ்ட். யூ நோ வாட் இஸ் பாராக்ளிட்டோஸ்? ஒன் ஹூ இஸ் கால்ட் அலாங் சைட் டு ஹெல்ப் யூ. தட் இஸ் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். கிரீக் வார்த்தை பாராக்ளிட்டோஸ் என்ற வார்த்தையினுடைய, அல்லது தமிழ்ல வந்து பரிசுத்தாவின் சொல்லுகிறோமே, பரிசுத்தாவுக்கு ஒரிஜினல் நேம் என்ன தெரியுமா? பாராக்ளிட்டோஸ். பாரா டைஃபாய், பாரானா சைட் பை சைட் கிரீக்ல. பாராக்ளிட்டோஸ் மீன்ஸ் கால்ட் அலாங் சைட் டு ஹெல்ப் அஸ். இயேசு என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உங்களுக்கு திக்கட்டுனா விடம்பா, ப்ராமிஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். பொசஷன் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆஃப்டர் ஐ கம் பேக். இதுக்கு இடையிலே உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ண போறேன். எதன் மூலமா தெரியுமா? ஐ எம் கோயிங் டு சென்ட் யூ எ பாராக்ளிட்டோஸ். உங்களை ஹெல்ப் பண்றதுக்கு, உங்களை ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஹெவனுக்காக ஒரு அருமையான ஆவியானவரை உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அவர் உங்களோடு கூட சைட்ல நின்று உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை, சவால்களை எல்லாம் மேற்கொள்ளும்படியான பலனை தந்து, யூ வில் ப்ரிப்பேர் யுவர் ஹார்ட்ஸ் அண்ட் மைண்ட்ஸ் அண்ட் சோல்ஸ் டு இன்ஹெரிட் தி கிங்டம் ஆஃப் தேர். சோ தி ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல ஆவியான உங்களுக்கு உதவி செய்வார் என்பதை குறித்துதான் உங்களை திக்கற்றவனா விடுறேன். ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல, ஐ வில் நாட் லீவ் யூ ஆர்ஃபன்ஸ். யோக்காபினுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஹி வாஸ் அன் ஆர்ஃபன் ஆல்மோஸ்ட். அருமையான தாய் உண்டு, தாயே அவனை வெளியே போய் உன்னுடைய சகோதரனை கொலை செய்ய தேடுகிறான், நீ மாமா வீட்டுக்கு போயிடுன்னு சொல்லி சொல்லுகிறாள். தகப்பனால கைவிடப்பட்டு, தன் சகோதரனால கைவிடப்பட்டு, இந்த அருமையான யாக்கோபு ஆர்ஃபனை போல இந்த அருமையான இரவிலே படுத்துரைக்கிறான் சொல்லி வாசிக்கிறோம். So the first one is depression, Jacob's depression. Secondly, Jacob's dream. In the depression, he sleeps. You know, dreams are called according to Sigmund Freud, the psychiatrist, Austrian psychiatrist, says that dreams are the royal road to unconsciousness. கனவுகள் எல்லாம் நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட்ல புதைந்திருக்கிற எண்ணங்கள் எல்லாம் கனவுகளாக வரும் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, what can I dream here? I want to quickly point out three important features of this beautiful dream this man had. First, யார வாசிங்கள், 11 வசனத்திலே ராத்தங்கி கட்டில் ஒன்றை எடுத்து தலை கழுவித்து நித்திரை செய்யும்படி படுத்துக் கொண்டான். அப்பொழுது அவன் சொப்பனம் கண்டு என்ன பண்ணான், ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டது. He saw a ladder, in other words, a stairway. What does it really mean to us? What does it mean to Jacob in the first place? First of all, you know, it is a solution for three important things that Jacob was going through in his life. மூன்று முக்கியமான வாழ்க்கையின் பிரச்சனைக்கு இந்த லேடர் வந்து இஸ் எ சொல்யூஷன். ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன தெரியுமா? சின் சொல்யூஷன். ஹி வாஸ் எ சின்னர். அவன் அவுட் அண்ட் அவுட் எ சின்னர். தன் சகோதரனை ஏமாற்றி விட்டு, தன்னுடைய தகப்பனமாரைய தகப்பனை ஏமாற்றி விட்டு ஓடிக்கொண்டிருக்கிற யாக்கோபுக்கு sin is following him, right? அவன் என்ன சொல்றார் ஆண்டவர் மேல இருந்தா, வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்ததா அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரா, யாக்கோபு, you may think that heaven and earth are not connected. I want you to know heaven and earth are connected. They stay connected. It was connected, it is connected, it will be connected. Sometimes we think, வாழ்ற வாழ்க்கை என்ன யோசிக்கிறோம்னா, கடவுள் எதுவுமே தெரியாது, எனக்கும் பரலோகத்துக்கு சம்பந்தமே கிடையாது என்பதை போல சில வேளை வாழ்கிறோம். ஆண்டவர் என்ன ரிமைண்ட் பண்றா, Jacob, I want you to know heaven and earth are connected. Whatever you do in this world, it's going to affect your life up there in the heavens. நீ பண்ற ஒரு ஒரு காரியங்களையும், நீ பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பரலோகம் கவனித்துக் கொண்டிருக்கிறது என்பதை யாக்கோபுக்கு இதன் மூலமா கத்து சொல்ல வருகிறார். Your sin that you have committed in the past. Interestingly, if you read the 28th chapter, vaasthina ore edathukku aandavar vandu yaakob paathi em pa ipdi seidhenu kekkalaya ore vaadu kuda aandavar kekkalaga em pa ipdi unga thagodana yemathren em unga appa yemathren. Not a single word was asked about his deceptive past. God never asked him about the past. And this ibacharasi kondu nikke vekkranga paasuthom aandavar chandadala enna adu siriye paathu poi paavam enna seiyada இனி பாவம் செய்யாதன்னு சொன்னாராம். கேட்காதபடிக்கு அந்த ஒரே வடி இனி என்ற வார்த்தையிலேயே எல்லாவற்றையும் ரத்தன சுருக்கமாக ஆண்டவராக தேவன் சுருக்கிவிட்டு என்ன சொன்னார், இனி பாவம் செய்தா என்ன அர்த்தம், இதுக்கு முன்னால் இனி செய்திருக்கேன்னு எனக்கு தெரியும். He was not harping upon your past. All that God is concerned about is your present and your future. கர்த்தர்கிட்ட வந்தா ஏண்டா அப்படி மனுஷன் வந்து கேவலப்படுத்தும்படி பழைய எல்லாம் பேசணும்படி கேவலப்படுத்துவாங்க, ஆனா ஆண்டு விட்ட வந்தீங்கன்னா, இவள் நெவர் டாக் அபவுட் யுவர் பாஸ்ட். ஜேக்கப்ஸ் பாஸ்ட் வாஸ் நெவர் ஸ்போக்கன் டு அபவுட் மை காட். கடவுள் ஒரு வார்த்தை கூட பாஸ்ட் பத்தி பேசல. பாத்தீங்களா என்ன தர போயிட்டா அவர் பார்த்து என்ன சொல்றாரா, முதலாவது ஏன் என்ன சொல்லுகிறது, முதலாவது there is a solution to your sin through this connection from heaven to earth. அப்பா நீ வந்து அந்த வாஸ்திய முதல்ல என்ன போட்டிருக்கு, தேவத்தூதர்கள் இறங்கி ஏறினாங்க போட்டிருக்க, ஏறினாங்க இறங்கினாங்க போட்டிருக்க. Interesting again. First வந்து இறங்கினாங்கனு போடலையா, அப்புறம் ஏறின முதல்ல ஏறினாங்க. Ascension and descension are mentioned. யாரு? Angels. If you come to the New Testament, God is saying, your first solution to the sin is, you must know your sin is being watched over in heaven. நீங்க பண்ற பாவங்கள் எல்லாம் ஒருவேளை யோசிக்கலாம், மனைவிக்கு தெரியாதபடி, புருஷனுக்கு தெரியாதபடி, பிள்ளைகளுக்கு தெரியாதபடிக்கு, யாருக்குமே தெரியாதபடி செய்கிற பாவங்களை எல்லாம், there is heaven watching. That's a message. God is saying, look here Jacob, you don't think you are disconnected from me. I am stay connected with you. I am watching from heaven. And the yeniki mele yaar ninnadun potiruke adarku melaga kartha nindrar appadina enna artham na inda connection uruvaakrade kartha endru solugira nee pandra ovvoru kaariyathaiyum na paathukittirundan pa ana pathi onnu pesalle but I know the kind of person you are Jacob. I know your ins and outs. I know what's going on in your mind. You are not a right person. I know for sure. But still I am coming after you. That's the kind of God we are. I am walking in the past. I am talking to you. I am talking to you. I am talking to you. How are you going to do this, Jacob? That is a solution. I put a ladder from there. New Testament, who is a ladder? 14, 6, what is it? I am the same. Satyam. Jeevan. This is a dream. New Testament, a real ladder is laid down from heaven. That is through Jesus Christ on the cross of Calvary. The cross is a ladder laid from heaven down to this earth so that you and I, like Jacob, can go up the ladders and stay with Christ forever and ever. That's a message for all of us.
2: Sin is your problem? Are you running away from your family because of sin in your life? And the passage tells us, God tells us, that's the one solution to the later is, your sin problem, Jacob, don't worry, I can take care of that. If the world is ridiculing you too, உங்க அப்பா அம்மா கைவிட்டாங்கன்னு தெரியும்பா, ஏன்னா because of sin. You are no longer a worthy son for these people, right? They disowned you. But cheer up, David. I have a solution for your sin problem. Not this dream ladder marandre. I am going to give another ladder from heaven. Yaarudhu? Through Jesus Christ. Through the ladder of Christ Jesus, you can go up and you can go down as well. So heaven opens, sin problem is taken. First solution is sin. Second solution, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். You were separated, you were secluded, you were scared. Second problem, right? You have that problem? Are you separated from your loved ones? நம்பினவங்க, நீ ரொம்ப நேசித்தவங்களை அவங்களை கைவிட்டாங்கன்னு யோசிக்கிறீங்களா? Cheer up. Don't lose your heart. Secondly, you are secluded. All by himself. யாருமே கிடையாதுங்க. Doubtful on a future, deceptive past, dreadful present. He doesn't know what's going to happen to him. He was secluded from his home. He was separated from his parents. Nobody to turn to, right? No care. No concern, no comfort, no company. But God is saying, Jacob, cheer up. The family disowns you. The family of heaven owns you. What more you need in this world? When your family disowns you, do not lose your heart. When people around you are sneering and jeering at you, don't lose your heart. When the heavenly doors are closed, the earthly doors are closed, the heavenly doors are open for Jacob. God is saying, your sin, I have a solution through the ladder, through Jesus Christ, who is going to be the permanent ladder in this world. Secondly, the same ladder, Jesus Christ, not only takes care of your sin, it takes care of your seclusion, your separation, and your scare. பயந்திருக்கலையா? பயந்துதானே போய் ஓடிட்டு இருக்கு வீட்டை விட்டு. அவங்க தனியே தானே இருக்குன்னு யோசிக்கிற. நீ தனிமையில இல்லப்பா. All of heavenly host is at your disposal. நல்லா கவனிச்சிக்கலாம். ஆண்டவர் சொல்ற அப்பா பரலோக உலகத்தின் கதவெல்லாம் மூடிச்சுன்னு பயப்படுறியாப்பா? அப்பா கதவு மூடிட்டான்னு பயப்படுறியா? சகோதரன் உனக்கு கதவு மூடி, டோன்ட் லூஸ் யூர் ஹார்ட். த ஹெவன்லி ஃபேமிலி ஹஸ் ஓபன் த டோர். த ஹோர்ஸ் நவ் டோன்ட் பி த ஏஞ்சல்ஸ் ஆர் கோயிங் அப் அண்ட் கோயிங் டவுன். ஏஞ்சல்ஸ் பண்ணியிருந்தாங்க பைபிள்ல. எபிரேயருக்கு எதிரும் 1:14 வாசிங்க. ஹீப்ரூஸ் 1:14 சீக்கிரம் வாசிங்க, குயிக். ஹீப்ரூஸ் 1:14. ரட்சிப்பை சுதந்திரத்து போறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு எவர்கள் எல்லாரும் முந்திரவாசனம் வாசி என்ன போட்டிருக்கு? தூதர்கள், ரைட். ஏஞ்சல்ஸ் இன் தி பைபிள் ஆர் மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ். அப்படின்னா பணிவிடையின் ஆவிகள்னு பேருங்க அவங்களுக்கு எல்லாம். ஐயா, உங்களுக்கு எனக்கு பணிவிடை செய்வதற்காகவே கர்த்தர் ஏஞ்சல்ஸ் உண்டாக்கி இருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? நான் யாக்கோபுக்கு என்ன சொல்றப்பா? Your sin problem is taken care of, Jacob. Secondly, your seclusion and separation problem irukle. Ayyo enik yaarume illa ulagathile, enga appa amma la kai vittaangale, na nambinavangala enna veli po solltaangala, na enna seivenu soondu poirukkappa. Unoda loneliness ku, unoda seclusion ku, unoda separation ku, there is a heaven saying, oh, don't worry about this. Earthly homes are closed, but the heavenly home is open for you. Not only me, the host of angels are at your disposal. உனக்கு வேலை செய்யறதுக்கு அனுப்பிச்சிருக்கா, கவலைப்படாதேன்னு உனக்கு cheer up பண்ற. What a wonderful God yet you and I have. Just imagine, right? Jacob was an architect of his own ruin. அவனுடைய வீழ்ச்சிக்கு அவனே காரணமாகிறான். அவனே டிசெப்டிவ் பாவி, டோட்டலி டிப்ரைவ்ட் பர்சன். அவன் நல்ல முறையிலே ஆண்டவனை வெளிப்படுத்துறங்க. மோசமான நிலைமையிலிருந்து யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவனை ஆறுதல் படுத்துற கர்த்தரை இந்த பகுதியிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அநேக சமயங்களிலே மனித உறவுகளை கண்டு நாம் சோர்ந்து போகிறோம். உங்களோட நல்லா இருந்தவங்க உங்களை விட்டு விலகி போகும்பொழுது நாம் மனமடைந்து போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து யாக்கோபு கர்த்தர் கொடுத்திருந்தவா, there is a heaven open for you, pa. Angels are going up and down. That means I am sending all the ministering angels. மனுஷங்களுக்கு வேலை செய்ய கவலைப்படாதே, heavenly host வச்சு உன காப்பாத்தினால் முடியும். One man Jacob, God is after. நல்லா கவனிங்க. 100 பேருக்கு சொல்லுங்க, ஒரு மனுஷன் மோசமான மனுஷன், அவனுக்கு போய் எது கத்திர செய்யணும் யோசிப்பீங்க? ஐயா, தயவு செய்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, even if a single man, God is concerned about you. He never called his God at all, interestingly, right? But God knew his heart, all that is going on in his mind. அவன் குடும்பத்தில் எவ்வளோ அலசரிப்பட்டு எவ்வளோ துன்பத்தோடு இருக்க, செக்லூர்டா செப்பரேட்டடா ஸ்கேடா இருக்கான்னு கர்த்தர் அறிந்து அவனை பின்னாலேயே வந்து அவனோடு கூட இடைப்படுகிற அருமையான ஆண்டவரை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவளே, இட் இஸ் ஒன்லி எ ட்ரீம்ல தான் பார்த்தான். த ரியாலிட்டி இஸ் இன் தி நியூ டெஸ்டமெண்ட். த ரியல் லேடர் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் லேடர் ஃபார் அஸ். He takes care of your sin, he takes care of your separation, your seclusion and your scare. உலகத்திற்கு பயங்கள் தனிமை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு உங்களுக்கு திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவி உங்களுக்கு தந்து உங்களை ஆறுதல் படுத்துகிறாராம். And thirdly and finally, there is one more story we find here. அவ என்ன எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான்? 27 அதிகாரத்தினுடைய 41 வாசிங்கள். யாக்கோபு தன் தகப்பனை ஆசீர்வதித்த நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, தகப்பனுக்காக துக்கிக்க நாள் சீக்கிரமா வரும், அப்போது என் சகோதரனாய் யாக்கோபை நான் என்ன பண்ணுவேன்? கொன்று போடுவேன். There is a sepulchre hanging on his Jacob's head. First I said sin problem, adu solution later. Secondly the seclusion problem or the separation problem of Jacob later is another solution. Third solution is sepulchre. Death is hanging on his head, right? So death ku ore solution nadrama yesu aagi and the ladder vaanathinde irukapattade. Only through Christ Jesus your death is taken care of. So what a wonderful illustration used by Moses at this point. In the dream la paathade appa my sin is taken care of, my seclusion, my separation, my scare is taken care of, thirdly my sepulcher, my death is taken care of, all through this ladder metaphor used. And the ladder endra and the metaphor used panni inda moonru avanudaiya vaalkinoda poraattangalukku or arumiyana solution ay and imagery moolamaga aandavar Jacob kudukara. Christuvukal periyumale, this solution you and I have. Avan vandu he only dreamt. Anga yel irangandala angels inga ana aandavar kudutha permanent ana ladder irangandiyan theruma, not an angel but his own begotten son Jesus Christ, your Lord and my Lord. He came down. So, for take care of three of your things. Your sin is taken care of, your seclusion, separation, your scare is taken care of, and thirdly your sepulchre, your death is taken care of. Hebrews chapter 2 verse 14 and 15 vaasina than maranathin moolamaga maranathin adhigara pisasanavani muriyadithar endu vaasikkum. Through the death of Jesus Christ, through the ladder that is Christ Jesus, you took care of your sin, you took care of your seclusion, separation, you took care of your sepulchre with his death. These are all the dream of David. Finally Jacob's Jehovah's display. ஆண்டவர் வந்து தன்னை எப்படி வெளிப்படுத்துறார் பாருங்க. வாசியுங்கள் 13 வசனம், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, தேங்க்ஸ், 27 அதிகாரத்தில் 20 வசனம் வாசியுங்கள், 27:20. அப்படி ஈசாக்கு தன் குமாரனை நோக்கி, அவன் என்ன சொன்னானா? யாருடைய தேவனாய் கர்த்தர்? இன்ட்ரெஸ்டிங். You see that I want to make an interesting comparison. Hold this and turn to 28 chapter verse 21. என்னை உன் தகப்பனுக்கு சமாதான திருப்பர பண்ணுவாரானால் கர்த்தர் என்னது? யாருக்கு? எனக்கு. You see the comparison? Interestingly, he never called God even once in his life, Jacob. You know that? Until this point. In the 28 அதிகார வரைக்கும் ஒரே முறை கூட ஆண்டவரை வந்து கூப்பிடவே இல்லையா. He never called upon God. In other words, he was a religious man, but he had no relationship with God at all whatsoever. 28 அதிகாரத்தில் என்ன சொல்றான்? ஈசாக்கை பார்த்து உன்னுடைய தேவன் என்று சொல்லுகிறான். ஐயா, your God must become my God if God has to do something in your life. The Lord is your shepherd, our shepherd, my shepherd. When God becomes my shepherd, only then he will lead you, he will feed you. If as long as he remains your father's God, you have nothing to expect from this God at all. 28 அதிகாரத்தில் அப்பாவுடைய மகனை பார்த்தா அப்பா பார்த்து சொல்ற உம்முடைய கடவுள் என்று சொல்கிறார். 28 அதிகாரத்திலே, after God met him in the night experience and he calls him, your God becomes my God. That's a transformation happening in 26th chapter. Christuvukkal priyamanavale, who is your God? Who is God to you? Is it your father's God? Is it your mother's God? Is it your church's God? Is it your pastor's God? Is it your God? It's my God. When Jesus becomes my God, that makes all the difference in your life. As long as it remains someone else's God, you don't expect a thing from this God at all. That's what is happening here in Jacob's life. He said, your God. In 28th chapter, he says, my God. This your God must become my God if you expect anything to happen in your life. You know something very interesting? One more thing I want to highlight here. 16 வசனம் வாசிங்க, 28:16. யாக்கோபு நித்திரை தெளிந்து வீழ்த்த போது, மெய்யாகவே கர்த்தர் ஸ்தலத்தில் இருக்கிறார், அதை நான்
1: I want to spend some time on this before I conclude my message. Listen to me carefully. What is Jacob saying is this. Jacob, அவன் யோசித்ததுனா, he has no care, he has no companion, he has no comfort. கல்ல வச்சு தலையில் தூங்கினான் வாசிக்கிறோம். ஒண்ணுமே இல்ல சூழ்நிலை. There is no companion to help him, but there is one companion like a hound of heaven running after Jesus. John Stott, உலக பிரசித்த ஊழியக்காரன், ஒரு சமயம் அழகா சொன்னாரு, you know why I became a Christian? நான் ஏன் கிறிஸ்தவனா இருக்கு தெரியுமா? Not because of my mother and father, not because even I made a confession to Jesus Christ, not because someone told me about Jesus Christ, not because I read the Bible and came to know Jesus. No, none of these reasons. You know why I became a Christian? Because that God would not leave me. அவர் என்ன தொடர்ந்து வந்துகிட்டே இருக்காரு. நான் அவரை கண்டுகொள்ளவில்லை, அவர் என்னை கண்டுகொண்டார். மனுஷகுமார் ஏன் வந்தான்னு சொல்றாரு மார்க்கில். மனுஷகுமார் எதுக்கு வந்தாரு? Jesus Christ came to save, to seek and to save that which is lost. எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும். ரைட். அவர் தேடி கண்டுபிடித்தால் ஒழிய நீங்கள் அவரை கண்டுகொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. ஹெவன்ல இருந்த எங்க இந்த ஏனையை வச்சது யாருங்க? மனுஷன் வச்சானா ஆண்டவர் வச்சாரா? ஆண்டவர் மேலிருந்து வச்சார். அப்படி என்ன அர்த்தம்? பா, நீ சுய முயற்சியிலே மேலே ஏறி வர முடியாது ராஜான்றார். இந்து மதம் என்ன சொல்லுகிறது? You don't have to struggle. That Jesus Christ doesn't have to come into this world. He doesn't have to die on the cross of Calvary. You all through your own works go to heaven. That is absolute nonsense according to scriptures. You know what the Bible says? உன் சுய முயற்சியின் மூலமாக நீ மேலே போக முடியாது ராஜா. உன் ஏணியை வச்சு மேலே ஏற முடியாது. உன்னுடைய செல்ஃப் ரைச்சியஸ்னஸ் என்ற ஏணியை வச்சு மேல போக முயற்சிக்காத. நான் மேல இருந்து ஏணி போட்டால் ஒழிய நீ மேல ஏறி வர முடியாது. இந்த உலகத்தின் மதங்கள் எல்லாம் சொல்லுகிறது என்ன? ஐயா, நீ வந்து இன்னொரு இயேசு என்ற ஏணி மூலமா மேல போவானப்பா. நீயே உன் ஏணி உண்டாக்கிக்கொள். You can form your own stairway to heaven. You can form your own ladder to heaven. The Bible tells us there is no other ladder other than the one that was sent from heaven to us. No way you can go to heaven but through the ladder sent from heaven. You know what he said? நான் கர்த்தரின் ஸ்தலத்தில் இருக்கிறார், அதை யார் அறியல? எனக்கு தெரியல. ஐயா, உங்க வாழ்க்கையில டிப்ரெஷன் வரும்போது, டிசீசஸ் வரும்போது, டிப்ரெஷன் வரும்போது, டிஸ்பேர் வரும்போது, டிஸார்டர்னஸ் வரும்போது, டிசப்பாயின்மெண்ட் வரும்போது, நீங்க என்ன சொல்றோம்? கடவுள் என்ன கைவிட்டார் போல இருக்க, கடவுள் இந்த பிரச்சனையில் இல்லைன்னு யோசிக்கிறீங்க. அதே தான் யாக்கோபு ஒரு பாயிண்ட்ல யோசித்தான். எனக்கு தாங்க தெரியல. When you don't find God in your disease, when you don't find God in your disappointment, when you don't find God in your despair, dispiritedness, disorderedness, there is no problem with God, problem with you and me. You don't see God in it. When your God becomes my God, you should be able to see God in all your depressions, God in all your disappointments, God in all your diseases. If you don't see God in your disappointments and diseases and depressions, the problem is not with my God, it is with you, because that God still becomes your God, he has not become my God yet. கடவுள் வந்து என்னுடைய கடவுளாய் மாறிவிட்ட பிறகு என் வாழ்க்கையின் எல்லா அனுபவங்கள் ஊடாகவும் இந்த கர்த்தர் இருக்கிறார் உணர்வு இருந்துச்சு. அவன் என்ன சொல்றான்? இப்ப கடவுள் இங்குதான் இருந்தாரு, நான் அதை காணவில்லை. என்ன சொல்றான்? டோன்ட் வேஸ்ட் யுவர் டார்க்னஸ். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டெல் ஆல் ஆஃப் அஸ். யுவர் டார்க்னஸ், இஃப் யூ டூ நாட் சி டிவினிட்டி இன் யுவர் டார்க்னஸ், த ப்ராப்ளம் இஸ் நாட் வித் காட், இட் இஸ் வித் யூ. உங்க டிப்ரெஷன்ல, டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல, டிசீஸ்ல, இஃப் யூ டூ நாட் சி டிவினிட்டி இன் இட், the problem is not with God. Jacob is saying kathar inga da irundaru naan kaanavillai. And iravu van vaalkile varadirundal and aashirvaadam anubhoothiyan petrikondirukkamudiyad. If darkness do not come in your life, you will not see the divine presence in your life at all. Praise God for your darknesses, whatever darkness you are going through. I don't know, it may be depression, it may be disappointment, it may be diseases, whatever it is, disappointments, but I want to tell you, see the divinity in your darkness. Are you able to see that? When your God becomes my God, I can see God in all the depressions, in all the disappointments, in all the diseases. That is what the display of God here. Chompadla. Parishuthamum kiruvai nirundha nalla aandavare. Anneya samayangalile engal vaalkile darkness varumbodhu divinity-ye naangal kaana thavari pogurom. Sami Yaakobin vaalkile அந்த இரவை நீ அவன் வாழ்க்கையில வரவிட்டாதற்கு விஷயம் சொன்னால் அந்த உண்மையான ஆண்டவர் என் வாழ்க்கையை கண்டு கொண்டிருக்க முடியாது. சாமி, எங்கள் வாழ்க்கையினுடைய இரவிலே நாங்கள் ஆண்டவரை சந்திக்க அனுபவத்தை எங்களுக்கு தருகிறீர் என்பதை நான் உணர்ந்து கொள்வதில்லை. சாமி, கர்த்தர் இங்கு இருந்தார், அதை நான் அறியாதிருந்தேன் சொல்லுகிறேன். அநேக சமயங்களில எங்க டிப்ரெஷன்ல, எங்களுடைய டிசப்பாயின்மெண்ட்ஸ்ல, எங்களுடைய டிசீஸ்ல கர்த்தரை நாங்கள் காண தவறி போகிறோம் ஐயா. கர்த்தர் இங்கே இல்லை, என கைவிட்டு விட்டார் என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்க்கிறோம் சாமி. அது எவ்வளவு தவறானது சாமி. நீர் எங்கள் வாழ்க்கையுடைய எல்லா நிகழ்ச்சியோடும் எங்களோடு வருகிறீர் ஆண்டவரே. அந்த உணர்வு எங்களுக்கு தாரும். மோசமான நிலையிலே வாழ்ந்த யாக்கோபை தேடி சென்று அவனை தொட்டு அவனை மாற்றின எங்கள் ஆண்டவராக தேவன், நாங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் நேசிக்கிற கர்த்தராக இருக்கிறீர் சாமி. எங்கள் குடும்பங்கள் ஒருவேளை எங்களை கைவிடலாம், எங்கள் குடும்பத்தினுடைய பேரோர் பெற்றோர் காட்டு அன்பெல்லாம் ஒரு பாயிண்ட்ல முடிவடையலாம் சாமி. ஆனால் எங்கள் ஆண்டவராக தேவன் அன்பு ஒருபொழுதும் முடிவடைய என்று உணர்ந்து கொள்ள கிருபை தாரும். மீட்பரே கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

நல்லவனையும் உத்தமனையும் உன் கண்கள் தேடியிருந்தால் அதில் துளியும் நான் இல்லை, அதன் வாசனையும் எனக்கில்லை. சற்றும் தகுதியில்லாத என்னையும் நல்லவனாய் நீதிமானாய் மாற்றிய உம்முடைய இரக்கங்கள்

எங்கள் தகப்பனே, வணங்கா கழுத்துள்ள ஜனம் என்று அறிந்திருந்தும் உம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பி தம் ஜனத்தை எகிப்தின் சிறையிருப்பில் இருந்து விடுவித்த தேவன், தகுதியில்லாத புறஜாதிகளாகிய எங்களுக்கு உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை கிருபாதார பலியாய் கொடுத்து சிலுவையில் அவர் சிந்தின இரத்தத்தினால் பாவ கட்டுகளில் இருந்து விடுவித்து எங்களையும் சந்த ஜனமாய் மாற்றினீரே. நீரே எங்களுக்கும் எங்கள் சந்ததிகளுக்கும் தலைமுறை தலைமுறையாக தெய்வமாய் இருப்பீராக.

கிரியைகளை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்குது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.

நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு, நாசரேத்தில் இருந்து நப்தலிக்கு, நாசரத் டு நப்தலி. வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 4:17-24 வரை. அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புத்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புத்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களோட பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, வைத்தியனே, உன்னைத்தானே குணமாக்கிக்கொள் என்ற பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நமோரில் உன்னால் செய்யப்பட்ட கிரியைகள் எவைகளோ அவைகளை உன் ஊரானாகிய இவ்விடத்திலும் செய் என்று நீங்கள் என்னுடன் சொல்லுவீர்கள் என்பது நிச்சயம். ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனப்பாட வசனம் லூக்கா 4:18. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். The spirit of the Lord is on me because he has anointed me to preach the good news to the poor. பெரும்பாலும் கிறிஸ்தவர்களே பங்கு பெறும் கூட்டங்களில் அற்புதங்கள் குறைவாகவே காணப்படுகின்றன. கிறிஸ்தவர் அல்லாதவர் நடுவில் நடக்கும் அதிசயங்களும் அற்புதங்களுமோ ஏராளம். இதைத்தான் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்று ரோமர் 10:20-21 மேற்கோள் காட்டி குறிப்பிட்டார். மக்களின் தேவைகளால் கடவுள் மனதுருகும் போது தமது வரங்களை அவர் வெளிப்படுத்துகிறார். நோயாளிகள் இருக்கும் இடத்தில்தான் மருத்துவர் அவசியம். தேவனாகிய கர்த்தர் மனிதருக்குள் தங்கியிருக்கும்படி துரோகிகளாகிய மனிதருக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று ஆவியானவர் மூலம் கிறிஸ்து பொழுந்தெருளிய வரங்களை குறித்து தாவீது தீர்க்கதரிசனம் உரைத்தார். சங்கீதம் 68 அதை வாசிக்கிறோம். கிறிஸ்து உதித்தார், உயிர் கொடுத்தார், உயிர் தெழுந்தார் என்று பெயர் கிறிஸ்தவர்களுக்கு ஏற்கனவே தெரியும். அவர்களுக்கு வேண்டியது சுவிசேஷ அற்புதங்கள் அல்ல, தீர்க்க தரிசன எச்சரிப்புகளே. எடுத்துக்காட்டாக மத்தேயு 12:38-39. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் இயேசுவை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். அவர்களுக்கு அவர் மறுமொழியாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவது இல்லை என்றார். மனந்திரும்ப மறுக்கும் வணங்கா கழுத்துள்ள கிறிஸ்தவ சமுதாயங்களுக்கு திரும்ப திரும்ப அற்புதங்களை செய்ய கிறிஸ்து விரும்புவதில்லை. கானாவூர், கோராசின், கப்பர்நகூம் ஆகிய இடங்களில் உள்ளோரது இதய கடினத்தை இயேசு எவ்வளவாய் கடிந்து கொண்டார் என்று சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். குறிப்பாக மத்தேயு 11:20-24 வாசிக்கிறேன். அப்பொழுது தமது பலத்த செய்கைகளில் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனந்திரமாமல் போனபடியால் அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே, உனக்கு ஐயோ! பெத்சாயிதாவே, உனக்கு ஐயோ! உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனந்திரும்பியிருப்பார்கள். வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தால் அது இந்நாள் வரைக்கும்
நிலைத்திருக்கும். இப்படியெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொண்டதை நாம் மறந்துவிடக் கூடாது. கிறிஸ்துவின் பெயரே சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு பிரியமானவர்களையே நாம் செல்வோம், அங்கே அற்புதங்கள் நடக்கும். தாழ்த்தப்பட்டோரை தேடிச் செல்வோம், அதிசயங்கள் நடக்கும். நலிவடைந்தோரை நாடி செல்வோம், விந்தைகள் நிகழும். மூடப்புழக்கங்கள் உள்ளோரை சந்திப்போம், அடிமைத்தன கட்டுகள் அறிந்து போகும். பிசாசுகள் பிடித்திருக்கும் பழங்குடி ஆதிவாசிகளிடம் செல்வோம், பேய்கள் பறந்தோடும். மருத்துவ வசதி இல்லாத குக்கிராமங்களுக்கு படையெடுப்போம், தெய்வீக சுகம் வெளிப்படும். அறிவாளிகளையும் திக்குமுக்காடச் செய்யும் சூழல்கள் மிஷினரி களங்களில் ஏராளம். அறிவை உணர்த்தும் வசனம், ஞானத்தை போதிக்கும் வசனம் ஆகிய வரங்களை அவ்விடங்களில் நாம் சென்று பயன்படுத்த வேண்டும். வரங்களை போதிக்கும் கருத்தரங்குகளில் பங்கு பெற்றோரை வரங்களை பயிற்சிக்க வேண்டிய களங்களுக்கு விரைய செய்ய தவறினால் அது பெரும் தோல்வி. களங்களில் அல்லவா கயவனின் கட்டுக்கள் கோடிகள் கலங்கி நிற்கின்றன. மற்றபடி வரங்களை கூறு போட்டு படிப்பது வெறும் ஏட்டு சுரக்காயாகிவிடும். அநேகர் சிற்றூர்களுக்கும் தொலைவிடங்களுக்கும் செல்லாததற்கு ஒரு முக்கிய காரணம் புகழ் நாட்டமே. சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதிக்கும்படி இயேசு நாசரேத்தை விட்டு புறப்பட்டு செபிலோ நப்தலி ஆகிய இடங்களின் கடலோரத்திற்கு சென்று அங்கு குடியிருந்தார் என்ற வார்த்தைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என் மனைவியும் நானும் தமிழகத்தை விட்டு பிற மாநிலங்களுக்கு 1987 இடம்பெயர்ந்த போது இவ்வித வசனங்களே எங்களுக்கு பெரும் சவாலாய் அமைந்தன. 2004 ஜூன் மாதம் எனது சொந்த ஊராகிய நாசரேத்தில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு இந்த வசன அடிப்படையில் மிஷனரி சவால் கொடுத்து நப்தலிக்கு புறப்பட்டு போகும்படி அறைகூவினேன். சகோதரி சாரால் நவரோஜி பாடிய ஒரு பாடல் என் நினைவுக்கு வருகிறது. அதில் இவ்விதமாக அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம், நம்முற்பிதாக்கள் நம்பின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாரே, தம்மை நோக்கி வேண்டும் போது தாங்கி நம்மை ஆதரிப்பார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், எளியவருக்கு நற்செய்தியை அறிவிப்பதற்காக என்னை அபிஷேகம் பண்ணினார். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் நாங்கள் வாசித்த இந்த முக்கியமான சுவிசேஷ பகுதிகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வசதியும் வாய்ப்பும் எங்களுக்கு பேர் புகழும் நிறைந்த இடங்களிலேயே நாங்கள் கூடாரம் போட்டு தங்கிவிடாதபடிக்கு அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வாழ்நாள் முழுவதும் காத்து கிடக்கிற மக்களை நோக்கி நாங்கள் செல்ல எங்களுடைய கால்கள் நாசரேத்தை விட்டு நப்தலிக்கு போக விரைவதாக. கர்த்தாவே, இந்த வசனத்தை இன்று கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபர்களுக்காக நங்கையர்களுக்காக நான் உம்மிடத்திலே வருகிறேன். ஏற்கனவே கர்த்தாவே சுற்றி சுற்றி கிறிஸ்தவர்கள் நிறைந்த பகுதிகளிலேயே வளமிட்டு கொண்டு வருகிற இந்த நாட்களிலே இந்த அடுத்த தலைமுறையான இந்த வாலிபரும் நங்கையருமாவது இந்த இடங்களையெல்லாம் விட்டு தொலைவிடங்களுக்கு வடமாநிலங்களுக்கு தூர பகுதிகளுக்கு சென்று கர்த்தாவே இன்னும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட இயேசு என்கிற பெயரை கேள்விப்படாத 80 வயது 85 வயது 90 வயது மக்கள் எல்லாம் உட்கார்ந்திருக்கிற குக்கிராமங்களுக்கு ஆதிவாசி பகுதிகளுக்கு அவர்கள் செல்லும்படி நான் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, நீர் அவர்களை துரத்தி விடுவீராக. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின்னாவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: தாவீது ராஜா வனாந்தரத்தில் இருக்கிற போது பாடிய பாடல்தான் சங்கீதம் 63. இது ஒரு லவ் சாங். தேவனோடு உள்ள உறவு உயிரை விட, உணவை விட, உறக்கத்தை விட மேலானது என்று உற்சாகமாய் பாடுகிறார். 7 வசனத்திலே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் வாரத்தின் 7 நாட்களும் உம் நிழலில் தான் நான் அகமகிழ்கின்றேன் என்று பாடுகிறார், நம்மையும் பாட வைக்கின்றார்.
1: உம்மைத்தான் நினைக்கின்றேன், வசனம் தியானிக்கின்றேன்,

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி ஒரு நன்மையை தானே ஏசப்பா கேட்டேன். ஏன் இவ்வளவு கடினமான பாதைகள் அவர்களுக்கு செய்கிறதை காட்டிலும் சிறந்ததை மகிமையானதை உயர்ந்ததை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். அவர் சித்தத்தில் நிலைத்து

0: சிந்திப்போம் செயல்படுவோம்.
1: ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ ஒரு நூலகம் கட்டுவேன்னு மகாத்மா காந்தி சொன்னாரு. கரண்டிய பிடுங்கிட்டு புத்தகம் கொடுத்தா போதும்னு சொன்னாராம் தந்தை பெரியார். தனிமை தீவுல தள்ளப்பட்டா என்ன செய்வீங்கன்னு கேட்டப்போ புத்தகங்களோட மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வருவேன்னு பதில் சொன்னாராம் ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்க, இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது என்றுன்னு சொன்னாராம் ரசல். மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு எதுன்னு வினவப்பட்ட போது சற்றும் யோசிக்காமல் புத்தகம்னு பதிலளிச்சாரு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில புத்தக வாசிப்பை மட்டும் அனுமதிக்க வேண்டும்னு சொன்னாரா நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என கேட்க புத்தகங்கள் வேண்டும் அப்படின்னு சற்றும் தயக்கம் இல்லாம லெனின் சொல்ல குவிந்த புத்தகங்கள் பல லட்சம். புரட்சி பாதையில கைத்துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்களேன்னு சொன்னவரும் இவர்தான். ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன் பணத்துல முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கும் மிகச் சிறந்த பரிசு ஒரு புத்தகம்தான்னு சொன்னாரு வின்ஸ்டன் சர்ச்சில். தான் தூக்கிலிடப்படுறதுக்கு ஒரு நிமிடம் முன்பு வரை வாசித்து கொண்டே இருந்தாராம் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன்னு சொன்னவர் ஏப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை வாசித்தவன் ஒருவன் இருந்தா அவனை காட்டுங்க, அவனே எனது வழிகாட்டின்னு சொன்னவர் ஜூலியஸ் சீசர். உலக வரைபடத்துல உள்ள மூளை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்துக்கு போன்னு சொன்னாரு டெஸ்கார்ட்ஸ். உண்மையான வாசகன் வாசிப்பதை முடிப்பதே இல்லைன்னு சொன்னாரு ஆஸ்கர் வைல்ட். உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அதுபோல மனதுக்கு பயிற்சி புத்தக வாசிப்புன்னு சொன்னாரு சிக்மண்ட் ஃப்ராய்ட். எல்லா புத்தகத்தையும் விட தலைசிறந்த புத்தகம் பரிசுத்த வேதாகமம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாயிருக்கிறது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உபாகமம் 32:12. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடே இருந்தது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து, அதாவது இஸ்ரவேல் ஜனத்தின் ஆரம்பம் என்பது யாக்கோபு. யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாய் மாற்றினார். யாக்கோபு என்னும் பூச்சியே என்கிறார், இஸ்ரவேலின் சிறு கூட்டமே என்கிறார். ஒன்றுமில்லாய்மையிலிருந்து, வெறுமையான இடத்திலிருந்து, இதே அதிகாரம் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, பாழான நிலத்திலும் ஊழ இடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார். வெறுமையான இடத்திலிருந்து ஒருவனை கர்த்தர் கண்டுபிடித்து தெரிந்தெடுத்து அவனை இப்பொழுது பெரிய கூட்டமாய் மாற்றுகிறார், பலத்த ஜாதியாய் மாற்றுகிறார். ஆமே. கர்த்தர் அவனை கண்டுபிடித்தார், கர்த்தர் அவனை நடத்தினார், கர்த்தர் அவனை உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்மை நடத்துவது ஒருவேளை மற்றவர்களுக்கு கடினமாய் இருக்கலாம். நமக்கு உதவுவதும் நம்மோடு நிற்பதும் நமக்காய் சில காரியங்களை செய்வதும் நம்மை நடத்துவதும் மற்றவர்களுக்கு ஒருவேளை கடினமாய் இருக்கலாம். ஆனால் நம் தேவன், நம்மை தெரிந்தெடுத்த தேவனுக்கு நம்மை நடத்துவது கடினமான காரியம் அல்ல. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். உன் மேல் விழும் சாபம் என் மேல் விழட்டும் என்று சொன்ன யாக்கோபின் தாயார் ஒரு சூழ்நிலையிலே யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ இங்கே இருக்க வேண்டாம், நீ போய்விடு என்று. ஆமே. அதன் அர்த்தம் என்ன? என்னால் உன்னை இனி பாதுகாக்க முடியாது, என்னால் உன்னை இனி பராமரிக்க முடியாது, இங்கே நீ இருப்பதினால் உனக்கும் ஆபத்து எனக்கும் ஆபத்து, போய்விடு என்று சொல்லி யாக்கோபை அனுப்புகிறான். 20 வருடம் ஆமே லாபான் வீட்டிலே யாக்கோபு இருக்கிறான். லாபானுக்கு எவ்வளவு நன்மைகள் யாக்கோபு மூலமாய் கிடைக்கிறது. அப்படி இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சூழலிலே லாபானின் முகம் வேறுபடுகிறது. இந்த உலக உறவுகள் ஆமே எப்பொழுது நம்மோடு இருந்து நமக்கு எப்பொழுது ஒத்தாசையாக இருப்பார்களா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையாது. சூழ்நிலைகள் மாறும்போதும், அவர்களுடைய சரீர நிலைமை மாறும்போதும், நம்முடைய வாழ்வாதார நிலைமை மாறும்போதும் அவர்கள் மாறுவது இயல்பு. பல நேரத்தில் நமக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் கூட உதவாமல் போக காரணம் என்ன தெரியுமா? நாம் இருக்கிற நிலைமை அவர்களுக்கு கடினமாக இருக்கிறதுனால தான். ஆனால் இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன்னை அழைத்தவருக்கு உன்னை நடத்த தெரியும், உன்னை கண்டெடுத்தவருக்கு உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியும். அதிசயமாய் நடத்துகிறவர் வேதம் சொல்லுகிறது, அறியாத வழியிலே நடத்தி தெரியாத வழியிலே அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன், இந்த காரியங்களை நான் செய்து கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துகிறவர். ஆமேன். இன்னொரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, கரவலாடுகளை அவர் மெதுவாய் நடத்துகிறாரா? என்னை எப்படி நடத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியும். என்னையும் உங்களையும் நடத்துவது நம்மை அழைத்த தேவனுக்கு கடினமான காரியம் அல்ல. இந்த நாளில் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உதவுவேன் என்று சொன்னவர்கள் உதவாமல் ஒதுங்கி நிற்கிறார்களா? செய்வேன் என்று அநேகர் வாக்கு தந்து செய்யாமல் போகிறார்களா? அது அவர்களுடைய தவறல்ல. நாம் இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு உதவுவது அவர்களுக்கு கடினமாய் காணப்படலாம். ஆனால் நம்மை வெறுமையான வழியிலே கண்டெடுத்திருக்கிறார். வெறுமை என்றால் ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. அந்த இடத்துல என்னை அவர் கண்டுபிடித்தார் என்று சொல்லும் போது அவர் என்னை தேடினார் என்று தானே அர்த்தம். தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மேல் வைத்த பாசம் பெரியது. தேடி கண்டுபிடித்து இவனிடத்தில் இவளிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லி விட்டு விட்டு போனாரா? அல்லவே. இதுவரை நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா? கர்த்தர் ஒருவரே, கர்த்தர் ஒருவரே. அவரை விட்டா நம்மை நடத்துறதுக்கு யாரும் கிடையாது. அவர் நம்மை நடத்துவதில் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். நம்மை வேறு யாரிடத்திலும் கொடுத்து என் பிள்ளையை நடத்தி கொண்டு வா என்று சொல்லாமல் அவரே நடத்துகிறார். அவருக்கு எல்லா மகிமையும் கனமும்
துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, உன்னை நடத்துவது கர்த்தருக்கு கடினம் அல்ல. எந்தெந்த காரியத்தை நீ கடினமாய் உணர்கிறாயோ அவரால் நடத்தப்படுகிறாய், நிச்சயமாய் அதை கடக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்களை அனுதினமும் நடத்துகிற எங்கள் நல்ல தகப்பனே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கண்டுபிடித்தவர் நீர் ஆண்டவரே, நிச்சயமா எங்களை நடத்தி செல்வீர். நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வு நிகழ்விலே அன்பு, இயேசுவின் அன்பு என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை 1 யோவான் 3:16, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்களுடைய முதல் அன்பும் முழு அன்பும் கர்த்தருக்கே உரியதாக இருக்கட்டும். நாம் அன்பு இரட்சகரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நெசிப்பீங்களா? அன்பு என்ற வார்த்தை எத்தனை இனிமையானது! பெற்றோர் பிள்ளைகளின் அன்புக்காக ஏங்குகிறார்கள். கணவன் மனைவியின் அன்புக்காகவும் மனைவி கணவனின் அன்புக்காகவும் ஏங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அன்பு கிடைக்காமல் போகும்போது சோர்ந்து போகிறார்கள். வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணிவிடுகிறார்கள். அந்த தன்னலமற்ற தூய்மையான அன்பை உங்கள் மேல் பொழிகிறவர் நம் அருமை ஆண்டவர் தான். அவருடைய சுபாவமே அன்பாயிருப்பதாகும். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:7. உங்களுடைய அன்பு முதலில் கர்த்தரில் ஆரம்பித்து அதன் பின்பு குடும்பத்தில் பரவ வேண்டும். குடும்பத்தில் மனப்பூர்வமாய் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எபேசியர் 5:25-28 காணலாம். இரண்டாவதாக, அந்த அன்பு குடும்பத்தை தொடர்ந்து சகோதர சிநேகம் உள்ளதாய் கடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று 1 பேதுரு 2:17 காண்கிறோம். உங்கள் சகோதர சகோதரிகளை நேசியுங்கள், அவர்களும் பரலோகத்தில் காணப்பட வேண்டுமல்லவா? அதோடு நின்று விடாமல் இந்த தெய்வீக அன்பானது அயலகத்தாரையும் நேசிக்கும்படி அவர்களுக்கும் உதவி செய்யும்படி உங்களை தூண்டி எழுப்புகிறது. நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கும்படி கட்டளை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? லூக்கா 10:27 காணலாம். கிறிஸ்துவருடைய அன்பு அதோடு நின்று விடுவதில்லை, உங்களுடைய சத்துருக்களையும் நேசிக்கும்படி கிருபை அளிக்கிறது. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 6:26-27 பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நீரோடையாக குடும்பத்தையும் சகோதரரையும் அயலகத்தாரையும் சத்துருக்களையும் நேசிக்கும்படி உங்களை ஏவி எழுப்புகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த கல்வாரி அன்புக்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 காண்கிறோம். ஆம் அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இப்படியான அன்புள்ள செய்திகளை நீங்களும் கேட்கவும் நீங்களும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:1-3 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1-3.
2: பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
1: அப்போஸ்தலர் 2:2 ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பதாக ஒரு விதமான பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் ஒரு வீட்டுக்குள்ளே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும், கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும், அவர்களுக்குள்ளே ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான கேள்வி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே கூடி வந்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த நாள், அந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த அக்கினியின் அனுபவம், வசனம் சொல்லுகிறது, பிரிந்திருக்கிற நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து அந்த நாவுகள் அமர்ந்தது. அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பலனும் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்பட்டது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கும் வேண்டும். ஆண்டவரே, யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவரை அறிந்திருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வாழல, ஏதோ ஒண்ணு குறையிற மாதிரி நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம குறைவுபட்டது போல நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அக்னி, அந்த ஃபயர் இஸ் மிஸ்ஸிங். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே, இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டு இருக்கிற அந்த அக்னி என்னுடைய உள்ளத்திலே பற்றி எரியும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அதை கேட்கணும். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு வர்றேன், போறேன், ஆனால் எனக்கும் மற்றவர்களுக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கும் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை என்னால பார்க்க முடியல. அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற அக்னி அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். எடுத்துக்கொள்வோமே, யாத்திராகமத்தின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டிலிருந்து வருவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:3 ஒரு காரியத்தை நம்மால் வாசிக்க முடிகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:1 நாம் வாசிக்கலாம்.
2: மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
1: இங்கே மோசே என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். மோசே 40 அவனுடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குது? அனுதினமும் தினமும் காலையில எழும்பணும், அவனுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், மேய்ச்சல் முடிச்ச பிறகு திருப்பி ஆடுகளை கொண்டு வந்து என்ன பண்ணிடணும், வீட்டுல அடைச்சிடணும். அதான் அவருடைய வேலையா இருந்துச்சு. ஒரு நாள், 2 அல்ல, 40 அவனுடைய வாழ்க்கை ஒரு சராசரி மேய்ப்பனை போன்ற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன, ஒரு சராசரி மனிதனை போல, ஒரு சாதாரண மனிதனை போல, உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை போல வாழ்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப கர்த்தர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் ஒருவேளை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன போலவே வேலை செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க. உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களை மாதிரியே வேலை செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டா என்று கேட்டால், நிச்சயமாய் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்களைப் போலவே நானும் இருக்க கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. இந்த மாற்றம் எப்பொழுது வருகிறது என்று சொல்லும் பொழுது, தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. இங்கே மோசே எல்லா மேய்ப்பர்களைப் போலவும் தன்னுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறைவு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா வாழ்க்கையில பரபரப்புன்னு சொல்றதுக்கும் அவருக்கு சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை. எப்ப பொழுது பொழுது விடுது, எப்ப முடியுது, அது வாட்டுக்கு சராசரி ஒரு மனிதனை போல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் சராசரியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு உயரிய நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை மேலும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை, தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற ஸ்லாக்கியத்தை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஸ்லாக்கியத்தை சும்மா கொடுக்கல. எதுக்கு அதை கொடுப்பாரு யோசித்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாய் தத்து எடுத்துக் கொள்வார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் யோசித்து பாருங்க. அதை விட ஒரு உயரிய இடத்திலே கத்துற உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். நீ காண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் என் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறத்தக்கதா, என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அதை நான் எனக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த அக்கினி. It is a fire from God that separates, that segregates, that makes a difference in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அக்கினியா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எங்கள் உள்ளத்துல இன்றைக்கு பற்ற எரியும்படியாக நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் 3:2 இப்படி வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கே வாசிக்கிறோம் 4 கர்த்தர் அவனை மோசே மோசே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்றார், உன் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். உன்னை சாதாரணமான ஒரு மேய்ப்பனா இருப்பதற்கு உனக்கு அழைக்கவில்லை. நீ சாதாரணமா ஒரு கம்பெனியில வேலை செய்யறதுக்கு உன்னை நான் அழைக்கல. உன்னை குறித்து ஒரு உயரிய நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆகையால் தான் உனக்கு இந்த அக்கினியின் மூலமாக உனக்கு ஒரு வெளிப்பாட்டை நான் கொடுக்கிறேன். முதலாவது வெளிப்பாட்டின் அக்கினி. நீ ஆண்டவரே சொன்ன ஆண்டவரே, என் வாழ்க்கை குறித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். யோசித்து பாருங்களேன், அவருக்கு முன்னாடி எப்படி நான் நின்று ஆகணும். ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பதாக அத்தனை பேரும் நிக்கணும், நீங்களும் நிக்கணும், நானும் நிக்கணும். நிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து, நான் உனக்காக பெரிய திட்டங்களை வச்சிருந்தேன், உன் மூலமா நான் இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தேன், நீ விட்டுட்டே ஆண்டவர் சொன்னார், நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் இந்த வெளிப்பாட்டின் அக்கினி, என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்க முடியும் தெரியுமா? நீங்க செய்யற உலக வேலைகளை யார் வேணாலும் செய்யலாம், அப்படிதானே? நீங்க செய்யற உலக வேலையை யாருனாலும் செய்யலாம். நீங்க அந்த வேலையில இருந்து வந்துட்டீங்கன்னா வேற ஒருத்தர் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் தேவனுக்காக செய்கிற சில காரியங்கள், உங்கள் மூலமாய் தேவன் செய்யக்கூடிய சில காரியங்களை உலகத்துல வேற ஒருவரும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எவ்வளவு மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அவங்க அந்த வெளிப்பாடு இல்லையே, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்திருக்க. எவ்வளவு மனிதர்கள் இருக்க, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு, கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்ற வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும், உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். மோசே சொல்றாரு, நீ தான் போனா ஆண்டவரே நான் எங்க போறது அப்படிங்கிறார். அந்த வெளிப்பாட்டின் அக்கினி, இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. உலகத்திலே உள்ள எல்லாமே ஒரு இயந்திரம் போல இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆள் போனா இன்னொரு ஆளை போட்டு வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை நம்பி அவர் காத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவரே. என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவர்? என்னை விட எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, என்னை தெரிந்து கொண்டீங்களே, என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் நிறைவேற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த வெளிப்பாடு நமக்கு சரியா கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு, அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது, புரிஞ்சவங்க மட்டும் வராமனு சொல்லுங்களேன். எஸ், நான் சாதாரணமா 10/11 இருப்பதற்கு நான் அழைக்கல. அமேன். அங்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை பிரித்து எடுத்தாருங்க. பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தார், சாபத்திலிருந்து பிரித்தெடுத்தார், தமக்கென்றே என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். சும்மா சாதாரணமான ஒரு அழைப்போடு என்னை அழைக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நான் எல்லாரும் போலும் இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டின் அக்கினி எனக்கு வெளிப்படும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை நான் புரிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்யும். நான் வாசித்தோம்ல பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. எதுக்காக கர்த்தர் என்ன பிடிச்சார், எதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள, அதை நான் பிடித்துக்கொள்ள. நான் சொல்றேன், சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னை குறித்து உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உங்களை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுவீங்க, ஆண்டவர் பார்த்தா என்ன நம்பலாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்க, என்ன நம்பலாம் ஆண்டவரே, அதுவே வர மாட்டேங்குது பாருங்க. சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து என்ன நம்பலாம் ஆண்டவரே, என்ன நம்பலாம், என்ன நம்பலாம், என்னை நம்பி நீங்க கொடுக்கலாம் சொல்லலாம், அதை நான் செய்து முடிப்பேன். மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, கத்துறாங்க, கதறாங்க. அதற்காக தான் கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். மோசைக்கு அக்னியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்டு அதோடு விட்டுல, அது ஒரு ஆரம்பமாக மட்டுமே இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க, இந்த அக்னி ஒரு வெளிப்பாட்டின் அக்னியாய் மாத்திரம் அல்ல. வாசிங்க யாத்திராகமம் 13 அதிகாரம், யாத்திராகமம் 13 அதிகாரம் 21 வசனத்தை வாசிங்க.
2: அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
1: இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அக்னி வெளிப்பாட்டின் அக்னி மட்டுமல்ல, வழிநடத்தும் அக்னியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு அந்த இருளிலே கர்த்தருடைய பிரசன்னம் அக்கினி ஒரு வழி நடத்தும் அக்கினியாக இருக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. மோசேயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அழைப்பை கொடுத்துட்டு விட்டுறல. உங்களை இன்னைக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு. உங்களை வழி நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யாரிடத்துல போகணும், என்ன பேசணும், எந்த திசையில போகணும், அதை வழி நடத்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதான் நீங்க வாசிக்கிறோம், அழகா வாசிக்கிறோம். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, டே அண்ட் நைட். ஏதோ ஒரு நேரம் மட்டும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவர் அல்ல, எப்பொழுதுமே நம்மை வழி நடத்துகிற தேவனாக வசனம் அழகாய் சொல்லுகிறது. பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. வழி நடத்துகிற அக்னி முன் செல்லும் அக்னி ஆகியிருக்கிறது. மூன்றாவது வாசிங்களை, யாத்திராகமம் 19:18, யாத்திராகமம் 19:18. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடா இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. கர்த்தர் வெளிப்படுத்துகிற அக்கினியை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வழி நடத்துகிற அக்கினியை கொடுப்பவர் மட்டுமல்ல, எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்தமான வழியை காட்டுகிற அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கட்டளைகளை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கிற, வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி, எது உனக்கு பெருசா தெரியணும், எது உனக்கு சிறுசா தெரியணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், மோசைக்கும் உடைய ஜனங்களுக்கும் இந்த அக்னியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். வாசிங்க யாத்திராகம 40 அதிகாரம், சீக்கிரமா வாசிக்கலாம். யாத்திராகம் 40:38. இந்த யாத்திராகம புஸ்தகம் எப்படி முடிகிறது அப்படிங்கறத பாருங்க.
2: இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது.
1: இங்கே யாத்திராகம முடியும் பொழுது அங்கே தங்கி இருக்கும் ஒரு அக்கினியை குறித்து நாம வாசிக்கிறோம். வந்து போகிற அக்கினி அல்ல, தங்கி இருக்கிற ஒரு அக்கினி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்குள்ள வந்தா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தேவ பிரசன்னத்தை உணர முடியுது, வெளியே போனா ஒண்ணுமே உணர முடியல. இன்னைக்கு ஆண்டவரே சொன்னாண்டவரே, எனக்குள்ளே தங்கி இருக்கிற அக்கினியாய் நீர் இருந்து என்னை நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்க, அந்த ஸ்பார்க், அந்த ஸ்பார்க், அந்த ஒரு அக்கினி எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் ஆண்டவரே. சும்மா சாதாரணமாய் ஒரு ஒரு மக்கிப்போன ஒரு அனுபவம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது ஒரு காரியம், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் அப்படியே திருப்புங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 9:24 வாசிங்க. லேவியர் ஆகமம் 9:24.
2: அன்றியும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகங்குப்புற விழுந்தார்கள்.
1: ஹல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, லேவியர் 9, லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 9:24, அன்றியும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு. கர்த்தர் சொன்னபடி பலியை ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அந்த பலியை பட்சிப்பதற்கு கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்தது. அந்த அக்கினி எதை அவர்களுக்கு நிரூபித்தது தெரியுமா? உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். ஐந்து விதமான காரியங்கள் சொன்ன, முதலாவது வெளிப்பாட்டை கொடுக்கும் அக்கினி, அந்த வெளிப்பாடை நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது, என்னை வழி நடத்தும் அக்கினி, நான் எங்க போகணும் என்ன செய்யணும்னு என்னை வழி நடத்துகிற அக்கினியாய் கர்த்தருடைய பிரசன்னம். மூன்றாவது, என்னை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினியாய் கர்த்தருடைய அக்கினி என்னை நாளுக்கு நாள் அவரை போலவே மாற்றி கொண்டு வருகிறது. நான்காவது, தங்கி இருக்கும் அக்கினி, திடீர் திடீர்னு வந்து திடீர் திடீர்னு போற அக்கினி அல்ல, என்னோடு கூட தங்கி இருந்து என்னை வழி நடத்துகிற அக்கினியாய் இருக்கிறது. ஐந்தாவது, என்னை அங்கீகரிக்கிற அக்கினியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு ஒரு எச்சரிப்பின் காரியமும் இங்கே இருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 10:1 நீங்க வாசிக்க முடியும், அன்பா கேட்கிறேன், வாசிங்க.
2: பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான்.
1: இந்த ஐந்தாவது, இந்த கடைசி ஒரு எச்சரிப்பின் சத்தம், அஞ்சு விதமாய் கர்த்தருடைய அக்கினி நம்மை வழி நடத்துகிறது நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியா ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய அக்கினி அப்படின்னா தேவனை அணுகும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, ஏன் இஷ்டப்படி நான் ஆராதிக்கிறேன் என்று வர முடியாது. தேவன் எப்படி சொல்லுகிறாரோ அப்படியே நான் தேவனை அணுக வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. சொல்லுங்க ஆண்டவரே, இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு உலகத்தில் தேவன் அங்கீகரிக்கிற அக்னியும் உண்டு, தேவன் அங்கீகரிக்காத அக்னியும் உண்டு. இன்னைக்கு நிறைய கூட்டங்களில் அவங்க பேசும்போது சில காரியங்களை செய்யும் பொழுது, சமீப நாட்களில் நான் கவனித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஜனங்கள் வார்த்தையின் மேல் இருக்கிற பிரியத்தை விட தீர்க்க தரிசிகள் மேல் பிரியம் அதிகமாய் வைக்கிறார்கள். இது முதலாவது ஆபத்தான ஒரு காரியம். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் நேசத்தையும் காட்டிலும் சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டும் தேடி ஓடுகிற ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊழியக்காரர் கூட, பிரசங்கம் பண்றவங்களுக்கு கூட, அவங்களுக்கு அந்த இசைக்கருவியில பின்னாடி மெதுவா அந்த பாட்டு வரலன்னா அவங்களால ஆராதிக்க முடியாத, செய்தி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனங்களுக்கு விளக்கும் புகையும் இல்லைன்னா பிரசனத்தை உணர்ந்து கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ரெண்டு விதமான அக்னியை ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு சொல்றார். ஒன்னு, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்னி, அது தேவன் அனுப்புகிற அக்னி. மற்றொரு அக்னி என்ன தெரியுமா? அது பொய்யான ஒரு அக்னியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு சரியாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவானை குறித்த ஒரு சாட்சி வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், வாசிங்களா. யோவான் 5:35. யோவான் 5, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். சரி சொல்லுங்க, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். திரும்ப சொல்லுங்க, யாரை குறித்து சொல்றாரு? யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவன் என்ன பண்ணியிருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? அப்போ அந்த அக்னி உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம உலகத்துக்கு என்ன இருப்போம்? வெளிச்சமா இருப்போம். இல்லைன்னா அந்த அக்னி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த காரியத்தை நல்லா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அன்று ஒரு காரியம் நடக்கிறதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:32 வாசிங்க. லூக்கா 24:32.
2: அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு.
1: சரி, இப்போ புதிய ஏற்பாட்டிலே இந்த காலங்களிலே வாழ்கிற மனிதர்களாகிய நீங்களும் நானும் என்ன எதிர்பார்க்க கூடாது? மோசே பார்த்த மாதிரி ஒரு அக்னியை நாம் பார்க்கணும். மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்திலே வழி நடத்தினது போல ஒரு அக்னியை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க விரும்ப வேண்டாம். ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாரா? அவருடைய வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில உடனே அங்க அந்த போயிருவாங்க, அந்த முகம் போயிருவாங்க. இன்னைக்கு நிறைய அக்னிகள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அக்னிகள் தான் நிறைய இடங்கள்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல இதனாலே நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த ரெண்டு சீஷர்கள் ஒருவரிடத்துல ஒருவர் சொல்றாங்க. என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, வேத வாக்கியங்களை சொல்லுங்க நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இவங்களுக்கு உள்ள ஒரு அக்னி, அந்த அக்னியை நம்மளால நினைச்ச முடியல, பார்க்க முடியல. ஆனா அந்த அக்னி எப்படி வந்துச்சா? வசனத்தை விளக்கம் காட்டின பொழுது. அல்லேலூயா. இந்த அக்னியினுடைய சோர்ஸ் அல்லது ஆதாரம் எங்கன்னா வேத வசனம், வேத வசனம். இன்னைக்கு எவ்வளவு பேரு வேத வசனத்தோடு எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படிங்கறத யோசித்து பாருங்களேன். அக்னி இங்கிருந்தா வார்த்தையிலிருந்தான் புறப்பட வேண்டும். அக்னி என்பது நம்முடைய இருதயத்துல உள்ள இருக்கிற வசனத்தின் அடிப்படையில தான் பற்றி எரிய வேண்டும். இந்த வார்த்தையை இயேசு விளக்கம் காட்டின பொழுது அவங்க சொல்றாங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ள என்ன செஞ்சுதான் சொல்லுங்க, கொழுந்து விட்டு எரிந்து. கொழுந்து விட்டு எரியறதுனா நமக்கு நல்லா தெரியும். ஊட்டியில இருக்கிறவங்க அந்த அனல் போட்டிருப்பாங்களே சில நேரங்கள்ல ரோட்ல, சிலர்லாம் போட்டு தீ மூட்டி அதில் உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது எப்படி எரியும்? சும்மா மங்கி எரியும் போது ஒரு கட்டையை கொடுத்து கொஞ்சம் ஏதோ பெட்ரோல் ஏதோ ஊற்றி அதை எரிய விட்டாங்கன்னா கொழுந்து விட்டு எரியும் பாருங்களேன். அந்த அனலுக்காக அநேகர் அது இடத்துல கிட்ட வருவாங்க. இல்லை இப்படி நடந்து போகிறவங்க கூட கொஞ்சம் குளிர்காலமாக அப்படி வந்து அவங்க நிற்பாங்க. ஏன்னா அந்த அனல் அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கும் என்றால் உங்களுக்குள்ளே அந்த அனல் இருக்கும். அந்த அனலை தேடி அநேகர் உங்களிடத்துல வருவார்கள். ஏன் நிறைய பேர் வரல? எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆயிடுச்சு, எல்லாமே செயற்கை வடிவிலே போய்விட்டது. ஆராதனையில இஸ்ரவேல் தேசத்துல ஊதுனது ஷோஃபார், அதை ஊதுறாங்க. ஊதுனது தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது ஊதுனாதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தவறு. இப்படிப்பட்ட இசைக்கருவிகள் நேர்த்தியா வாசிக்கக்கூடியவங்க இருந்தாதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். தவறு. வார்த்தையின் அடிப்படையில கர்த்தருடைய அக்னி நம்முடைய உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியும் பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இவங்களுடைய இருதயம் வசனத்திலே அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சு, ஏதோ ஒரு மாற்றம் நமக்குள்ளே வந்தது, ஏதோ ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சா? 25 இப்படி வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், வாசிங்க.
2: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
1: இப்ப அவங்க கொஞ்சம் முன்னாடி அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? மந்த இருதயமா இருக்குது. எப்படி இருக்குங்க? ஆமா சொல்லுவாங்களே, ஒரு மந்த நிலை இருக்குது. அப்படின்னா ஏனோ தானோ என்று வந்து போகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லாண்டு ஒரு 10 இருக்க விரும்பலை. நான் தான் சொல்றேன், எவ்வளோ சபைகள் இருக்கு. அதுவும் சொல்லலாம், சபை அப்படியே அல்ல, எவ்வளோ ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவங்கள ஒரு ஊழியக்காரன் இல்லை, எங்க வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதுல நான் ஒருத்தன். அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். எப்படி எரியணுங்க? ஆமா, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல ஊழியம் செய்யறாரு. வனாந்தரத்துல அவ்வளவு ஜனங்கள் தேடி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வார்த்தையிலே ஒரு அக்னி இருந்தது. There was a power and fire in his word. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அநேகருடைய இருதயங்களிலே மங்கி எரிகிறதாக மாறிவிட்டது. ஆரம்பத்தில் இருந்த வசனத்தின் மேல் இருந்த வாஞ்ச முன்னாடிலாம் சொன்னார், முழங்கால் போட்டே நான் வசனத்தை வாசிப்பேன், இப்போ படுத்துக்கிட்டு வாசிக்கிறேன். என்ன பிரயோஜனம்? முன்னாடியெல்லாம் மணிக்கணக்காக வாசிப்பேன், புத்தகம் புத்தகமாக வாசிப்பேன். இன்னைக்கு அஞ்சு வசனம் வாசிக்கிறது எனக்கு போராட்டமாக இருக்கிறது. நான் சொல்றேன், வார்த்தையிலே நீங்கள் வேரூன்றி நிற்கவில்லை என்றால் நிலைத்திருப்பது கடினமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையில தான் வச்சிருக்கிறார். அத்தனையும் அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது உலகத்திலேயே நமக்கு வெளியேற பெற்றது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான். ஆண்டவரே சொன்னாண்டு இந்த வார்த்தையை நான் கனம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பார்த்த அக்னி வேற, இப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுக்கிற அக்னி வேற. இங்க வார்த்தைகளை விளக்கி சொன்ன போது வசனம் சொல்லுகிறது அவருடைய உள்ளத்திலே அக்னி கொழுந்து விட்டு எரிந்ததாம். இதனுடைய கொஞ்சம் பின்னணியை நாம் பார்க்க விரும்புவோம். வாசிக்கலாம் லூக்கா 24 அதிகாரம், லூக்கா 24:13-16 வசனங்களை வாசிங்க.
2: அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
1: இங்கே என்ன வாசிக்கிறோம்? ரெண்டு சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் எருசலேமிலிருந்து வேறு ஒரு ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எருசலேமில் தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ எருசலேமை விட்டு தூரமாக போகிறாங்க. போகும்போது அவங்க ஒருவரோடு

எப்படிங்க, எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமை உள்ள தேவன். அப்படின்னா எல்லாவற்றையும் செய்கிற தேவன், சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் செய்த காரியங்களை தியானித்து பார்க்கும் போது எவ்வளவு பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அதனால உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர்தான் எனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்க கூட இருக்கிறாரு. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவரை அறியக்கூடாதபடி அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சா, மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில அவங்க சோர்ந்து போனதற்கு காரணம் என்ன, கண்ணு மறைக்கப்பட்டிருக்கு. கூட இருக்கிறாருனே தெரியலையே, கூட இருக்கிறாருனே தெரியல. உங்ககிட்ட வந்து பேசும்போதே யார் பேசினாலும் அவங்க புரிந்து கொள்ளணும், இவர்களோட கர்த்தர் இருக்கிறார், இவர்களோட ஆண்டவர் இருக்கிறார், இவர்களை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்மிடத்தில் பழகிறவர்கள் பேசுகிறவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இப்போ அவங்க புலம்பிட்டே போறாங்க, ரெண்டு பேரும் என்ன புலம்பிட்டு போறாங்க, இயேசு இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு, எவ்வளவு அற்புதம்லாம் செஞ்சாரு, எவ்வளவு அருமையா இருந்தது, இப்போ அவர் மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டாரே, நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னது, நம்முடைய புலம்பல், நம்முடைய சொல்லுங்க. ஆமா, வேதத்துல புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆனா ஆண்டவர் நீங்க புலம்புவதற்காக அதை கொடுக்கல, நாம புலம்புகிறவர்களா அல்ல, வார்த்தையை பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எப்பதான் தீருமோன்னு தெரியல, இது எப்ப திருந்துமோ தெரியல, மழை வந்தா எப்பதான் மழை நிக்கும்னு தெரியல, வெயில் வந்தா இந்த வெயில் இப்படி கரிக்குதுன்னு சொல்றது, புலம்பிட்டே இருக்கிறது பாருங்க. ஒரு சிலர்லாம் பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய வாயிலிருந்து புலம்பல் தான். குளிர் அடிச்சா இவ்வளோ குளிருதுன்றது, வெயில் அடிச்சா இப்படி வெயில் அடிக்குதுன்றது, மழை பெஞ்சா ஓயாம பெய்யுதுங்கிறது, புலம்பிட்டே இருக்கிற ஒரு ஒரு ஒரு ஜனமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டோம். என்ன காரணம் தெரியுமா, வாயில வார்த்தை இல்லை, வாயில சொல்லுங்க வார்த்தை இல்லை. நம்ம புலம்புற பிரச்சனையை நான் சொல்கிறேன், நான் உதாரணமாக தான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் நிறைய பேசுவீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையை காட்டிலும் அதிகமான பிரச்சனையை கடந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் அவங்கள் புலம்புவதில்லை, ஆகையால் அதை மேற்கொள்ளுகிறார்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ளாது, எத்தீங்கும் என்னை அணுகாதுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த தேவன் என்னோடு கூட இருக்கும்பொழுது நான் ஏன் பயப்படுகிறேன்? இவங்க புலம்புறதை நம்மளால பார்க்க முடியுது பாருங்க. அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு சொல்றாரு, நீங்க ஏன் துக்க முகமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியுது. துக்கம் என்ன செய்யும் தெரியுமா, நமக்குள்ள இருக்கிற அந்த அக்னியை எரிய விடாமல் அணைத்து விடும். துக்கம் நம்மளை அணைச்சிடும், அந்த அக்னியை அணைத்து விடும். வேதத்துல யோபை குறித்து நம்ம தியானிச்சோம்ல, அவனுக்குள்ள ஒரு அக்னி எரிந்து கொண்டு இருந்தது. அவன் சொல்றான், என் தேவன், தேவனை குறித்து அவ்வளவு வைராக்கியம் உள்ளவனா அவன் இருந்தான், எல்லாமே போச்சு, அவன் கவலைப்படல, கர்த்தர் தான் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டான். நேசிக்கிற மனைவி அவனை எதிர்த்து பேசுகிறாள், கவலையே படல, நீ பேசுமா, நீ என்ன வேணா பேசு, நீ பேசலாம், நான் பேச முடியாது, ஏன்னா அங்க அக்னி இல்லை, இங்க என்ன இருக்குது, எனக்குள்ளே ஒரு அக்னியை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறேன், தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆகையால் நான் புலம்ப மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன், எவ்வளவு கீழே போனாலும் தூக்கி எடுக்கிற ஒரு கரம் என்னோடு கூட இருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து உம்மை துதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்யும், உம்முடைய பிரசன்னத்தை மேன்மையா நினைக்க எனக்கு உதவி செய்யும். ஏதோ சாதாரணமான ஒரு மனிதனாய் நான் அல்ல, உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற விலையேற பெற்ற பாத்திரமா என்னை வைத்திருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க 18:19 ஆண்டவரிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள், அவர்களில் ஒருவனாகிய கிளையோப்பா என்பவன் பிரதியுத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ, யார்கிட்ட சொல்லுங்க. ஆமா, என்ன ஆண்டவரே நீங்க பார்க்க மாட்டீங்களா, நம்ம ஆட்களுடைய ஜபம், ஆண்டவரே நீங்க கேட்க மாட்டீங்களா, இப்படிலாம் ஜபம் பண்றாங்க, ஆண்டவரே நீங்க பார்க்க மாட்டீங்களா. நம்ம பார்க்காம போனாலும் நம்ம பார்க்கிற ஆண்டவர் அவரு. ஹல்லேலூயா. நாம தான் பார்க்காம போவோம், ஆனா அவர் ஒரு நாள் உங்களை பார்க்க மாட்டார். அவர் ஆண்டவரே தூங்குறீங்களா, ஒருத்தர் ஆண்டவரே என்ன ஆண்டவர் தூங்குறீங்க, அவர் சொல்ல இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், என் பெயரை சொல்லி என்னை அழைத்திருக்கிறார், என் தாயின் கருவில என்னை பார்த்து, இவ்வளவு பெரிய தேவனை வச்சுட்டு நாம புலம்புனா. ஆண்டவர்கிட்டே கேட்கிறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு ஆண்டவரும் பாருங்களேன் எவைகள் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவர் இவங்களோட சேர்ந்தே பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் கூட வர்றாரு, ஆண்டவர் பத்தி தான் புலம்புறாங்க, ஆண்டவர்கிட்ட

புலம்புறாங்க. அவன் சொல்றாங்க, இதெல்லாம் தெரியாதா, நீ அந்நியரா அப்படின்னு அவர்கிட்டயே சொல்றாங்க. சொன்ன பிறகு ஆண்டவர்களை எவைகள்பா அப்படின்னு கேட்கிறார். என்ன அழகான ஆண்டவர் பாருங்க. அவங்க உடனே சொல்றாங்க பாருங்களேன், நசரேனாகிய இயேசுவை குறித்தவைகளை யார்கிட்டயே, அவர்கிட்டயே. அவர் சொல்றார், அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கு தரிசியா இருந்தாராம். பாருங்க, 3 வருஷம் என்ன சொல்றது, மக்கும்தான் சொல்லணும். 3 வருஷம் இவ்வளவு காரியங்களை பார்த்துட்டு அவரிடத்துல கேட்கும் போது அவர் சொல்றாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லும் போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் தான் வெளிப்பாடு, பிதாவுடைய வெளிப்பாடுன்னு சொன்னவரு. இப்ப சொல்றாங்க 3 வருஷம் கூட நடந்துட்டு அவர் பெரிய தீர்க்கு தரிசியா இருந்தாராம். தேவன் என்ற வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, தேவன் எவ்வளவு பெரியவர், அந்த சிங்காசனத்தை விட்டு பூமியில இறங்கி வந்து என்னை போல புழுதியிலே நடந்து அவர் குற்றமற்ற ரத்தத்தை எனக்காக சிந்தி என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த அந்த தேவனை நான் அநேக நேரங்களிலே புரியாததினாலே தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை போராட்டம். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொல்றாங்க பாருங்க, 3 வருஷம் நடந்த பிறகு சொல்றாரு, அவர் பெரிய என்னவா இருந்தாரா, தீர்க்கதரிசியாய் இருந்தார். சரியான புரிதல் இல்லை அப்படின்னா அவரை நம்மளால சரியா அனுபவிக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசியா தான் பாக்குறாங்க இப்போ வரைக்கும். ஆகையால தான் உள்ளத்துல அக்கினி இல்லை, ஏன் சரியா கொழுந்து விட்டு எரிய மாட்டேங்குது. எல்லா தேவர்களை போலும் அவர் ஒரு தேவன் என்று அநேகர் நினைத்து கொண்டார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. வேற யாரும் நமக்கு செய்யாததை இயேசு நமக்கு செய்திருக்கிறார். வேறு ஒருவரும் செய்யாததை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். வசனமலாய் சொல்ல, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி, எப்படி கொடுக்காம இருப்பாருங்க, எப்படி கொடுக்காம இருப்பாரு. புரிதல் இல்லாதான் குறைவு. எனக்கு ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே உண்மை நான் புரிந்து கொள்ளுதலிலே நான் குறைவு பட்டிருக்கிறேன், குறைவு பட்டிருக்கிறேன். ஒரு பல்லவி பாடமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம், அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படி. வசனமலாய் சொல்வது, அவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம், எந்த பொருளுக்கு 3 பரிமாணங்கள் தான் இருக்கும், ஆனால் அன்புக்கு 4 பரிமாணங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைபாடுகளை அனுபவிக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நான் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் என்ற உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆமென்.

ஒரு ஆபத்தான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாருங்க, இயேசுனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி இயேசுவை தவிர மற்றது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறோம். நட்சத்திரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம், மரத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டோம், பாட்டை நல்லா பிடிச்சிக்கிட்டோம், அவரை விட்டோம். அவருக்கு செலுத்துகிற ஒரே காணிக்க என்ன தெரியுமா? ஆறாரோ. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அவர் சின்னவராகவே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் குழந்தை இயேசு. அவர் குழந்தை கிடையாது, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக வரப்போகிறாரு, நியாயம் தீர்க்கறதுக்காக வரப்போகிறாரு. இதை ஆண்டவருடைய பிள்ளைங்க பிடிச்சிக்கணும். இதெல்லாம் பத்தலன்னு சாண்டா கிளாஸ் வேற. அவர் வந்தால் தான் சந்தோஷமே வருது பாருங்க. அவர் கொடுக்குற 5 பைசா மிட்டாய்க்கு தான் எனக்கு பயங்கர சந்தோஷம். அவர் எப்போ வருவார், எப்போ டான்ஸ் ஆடுவார், எப்போ கொஞ்சம் மிட்டாயி கொடு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் குற்றப்படுத்தலை. என்றைக்கு நம்ம ஆண்டவரை விட்டுட்டு இதிலெல்லாம் சில காரியங்களை தேடுகிறோமோ இது எல்லாமே போயிடும். நான் விளக்கி சொல்கிறேன் பாருங்க. ஆங்கிலேயர்களை விட நம்ம இயேசுவின் பிறப்பை பெருசாக கொண்டாட முடியாது. இங்கிலாந்து தேசத்தில் அவ்வளவு விமர்சனையாய் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஆனால் புள்ளி விவரம் என்ன தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகளிலே பிரிட்டன் தேசத்தில் 3500 சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. என்ன காரணம்? யாரை பிடிக்கணுமோ அவரை விட்டாச்சு, எதெல்லாம் தேவைகளோ அதெல்லாம் பிடிச்சாச்சு. இதுதான் வித்தியாசம். நீங்க ஆண்டவரிட்ட நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை பிடித்து கொள்ள விரும்புகிறேன். எனக்கு பாரம்பரியம் வேணாம், உலகம் வேணாம், உலக காரியங்கள் வேணாம். தயவு செய்து கொண்டாடுற தப்பு நான் சொல்லலை, நினைவு கூறுவது தவறுன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மகிமையும் கொடுக்காம அவர் இன்னும் ஒரு பாலகனாக பார்த்து நாம் என்ன வேணால் செய்யலாம்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அங்கே தான் ஆபத்து வருகிறது. இதை வாசிக்கும் போது அதிர்ந்து போயிட்டேன். இது உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கொஞ்சமாக விசுவாசத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். காரணம் என்ன? அந்த மெய்யான அக்கினியை நாம் பிடித்து கொள்ள விட்டு விட்டோம். சில மாற்றுகளை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் சரியாய் உம்முடைய பிறப்பை நினைவு கூற எனக்கு உதவி செய்யுங்க. உமை கனம் பண்ணுகிற விதத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த காலங்கள் வந்தா ஒரு சிலருக்கு கொண்டாட்டம், ஒரு சிலருக்கு திண்டாட்டம். ஒரு சிலருக்கு என்ன கொண்டாட்டம்? நமக்கு புது துணி எடுத்துக்கலாம். ஏங்க, உங்க பிறந்த நாளைக்கு நீங்க புது துணி எடுக்கிறீங்க, அவர் பிறந்த நாளைக்கும் நீங்க தான் புது துணி எடுத்துவீங்களா? அநியாயமா இல்லது சொல்லுங்களேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வைங்களேன், என் பிள்ளை, அப்பா உங்க பேர் சொல்லி நான் புது ட்ரெஸ் எடுத்துக்க எப்படி இருக்கும்? எனக்கு என்னைய கண்டுக்காம என்னைய கனம் பண்ணாம நீ பாட்டுக்கு என்ன பண்ற? புது துணி எடுத்துக்கிற. அப்பா நல்ல பிரியாணி செஞ்சுருக்கிறேன், உங்கள் பிறந்த நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாவா இல்லையா? 1 கிலோ ஸ்வீட் வாங்கியிருக்கேன், நானும் என் நண்பர்களும் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள் இப்படி இருக்கும். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆண்டவரை விட்டுட்டோம். எனக்கு ஆண்டவர் சொல்லார், திரும்பி வா, திரும்பி வா. உனக்குள்ளே இந்த அக்னி கொழுந்து விட்டு எரியட்டும். அக்னி உள்ளத்தில் எரியுதுன்னா ஆராதனைக்கு தாமதமாக வரமாட்டோம், ஆர்வமாக வருவோம், எதிர்பார்ப்போடு வருவோம், ஜபத்தோடு வருவோம். மணிக்கணக்காக வசனத்தில் நாம் செலவிடுவோம், மணிக்கணக்காக தேவ பிரசன்னத்தில் நாம் காத்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் அக்னி பற்றி எரியட்டும். அப்பா என் உள்ளத்தில் இந்த அக்னி பற்றி எரியட்டும். கொஞ்சமாக நாம் விலகி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரை விட்டு. அந்த உணர்வு இன்னைக்கு நமக்கு உண்டாக வேண்டும் என்று நான் கேட்கிறேன். ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 24:20-21 ஆகிய வசனங்களிலே அவங்க தொடர்ந்து சொல்றாங்க, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாட்கள் ஆகிறது. நான் சொன்னேன் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? என் சூழ்நிலை உலக பிரச்சனையை அவர் மாற்றுவார் என்று நினைத்தேன். எங்களை ஆக்கிரமித்திருக்கிற ரோமர்களை அவங்க தள்ளிவிட்டு எங்களை விடுதலை கொடுப்பார் நினைச்சேன். ஒன்றும் நடக்கலையே. பாருங்க அவங்க புலம்பல் பாருங்களேன். ஏன் ஆண்டவர் விட்டு அநேகர் போறாங்க? வந்ததே தவறான காரியத்துக்கு தான் வந்தாங்க. அதான் காரணம் அவரை விட்டு விலகிறதுக்கு காரணம். வந்தா சுகமாயிரும், வந்தா மாறிடும், வந்தா எனக்கு வேலை கிடைச்சிடும், வந்தா எனக்கு குழந்தை பிறந்துடும். அதுக்காக வராதிங்க. நான் ஏன் வர்றேன் தெரியுமா? என் பாவத்துக்காக என் இடத்தை சிலுவையில் எடுத்துக்கொண்ட என் ஆண்டவரை போல உலகத்திலே வேறு ஒரு ஆண்டவர் இல்லை. நான் அவரை தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். ஆகையால் என்ன இருந்தாலும், என்ன இல்லாவிட்டாலும், என் சூழ்நிலை மாறலனாலும் அவரை நான் விடமாட்டேன். சலுகைகளுக்காக கர்த்தரை பிடித்துக் கொண்டால், சலுகைகள் கிடைக்கவில்லை என்றால் கர்த்தரை விட்டு விலகி விடுவோம். அதான் இவருடைய சூழ்நிலை. மீட்டு ரட்சிப்பார் என்று நினைச்சு வந்தேங்க, ஒன்றும் பண்ணலையே.
ஆகையால் எருசலேமை விட்டு நாங்கள் திரும்பி போகிறோம். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, ஐயோ சோர்ந்து போயிட்டீங்களாப்பா, தைரியமாயிருங்க, ரோமர்களை சீக்கிரமா நான் கவிழ்த்து போடலான்னு சொல்லல ஆண்டவர். நீங்க நிறைய இடங்கள்ல அதான் உன் பிரச்சனை மாறும், உன் வியாதி மாறும், யாரோ உனக்கு என்னமோ செய்திருக்கிறாங்க அதெல்லாம் மாறிடும், அதுல வேற நீ 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, என்னங்க இவனே பாதிக்கப்பட்டு வந்து நிக்கிறான், உன் பிரச்சனை மாறும்னா நீ 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பிசாசு பிடிச்சவங்களோ கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் எங்கேயாவது அவங்கள பார்த்து, எப்பா நீ 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, அப்போதான் உன் சூழ்நிலை மாறும்னு சொன்னாரா? சீசர்ல சொன்னாரு, இந்த இந்த ஜாதி பிசாசு எப்படி போகுமா? ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் போகும் அப்படின்னு யார உபவாசிக்க சொன்னாரு? சீசர்ல தான் சொன்னாரு. அப்போ அதெல்லாம் நடக்கணும்னா நாம தான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா. அவனே நொந்து போய் வந்திருக்கிறான், அவன்ட்டு நீ 10 நாள் வா பார்க்கலாம். எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நிதானித்து பார்க்கக்கூடிய காலங்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுற ஒரு கூட்டம், ஏதோ ஒரு பரபரப்பை தேடி ஓடுற ஒரு கூட்டம், மியூசிக் கான்சர்ட்டு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரை உம்மிடத்துலேயே நாங்கள் திரும்பி வருகிறோம், வி வாண்ட் டு கம் பேக் டு த பேசிக்ஸ். வார்த்தையில தான் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனமும் வசனத்தின்படி இருக்கணும், ஆராதனையின் வசனத்தின்படி இருக்கணும், நம்முடைய ஜெபமும் வசனத்தின்படி இருக்கணும். எல்லாமே வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியுமே ஒழிய நம்முடைய பாரம்பரியங்கள் அவருக்கு முன்பதாய் செல்லுபடி ஆகாது. ஆண்டவர் அவருக்கு சொன்ன காரியம் பாருங்களேன், 25-27 வசனங்கள்ல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவர் வெளுத்து வாங்குறாரு, இங்க ஆண்டவர் சொல்ல தடவி கொடுக்கல, தீர்க்க தரிசின்னு சொன்னியே அப்படின்லாம் திட்டல. அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசிகள் இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்களேப்பா, இதை உனால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா அதை வாசிக்கல, அதை அதன் மேல விருப்பம் இல்லை, நீ ஏதோ வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை திருத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 26 வசனத்துல, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி, மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன பண்ணாருங்க, எப்படிங்க விவரித்து காண்பித்தா. எதுலதான் விடுதலை இருக்கிறது, எதுலதான் அக்கினி இருக்கிறது, எதுலதான் ஜெயம் இருக்கிறதுன்னா வார்த்தையில தான் இருக்கிறது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய வார்த்தையை நான் கனம் பண்ண நேசிக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு வசனம் திருப்பவே தெரியல. நெகேமியானா புதிய ஏற்பாடுல தேடுறான், வேதனையா இருக்குது. யோனானா புதிய ஏற்பாடுல தேடுறான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் வசனத்திலே தேறினவர்களாய் இருக்க நான் விரும்புகிறேன், நான் வசனத்திலே தேறினவனாக இருக்க விரும்புகிறேன், வசனத்தை நல்லா அறிந்திருக்கிறவனான் இருக்க நான் விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்க, ஜெப வசனத்தை அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. 32 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது, வேத வாக்கியங்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு, விளக்கம் காட்டுகிறார். காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு ஏறியவில்லையா? சரி, முதலாவது காரியம், வார்த்தையே ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த அக்கினி என்ன பண்ண ஆரம்பிச்சது, பற்றி எரிய ஆரம்பிச்சது. அக்கினி பற்றி எரிகிறது என்றால் உடைய வாழ்க்கையில எல்லாத்தை குறித்த புரிதல் கம்ப்ளீட்டா மாறிடும். இப்ப எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா, இந்த வசனங்கள் வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, 33 வசனம் வாசிங்க, அந்நேரமே எழுந்திருந்து, சொல்லுங்க அந்நேரமே எழுந்திருந்து. வார்த்தையின் வெளிப்பாடு வந்தா வாழ்க்கையில யூட்டர்ன் வந்துடும். என்ன வந்துருங்க சொல்லுங்க, என்னங்க தெரியாதா, கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லாமா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி, அப்படியே ஒரு யூட்டர்ன், கம்ப்ளீட்டா ஒரு டர்ன் அடிக்கிறாங்க பாருங்க. வசனம் அழகா சொல்லுது, அந்நேரமே எழுந்திருந்து, எங்கிருந்து எங்க வந்துட்டாங்க, எருசலேமிலிருந்து வெளியே வந்தவர்கள். இப்ப அந்த நேரமே அந்த வார்த்தை வெளிப்பாடு கிடைச்ச உடனே, ஐயோ நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம எங்க இருக்கணும், எருசலேமுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு திரும்பி போய் அவங்க என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவரதான் சொல்றாரு, நீ திரும்ப என்னிடத்துல வா, கம் பேக் டு மீ. எப்படி வர முடியும் தெரியுமா, இந்த வார்த்தை மூலமாக தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்.
உம்மை வசனத்தின் வெளிப்பாடிலே புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் தியானித்திலும் தியானத்திலும் குறைவுபட்டு இருக்கிறனால தான் அந்த அக்கினி கொஞ்சமா மங்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒரு தீர்மானம் எடுக்க போறோம், சொல்ல போற ஆண்டவரே, நான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கா இருக்க எனக்கு உதவி செய்யும். அது அப்படி இருக்கணும்னா நம்முடைய வசனமாகிய வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இயேசு யார், எப்படிப்பட்டவர், எவ்வளவு என்னை நேசிக்கிறாரு, இதையெல்லாம் நான் புரிந்து கொண்டால்தான் எனக்குள்ளே அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது நான் என்னை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஹாலேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். இன்னைக்கு ஆண்டவருடைய சொல்லுங்க, அப்பா அம்மை சரியாய் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, தவறான புரிதல்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க. ஆண்டவரிடத்துல கேட்கிற நேரம், ஆண்டவரிடத்துல நீங்கள் சம்பாஷிக்கிற நேரம். ஏசப்பா உங்களை சரியான புரிஞ்சுக்கல, எனக்குள்ள அந்த அக்னி கொஞ்சம் கொஞ்சமா மங்குதப்பா. எனக்குள்ள ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அக்னி இப்ப இல்லையே, அப்ப இருந்த வேத வாசிப்பு இல்லையே, அப்ப இருந்த உங்க மேல இருந்த நேசம் இல்லையே. ஆண்டவரே, நான் எரிந்து கொண்டிருக்கிறேன், ஒரு அனுபவத்தை எனக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறைவுகளை தயவாய் மன்னிய சுவாமி. வார்த்தைகள் எங்களுக்குள்ளே உளுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கத்திர உதவி செய்யும். வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வதாக, எங்கள் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிறோம், தீர்மானம் எடுக்கிறோங்க. அப்பாவுக்கு முன்னாடி உங்க கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிறைய வசனத்தை வாசிக்க தீர்மானம் பண்றேன். உணர்ச்சி வசமா கை தூக்காதீங்க. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு, நான் வாசிப்பேன்னு தீர்மானம் பண்றேன். உண்மையா முன்னாடி மாதிரி நான் இல்லை, குறைஞ்சிருக்கு, ஆனா வாசிக்க தீர்மானம் பண்றவங்க கருத்து வைத்து அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நிறைய நேரம் வாசிக்க நான் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க. வாசிக்கும் போது என் கூட பேசுங்க, அந்த வார்த்தை கூட பேசிட்டு, அது உயிருள்ள வார்த்தையில, ஜீவனுள்ள வார்த்தையில, அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கட்டும். இன்னைக்கு கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, இந்த வசனத்தின் மூலமா பேசினாரு, கர்த்தரனை தைரியப்படுத்தினார், கர்த்தரனை பலப்படுத்தினார் என்று சொல்லும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு காய்ச்சபிக்கிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை அவர்களை பற்றி எரிய செய்யும்படியாக, அவர்கள் பெரிய சாட்சியா நிற்கும்படி கர்த்தர் கிருபை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மோசேனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த அக்கினி, சீஷர்கள் மேல் வந்து அமர்ந்த சீஷருடைய உள்ளத்திலே பற்றி எரிந்த அக்கினி, எங்கள் வாழ்க்கையில இந்த நாள் முதல் கொண்டு பற்றி எரியும்படியாகவும், அநேகர் அந்த வெளிச்சத்திலே தேடி வந்து கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள.

வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று. ஆம், அவர் மாறாதவர். அவர் வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். அவர் சொன்னதை செய்து முடிக்கும் மட்டும் அவர் நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதில்லை. அந்த உண்மை உள்ளவரை, உண்மையை காக்கிறவரை சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம், இணைந்து சொல்லுவோம்.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல

இருக்கிறது. அதன் மத்தியில் ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். முன்பாக எங்க தலையை நிமிர பண்ணுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில்

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவை ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அதிகாரத்தில்

குறை சொல்ல ஹல்லேலூயா குற்றம் சாட்ட அல்ல, ஆனால் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினார். சொல்லுகிறது ஹல்லேலூயா as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah. What has been stopping

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to

get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா, he didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far, this is your opportunity that God wants to get to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாச போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு அமேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 அமேன். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவர்னட்ல, புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம்

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தால் போது இந்த உலகத்தில் யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

அழைப்பு பந்தய பொருளுக்கா இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்கா உலகத்துல உள்ள பொருள் அல்ல. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹல்லேலூயா த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous. Faithful people, hallelujah. பிரபலியமானவர்களை அல்ல, ஆனால் உண்மையுள்ளவர்கள்.

சிலுவையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் வருகை சமீபத்திற்கிறதான். இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக. அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலில் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு வியாபாரி ஒருவன் இருந்தான். தன்னுடைய மகனை வியாபாரத்தில் சிறந்தவனாக்க ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த அரண்மனை போன்ற வீட்டில் இருப்பவரிடத்திலே சென்று கற்று வரும்படியாக அனுப்பி வைத்தான். அந்த இளைஞனும் போய் ஊருக்கு வெளியே இருந்த அந்த மனிதரை சந்தித்து, வியாபாரத்தில் நான் சிறந்து விளங்க எனக்கு ஞானத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், சரி, நீ வெளியே போய் நில், நான் கூப்பிடும் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார். அரண்மனைக்கு வெளியே நீண்ட நேரமாக தனிமையிலே அவன் காத்திருந்தான். பெரியவர் தன்னுடைய சொந்த பணிகளை செய்து கொண்டும் உணவருந்து கொண்டும் இருந்தார். பல மணி நேரங்கள் அப்படி காத்திருந்த அந்த இளைஞன் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று எண்ணினான். அந்த பெரியவரிடத்தில் போய், நான் போய் வருகிறேன் என்று கூற வந்தான். அப்பொழுது அந்த இளைஞனை அவர் உட்கார வைத்து, நீ உன் வியாபாரத்தில் ஞானமாய் இருக்க வேண்டுமென்றால் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உனக்கு பொறுமை வேண்டும். வியாபாரத்திலே வளர்ச்சி பெருக வேண்டுமென்றால் ஒரு காலத்திலும் பொறுமையை இழந்துவிடக்கூடாது என்று கூறினார். அதன்பின் அவன் கையிலே ஒரு கரண்டியை கொடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி, இதை நீ கையில் வைத்துக் கொண்டு என்னுடைய அரண்மனையை சுற்றி வா. அரண்மனையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக பார்த்துவிட்டு வா. அதை குறித்து என்னிடம் சொல்லு என்று கூறினார். அவனும் பல மணி நேரங்கள் அரண்மனையை சுற்றி அலைந்து விட்டு வந்தான். அவனிடத்தில் அழகான பெர்ஷிய தேசத்தினுடைய தரை விரிப்புகளை பார்த்தாயா, விலை உயர்ந்த பட்டு ஜன்னல் மறைப்புகளை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு, இல்லை ஐயா, நான் எதையுமே கவனமாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய கையிலே இருந்த கரண்டியில் இருந்த எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்பதில் தான் கவனமாக இருந்தேன் என்றான். உடனே அவர், நீ திரும்ப போய் நன்றாக எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து என்னிடத்தில் வந்து சொல்லு என்றார். அவன் அப்படி திரும்பி வந்து தான் பார்த்த சிறப்பையும் விவரித்து சொன்னான். இப்பொழுது அவர், உன் கரண்டியில் இருந்த எண்ணெய் எங்கே என்று கேட்டார். அதற்கு, ஐயையோ, அதை சிந்திவிட்டேனே என்றான். அதற்கு அவர், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம், ஒரே நேரத்தில் ரெண்டு காரியங்களையும் கவனமாக செய்ய நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை முன்னேற்றமடைய முடியும் என்று கூறி அனுப்பினார். மட்டுமல்ல, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நம்மை படைத்த இறைவன் வேதத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களையும் நாம் அனுதினமும் கற்று அறிய வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற வேத வசனத்தை வாசிப்பதை குறித்தும் தியானம் செய்வதை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருப்போமா?

ஒன்பதாம் அதிகாரம். பெஞ்சமின் கோத்திரத்தாரில் கீசன் பேருள்ள மகா பராக்கிரமசாலியான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய அபியாவின் மகனான பெரோஹாரத்திற்கு பிறந்த சிரோயாரின் புத்திரனாகிய அபியேலின் குமாரன். அவனுக்கு சவுல் எனும் பேருள்ள சௌந்தரியமான பாலிவனாகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை பார்க்கலும் சௌந்தரியவான் இல்லை, எல்லாம் ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரமுள்ளவனாய் இருந்தான். சவுலின் தகப்பனாகிய கீசுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகியால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரர்கள் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவன் எப்ராயீம் மலைகளையும் சலிசா நாட்டையும் கடந்து போனான். அங்கே அவைகளை காணாமல் சாலிம் நாட்டை கடந்தார்கள், அங்கேயும் காணவில்லை. பெஞ்சமின் நாட்டையும் உருவ கடந்தும் அவைகளை காணவில்லை. அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோமா வா என்றான். அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுவதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொண்டு போவோம், நம்முடைய பைகளில் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டு, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்க காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றுமில்லையே என்றான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுளை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும் படிக்கு அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். முற்காலத்தில் இஸ்ரவேலின் யாதொருவரும் தேவனிடத்தில் விசாரிக்க போனால் ஞான சிருஷ்டிக்காரரிடத்திற்கு போவோம் பாருங்கள் என்பார்கள். இந்நாளில் தீர்க்கதரிசி எனப்படுகிறவன் முற்காலத்தில் ஞான சிருஷ்டிக்காரன் எனப்படுவான். அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்றான். அப்படியே தேவனுடைய மனுஷன் இருந்த அந்த பட்டணத்துக்கு போனார்கள். அவர்கள் பட்டணத்துக்கு மேட்டின் வழியாய் ஏறுகிற போது தண்ணீர் எடுக்க வந்த பெண்களை கண்டு, ஞான சிருஷ்டிக்காரன் இங்கே இருக்கிறாரா என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இருக்கிறார், இதோ உங்களுக்கு எதிரே இருக்கிறார், தீவிரமாய் போங்கள், இன்றைக்கு ஜனங்கள் மேடையில் பலியிடுகிறபடியினால் இன்றைய தினம் பட்டணத்துக்கு வந்தார், நீங்கள் பட்டணத்துக்குள் பிரவேசித்த உடனே அவர் மேடையில் மேல் போஜனம் பண்ணுகிறதற்கு முன்னே அவரை காண்பீர்கள், அவர் வெறுமட்டும் ஜனங்கள் போஜனம் பண்ண மாட்டார்கள், பலியிட்டதை அவர் ஆசீர்வதிப்பார், பின்பு அழைக்கப்பட்டவர்கள் போஜனம் பண்ணுவார்கள், உடனே போங்கள், இந்நேரத்திலே அவரை கண்டுகொள்ளலாம் என்றார்கள். அவர்கள் பட்டணத்திற்கு போய் பட்டணத்தின் நடுவே சேர்ந்த போது, இதோ சாமுவேல் மேடை மேல் ஏறி போவதற்கு அவர்களுக்கு எதிரே புறப்பட்டு வந்தான். சவுல் பெற ஒரு நாளுக்கு முன்னே கத்த சாமுவேலின் காது கேட்க, நாளை நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டாகி ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்பியேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தீரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான், என் ஜனத்தில் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தேன். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். சவுல் நடு வாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான சிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டார். சாமுவேல் சவுலுக்கு பிரயோத்தரமாக, ஞான சிருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையின் மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும், நாளை காலமே நான் உன் இதயத்தில் உள்ளது எல்லாவற்றையும் உனக்கு அறிவித்து உன்னை அனுப்பிவிடுவேன். மூன்று நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகப்பட்டது, இதெல்லாம் சகல இஸ்ரவேலின் அபோச்சையும், யாரை நாடுகிறது, உன்னை உன் வீட்டால் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதி உத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பெஞ்சமின் கோத்திரத்தான் அல்லவா, பெஞ்சமின் கோத்திரத்து குடும்பங்களையெல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா, நீ இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். சாமுவேல் சவுலையும் அவன் வேலைக்காரனையும் போஜன ஜாலைக்குள் அழைத்து கொண்டு போய் அவர்களை அழைக்கப்பட்டவர்களுக்குள்ளே தலைமையான இடத்திலே வைத்தான். அழைக்கப்பட்டவர்கள் ஏறக்குறைய 30 பேராய் இருந்தார்கள். பின்பு சாமுவேல் சமயக்காரனை பார்த்து, நான் உன் கையிலே ஒரு பங்கை கொடுத்து வைத்தேனே, அதை கொண்டு வந்து வை என்றான். அப்பொழுது சமயக்காரன் ஒரு முன் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ
உனக்கென்று வைக்கப்பட்டது. இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது என்றான். அப்படியே சவல் அன்றைய தினம் சாமுவேலோடே சாப்பிட்டான். அவர்கள் மேடையிலிருந்து பட்டணத்திற்கு இறங்கி வந்த பின்பு அவன் மேல் வீட்டிலே சவலோடே பேசிக் கொண்டிருந்தான். அவள் அதிகாலமே கிழக்கு வழுக்கிற நேரத்தில் எழுந்திருந்த போது சாமுவேல் சவலை மேல் வீட்டின் மேல் அழைத்து, நான் உன்னை அனுப்பிவிடும்படிக்கு ஆயத்தப்படு என்றான். சவல் ஆயத்தப்பட்ட போது அவனும் சாமுவேலும் இருவருமாக வெளியே புறப்பட்டார்கள். அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவலை பார்த்து, வேலைக்காரன் நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படியே அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படிக்கு நீ சற்றே தரித்தனில் என்றான்.

பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி பண ஆசை இல்லாமல் வாழுவது, அதுதானே நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைய இடங்களை நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ வேண்டும், பொருளாசை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. பொருளாசை இல்லாமல் வாழுவது எப்படி? அதற்கு வேதம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிறதா? இன்னைக்கு வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதை வாசிக்கிற நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்காத காரணத்தினால அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் வாழணும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விடையை நமக்கு தருகிறது. எபிரேயர் 11:25, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லிக் கொடுப்போனா, பாருங்க, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யறது? இதுதான் பிரச்சனை. என்னால இப்ப துன்பத்தை அனுபவிக்க முடியல, இதை என்னால தெரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு. எப்படி அதை செய்வது? எப்படி செய்வது என்பதற்கான விடை இதே வசனத்தில் இருக்கிறது. மோசையினால எப்படி ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய எல்லா தகுதிகளையும் போட்டுட்டு, அங்கு பணக்காரராய் வாழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த ஒரு தகுதி பெருமை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக தூக்கி எறிஞ்சிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்துல, அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள். மோசே இவர்களுக்காக ஒரு கொலை செய்யும் போகி, அது கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே அவரை மாட்டி விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க இவர் எப்படி துணிய முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கதான் ஒரு தீர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை, பண ஆசை, பொருள் ஆசை, சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இச்சைகள், இப்படி இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளில் இருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் பலனை நான் சரியாய் பார்த்தால், நான் அதை உணர்ந்திருந்தால் போதுங்க, இதையெல்லாம் அப்படி துச்சமா மதிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க பேர்ல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்ரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அங்கிருந்து உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, பாருப்பா இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்காது. விழுந்தடிச்சு போறீங்க, நீங்க வேக வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்திற்குள்ளாக நான் போய் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கென்று வந்த அந்த பணத்தை நான் வாங்கி விட வேண்டும். இப்ப திடீர்னு உங்க வாகனத்தை ஒருத்தர் வழிமறிக்கிறார். வழிமறிச்சு, கொஞ்சம் இப்படி வந்து எங்க ஹோட்டல்ல பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, பார் வசதியோட இருக்கு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலாவது ஏதாவது ஒன்னாவது, எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். விழுந்தடிச்சு ஓடுவீங்க, எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம். யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்து விழுந்தால் கூட சமரசம் பேசி அங்கிருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம், சமாதானம் பேசுவோம், அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலனை நான் பார்த்து கொண்டிருக்கிறதுனால என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் என் கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு உங்க மனைவி பக்கத்துல உட்காந்து

சண்டை போட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த ரைட், ஓகே, சண்டை எல்லாம் நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்து எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்க போவோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. பாருமா, இதெல்லாம் இப்ப முக்கியம் இல்லை, நமக்கென்று ஒரு பெரிய வேலை இருக்கிறது. சோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு பிலிப்பியர் 3 அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அங்கதான் சொல்லுகிறார், அநேகர் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். அப்ப என்னுடைய குடியிருப்பு, நான் பரலோகவாசி, பரலோகம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று, எனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் எப்படிப்பட்டதான ஒன்றுங்கிறத நான் சரியாய் பார்த்தால், என்னுடைய பார்வை மேலே இருக்குமானால், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நான் என்ன செய்ய முடியும், தாண்டி செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் பூமி கடுத்தவைகள் அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசேயர் 3:1 வாசிக்கிறோம், இந்த மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமி கடுத்த பூமி காரியங்கள் எதுவுமே இல்லை, இந்த மேலானதே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எங்கேயும் விழுந்து போக மாட்டேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படிங்க சிலுவைக்கு போனாரு? அவரால் எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலி மரணத்தை ஏற்க முடிஞ்சது? பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட போகிறோம் என்று தெரிந்தும் எப்படி அவரால் சிலுவைக்கு போக முடிஞ்சதுன்னா, அதுக்கும் இனி வரும் ஒரு பலன் காரணமாக இருக்கிறது. அதையும் இதே எபிரேயர் ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தேவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாயிருக்கிறோம். ஏன் பாட அனுபவிக்கிறோம்? இனி வரும் பலன் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதுனாலதான் நான் இந்த பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அனுபவிக்கிறேன். இந்த பணத்தை எல்லாம் நான் ஏன் துச்சமாய் மதிக்கிறேன்? இதை எல்லாவற்றையும் என்னுடைய சிற்றின்பங்கள் இதை எல்லாம் துச்சமாய் மதிக்கிறேன். ஏன்? இனி வரும் பலன். அதை இவைகளோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவைகள் எல்லாம் தூசி. ஆனால் அதை பற்றி தெரியாம நாம் இதிலே விழுந்துக்கலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் உலகத்திலே மிகப்பெரிய விஷயமாய் அது பார்க்கப்படுகிறது, அந்த சாக்லேட் அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், அந்த குழந்தை அழுதுரும். உலகமே என்னை விட்டு போய்விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த குழந்தை நினைத்து கொள்ளுகிறது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத இந்த பூமியில சாதாரண ஒன்று, அதை விட அற்புதமான ஒன்று இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வரும் பலனை சரியாய் உணராதனால, விசுவாசிக்காதனால, அதில் அதன் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படாததுனால என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பண ஆசையை விட முடியல. சோ மோசையை போல நம்மளுடைய வாழ்க்கை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கிறேன். ஆமென். காட் பிளஸ். தேங்க்யூ.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள் தான் கடந்து செல்ல நேர்ந்த போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று தனக்குத்தானே சொல்லி தன்னை தைரியப்படுத்திக் கொள்வாராம். கிழக்கத்திய நாடுகள் ஒன்றில் இருந்த ஒரு அரசன் தன் நாட்டு ஞானிகளிடம், துன்பம் இன்பம் இவ்விரண்டுக்கும் பொருந்தும்படி ஒரு பொன்மொழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். ஆனால் அதில் ஒன்று கூட பொருத்தமாக இல்லை. எனவே அவர்கள் சொன்ன அனைத்து பொன்மொழிகளையும் அந்த அரசன் நிராகரித்து விட்டார். முடிவிலே அந்த மன்னனின் மகள் அவருக்கு ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்தாள். அந்த மோதிரத்தில் ஒரு மரகத கல் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரகதத்தில் இதுவும் கடந்து போகும் என்ற பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியப்பட்ட அந்த அரசன், துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் பொருத்தமான ஒரே பொன்மொழி, இதைவிட வேறெதும் இருக்க முடியாது. ஆம், இதுவும் கடந்து போகும் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் கஷ்டமான சூழ்நிலைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அவை ஒரு மேகம் விலகுவதைப் போல சீக்கிரத்திலே மாறிப்போகும். ஆகவே நாம் அவைகளுக்காக கலங்க தேவையில்லை. மாறி மாறி கஷ்டங்களும் வேதனைகளும் வியாதிகளும் தோல்விகளும் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நாம் நினைவில் கொண்டால் அவைகளை எளிதில் நாம் கடந்துவிடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம்முடைய சாம்பலான அனுபவங்களை தேவன் சீக்கிரத்தில் சிங்காரமாக மாற பண்ணுவார். நம்முடைய துயரங்களும் சீக்கிரத்திலே கடந்துவோம். தேவன் அவற்றிற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நமக்கு தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையை நமக்கு கொடுப்பார். யோபுவின் சிநேகிதனாகிய சோப்பார் யோபுவிடம், நீர் வருத்தத்தை கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வருத்தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு தண்ணீரைப் போல சீக்கிரமாக கடந்து போகும். யோபுவின் வாழ்க்கையில் இழப்புகள் வந்தது உண்மை, பிரிவுகள் வந்தது உண்மை, வியாதி வந்ததும் உண்மை. ஆனால் அவை அனைத்தும் கடந்து போயின. யோபு கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தொடர்ந்து கடைசி வரை இருந்துவிடவில்லை. தேவன் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணினார். இழந்து போன அனைத்தையும் யோபு 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் காண்கிற வருத்தம் கஷ்டம் கண்ணீர் யாவும் சீக்கிரத்திலே மாறிப்போகும். இம்மையில் தேவன் அதை சந்தோஷமாக மாற்றுவார். மறுமையிலும் கஷ்டமில்லாத கண்ணீர் இல்லாத வியாதி இல்லாத ஒரு பரம நாட்டை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே கஷ்டங்களினூடே நீங்கள் கடந்து செல்லும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை மறந்து விடாதீர்கள்.

0: லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 15வது அதிகாரம். உங்களுக்கு 15 அதிகாரம் என்று சொல்லும் போதே உங்களுக்கு அது தெரியும். அங்கே கெட்ட குமாரனை குறித்த சம்பவம் தான் அங்கே வாசிக்கிறோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த கதை அது. ஆனால் நான் அதை இந்த நாட்களில் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு அது காணப்பட்டது. ஆமேன். 11 வசனத்திலிருந்து கீழே வாசிக்கும் பொழுது அங்கே நடக்கிற சம்பவத்தை வாசிக்கலாம். அவ்வளவு வசனத்தை நான் வாசித்து அந்த நிகழ்ச்சி சொன்னால் நலமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். There was a certain man who had 2 sons. And the younger of them said to his father, Father, give me the part of the property that falls to me. And he divided the estate between them. And not many days after that, the younger son gathered all that he had and journeyed into a distant country, and there he wasted his fortune in reckless and loose living. And when he had spent all that he had, a mighty famine came upon that country, and he began to fall behind and be in want. So he went and forced himself upon one of the citizens of that country, who sent him into the fields to feed hogs or pigs. Then he would gladly have fed on them, filled his belly with the carob pods that the hogs were eating, but they could not satisfy his hunger, and nobody gave him anything better. Then when he came to himself, he said, how many hired servants of my father have enough food and even food to spare, but I am perishing, dying here of hunger. I will get up and go to my father, and I will say to him, Father, I have sinned against heaven and in your sight. I am no longer worthy to be called your son. Just make me like one of your hired servants. So he got up and came to his own father. But while he was still a long way off. Na sila vaarthai veendum vaasikkirena, neenga anga andha vaarthaiyai purinjikollanum. But while he was still far away off, miga tholaivil vandu kondirukkumbodhu, his father saw him, and he was moved with pity and tenderness for him, and he ran and embraced him and kissed him. And the son said to him, Father, I have sinned against heaven, and in your sight I am no longer worthy to be called your son. I no longer deserve to be recognized. I no longer deserve to be recognized as a son of yours. Recognized. Amen. But the father said to his bondservants, bring quickly the best robe and put it on him, and give him a ring for his hand and sandals for his feet, and bring out that wheat fattened calf and kill it, and let us revel and feast and be happy and make merry, because this my son was dead and is alive again. He was lost and he is found. And they began to revel and feast and make merry. But his older son was in the field. Amen. As he returned and came near the house, he heard music and dancing. And having called one of the servants to him, he began to ask, what is going on? And he said to him, your brother has come, and your father has killed that white fattened calf, because he has received him back safe and well. But the elder brother was angry with deep-seated wrath and resolved not to go in. Then his father came out and began to plead with him. But he answered his father, look, these many years I have served you. I have never disobeyed your command. You never gave me so much a little kid that I might revel and feast and be happy and make merry with my friends. But when the son of yours arrived, amen, who has devoured your estate with immoral woman, you have killed for him the wheat fattened calf. And the father said to him, son, you're always with me, and all that is mine is yours. But it was fitting to make merry, to revel and feast and rejoice, for the brother of yours was dead and is alive again. He was lost and is found, and I'm so happy today. கரங்களை தட்டி உற்சாகம் வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கதை நீங்க எல்லாரும் நிறைய வாட்டி வாசித்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு நான் ஒரு வித்தியாசமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த கதையை வாசித்தாலே எல்லாரும் கெட்ட குமாரன் பாவம் செய்தான், பாவம் செய்த கெட்ட குமாரன் தன் சிந்தனைக்கு திரும்பிய போது ஆண்டவர் அவனை ஏற்றுக்கொண்டார் என்பதை குறித்து தான் பேசுவார்கள். But I believe the turning point is not what Jesus is saying here. The turning point, இதனுடைய வித்தியாசம் என்னவென்றால், தேவனுடைய அன்பு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு பெரிது என் தேவனுடைய அன்பு. இதை கெட்ட ராஜகுமாரன் அறிந்த போது, அது வரைக்கும் அவன் தேவனுடைய அன்பை உணரவே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அது வரைக்கும் அவன் ஆண்டவருடைய உள்ளத்தை புரியாதவனாயிருந்தான். ஆனால் அன்று தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது என்று உணர்ந்த போது அவன் தேவனுடைய வீட்டில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நிறைய பேர் இன்றைக்கு ஆண்டவருடைய அன்பினுடைய ஆழத்தை உணராதவர்களாக, many people don't understand the father's love and suffering for his children. தன் பிள்ளைகளுக்காக அவர் வைத்திருக்கிற அன்பை அநேகர் உணராமல் இருப்பதை நான் கண்டிருக்கிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களேன்? நிறைய பேர் மூத்த சகோதரனை போல உள்ளேயே இருந்தாலும், அப்பா கூடவே இருந்தாலும், இன்னும் அவர்கள் மனதில் இருக்கின்ற இந்த பிதாவினுடைய அன்பை உணராத மூத்த சகோதரர்கள் ஏராளம் இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே இருப்பதை காணுகிறேன். உங்களை தாக்க நான் வரவில்லை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு, இந்த கதையை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா, மிடில் ஈஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், மத்திய கிழக்கு நாடுகளில், யூத வம்சங்களில், ஜூவிஷ் கம்யூனிட்டியில இது எப்படி நடக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் வேகமாக, நேரத்தின் குறைச்சலால் என்னுடைய பிரசங்கத்தை சீக்கிரமாகவே முடிக்க விரும்புகிறேன். அந்த மத்திய கிழக்கு நாடுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில், ஒரு மகன் போய் தன் அப்பாவிடத்துல என் சொத்துல எனக்கு பாகம் குடு என்று கேட்கிறான் என்றால், அதற்கு அர்த்தம்னா எங்க அப்பா செத்தா நல்லா இருக்கும்னு சொல்றான். ஆமென் சொல்ல மாட்டேன்? இவர் செத்தாதான் எனக்கு பங்கு கிடைக்கும். அப்படின்னா உண்மையிலே அவனுடைய தகப்பனுடைய சாவை அவன் விரும்புகிறான். அவ்வளவு கேடுகட்ட மகன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவங்க அப்பா செத்தாதான் எனக்கு கிடைக்கும், சரி என்று அவன் போராடி தன் சொத்தை வாங்குறான். He expects a response to his request. அவன் அதை செய்ய நினைக்கிறான். இந்த சம்பவத்தை பார்க்கும்போது, என்றைக்கு ஒரு மகன் தன்னுடைய அப்பாவினிடத்தில் தன் சொத்தின் பங்கை வாங்கி அவன் வீட்டை விட்டு ஊரை விட்டு வெளியே போகிறானோ, அதோட அந்த கிராமத்திற்கு அவனை திரும்ப கொண்டு வந்தால் கூட கிராமமே அவனை ஏற்றுக்கொள்ளாதான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நான் சொல்லும் வார்த்தை நீங்க கவனமாய் கேட்டாதான் நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கு புரியும். அந்த கிராமமே அவனை ஏற்றுக்கொள்ளாதான். இந்த தகப்பனிடத்தில் வந்து அந்த கலாச்சாரத்தில் ஒரு மகன், நீ இருப்பதை காட்டிலும் செத்தாவாது எனக்கு சொத்து கிடைக்கும், எனக்கு என் பாகத்தை கொடு என்று ஒரு மகன் கேட்கும் போது, ஒரு தகப்பன் என்ன செய்வாராம்? அவருடைய வலது கையால் அல்ல, அவருடைய உள்ளம் கையால் அல்ல, அவருடைய இடது கையின் மறுபக்கத்தால் மகனை ஒரே அடி அடித்துவிட்டால் அதை கேவலமாக அவனை ஒதுக்கிவிடுவது என்று அர்த்தமாகுமாம். The father does not beat him with his right hand or even with his palm, but is left hand and with a back of his arm. இந்த கதையின் அடிப்படையில் தான் இந்த கதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லுகிறார். அவன் சொத்தை வாங்கி மனம் போல வாழ்ந்து நாட்களுக்கு பின்பு எல்லாம் தனக்கு குறைந்து போய் தேசத்தில் பஞ்சமும் வந்து தனக்கு எல்லாமே பன்றியின் ஆகாரமாக, யூத கலாச்சாரத்தில் அடிமட்ட யூதன் கூட பன்றியமைக்க போக மாட்டான். அவன் அந்த நாட்டை விட்டு அந்த கிராமத்தை விட்டு வெளியே போறானா, அந்த கிராமத்திலே ஒரு பன்னியை கூட பார்க்க முடியாது. ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்க, அவ்வளவு கேவலமான ஒரு இடத்திற்கு அவன் போகிறான். யூத வம்சம் இனி அவனை ஏற்றுக்கொள்ளாது. அவன் திரும்ப வருவானேயானால், ஒரு அமீன் சொல்ல மாட்டேங்கள, அப்படியே ஒருவன் கெட்ட குமாரனாக போய் அவன் திரும்ப பிதாவின் வீட்டுக்கு, அவன் கிராமத்திற்கு, தன் சொந்த வீட்டுக்கு திரும்ப வருவானேயானால், அந்த கிராமம் அவனுக்கு என்ன செய்யுமாம்? கெசாசா கெசாசா என்று ஒரு ரிச்சுவல், ஒரு செரமோனி நடத்துவார்களாம். அவனை கொண்டு தெரு சந்தையில் நிற்க வைத்து, ஒரு உடைந்த பானையில வேக வைத்த பயிரை அதில் வைத்து அவன் காலாண்டை உடைப்பார்களாம். உடைத்து அவன் அந்த கிராமத்தை விட்டு, கிராமத்தாரே, ஆமேன், கிராமத்தாரே அவனை மீண்டும் அந்த கிராமத்தை விட்டு என்றென்றைக்குமாய் ஒதுக்கியே வைத்து விடுவார்களாம். இந்த தகப்பன் இதையெல்லாம் பார்க்கும் போது, ஒருவேளை மகன் போனா தொலைஞ்சான், அதோட போனா பரவாயில்ல, அவன் திரும்ப வரும்போது அந்த அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்களுடைய நிந்தனைகளை ஏற்று அந்த தகப்பன் படுகிற பாடை அந்த கலாச்சாரத்தில் வாசிக்கும் போது, இட் இஸ் அ வெரி வெரி டிமீனிங் பொசிஷன். அவர் அந்த தகப்பன் படுகிற வேதனை, இவன் தொலைஞ்சுதான் போனான், இவன் திரும்ப வருவதனால் இந்த கிராமத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என்னை எவ்வளவு நிந்திப்பார்கள், எவ்வளவு கேவலமாய் நினைப்பார்கள். அதுவும் அவன் எங்கே போயிட்டான்? யூதர்கள் வெறுக்கின்ற பன்றிய மேய்க்கிற வேலைக்கு. எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை அந்த பீதாவுக்கு இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். அவனை கொண்டு வந்து அவனுடைய காலில பானை உடைத்து அவனை என்றென்றைக்குமாக வெளியே தள்ளி விடுவார்களாம். ஆமென். இது அவனுக்கு நல்லா தெரியும். யாருக்கு தெரியும்? இந்த கெட்ட குமாரனுக்கு தெரியும், நம்ம கிராமத்துல போனா எங்க அப்பா மானம் போவும். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இந்த கிராமத்தாரெல்லாம் என்ன சேர்ந்து இதெல்லாம் செய்வாங்கன்னு அவனுக்கு தெரியும். அதனால் அவன் அங்கே இருந்து பன்றியின் ஆகாரத்தை தின்னு முடிச்சு அவனுக்கு மூளையில அறிவில மனம் திரும்புதல் வந்தபோது அவன் என்ன தெரியுமா சொல்றான், நான் எங்க அப்பா வீட்டுக்கு போக போறேன். ஆனா போகும்போதே அவன் ஸ்பீச் ரெடி பண்றான். நாம சொல்ல மாட்டீங்கள, அங்க போய் நான் உங்க அப்பா, நான் எங்க அப்பான்னு கூப்பிடல, உங்களை நான் மகன்னு கேட்கல, நான் வேற எதையும் கேட்கல, உங்க சொத்தை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நான் அடிமையா கூட என்னை ஏற்றுக்கொள்ளாதீங்க, அடிமையா ஏற்றுக்கொள்ளாதீங்க, என்னை மற்றவங்களை மாதிரி ஒரு வேலைக்காரனா என்னை வேலைக்கு வச்சிங்கன்னா நான் சம்பாதிச்சு என் வயிறை நிரப்பிக்கிட்டு மீதி காசை நான் வாங்கினதுக்கு நான் சாகும் வரை உங்க வீட்டில் வேலைக்காரனா இருந்து என் கடத்தை உமக்கு கொடுத்து முடிச்சிடறேன்னு ஸ்பீச் பிரிப்பேர் பண்ணிட்டு வீட்டை நோக்கி அவன் வருகிறான். ஒரு ஆமே இப்ப நல்ல ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அவன் வீட்டை நோக்கி வருகிறான். கிராமத்தார் கண்களில் படுவார்களே, ஆனால் அவனுக்கு கிடைப்பது கெசாசா. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? ஒரு பானையை காலில் உடைச்சு அவனை ஒரேடியா ஒதுக்கி தள்ளிவிடுவார்கள். பின்பு அந்த கிராமத்திற்கு அவன் வரவே முடியாது. ஆனால் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? இன்றைக்கு ஆண்டவர் உனக்காக காத்திருக்கும் தேவன். நீ திரும்புவாயே ஆனால் ஏ ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? நீ திரும்புவாயே ஆனால் ஆமேன், நீ திரும்புவாயே ஆனால் உனக்காக அவர் யாவையும் செய்து முடித்து உனக்காக அவர் அன்பை வெளிப்படுத்த எம் தேவன் உண்மையுள்ளவர் என்று விசுவாசிக்கிறவங்க யாரா இருந்தா கரங்களை உயர்த்தி நல்லவர் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? அவன் சொல்லு, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே போய் சொல்வேன், அப்பா உங்க வீட்டில் நான் ஜஸ்ட் ஒரு வேலைக்காரனா இருக்கிறேன் என்று உங்க மகன் என்று கூப்பிடுவதற்கு நான் சில வார்த்தைகளை அழுத்தி படிச்சு நீங்க கேட்டிருக்கலாம். ஐ எம் நாட் வர்தி டு பி கால்ட் யுவர் சன். உங்க மகன் கூப்பிடுறதுக்கு இனி எனக்கு தகுதியே இல்லை. அதுதான் அவன் சொல்றான் சொல்ல மாட்டீங்களே? உங்க மகன் கூப்பிடுறதுக்கு, உங்க மகள்னு கூப்பிடுறதுக்கு இனி எனக்கு தகுதியே கிடையாது. அதனால நான் மகன் சொல்ல வரல, மகள்னு சொல்ல வரல, ஜஸ்ட் ஒரு வேலைக்காரனா மட்டும் மத்தவங்கள மாதிரி என்ன வெச்சீங்கன்னா நான் சம்பாரிச்சு உமக்கு கொடுக்க வேண்டியத நான் திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். ஆமென் சொல்ல மாட்டீங்களே? Father, that's all you got to do. நீ அத மட்டும் எனக்கு செஞ்சா போதும். Just make me your servant. ஆமென். I am not worthy to be called your son. இப்ப நல்லவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியதோ புரியலையோ சுருக்கமான சொல்லி முடிச்சிடறேன். உங்க மகன்னு கூப்பிட இனி எனக்கு தகுதி இல்லை. நான் உம்மிடத்தில் கேட்பது என்ன, வேலைக்காரனா மட்டும் நீங்க ஏற்றுக்கொள்ளுமா ஆண்டவரேன்? அந்த வேதத்தினுடைய பகுதி இயேசு சொல்லும் போது இப்படி வாசிக்கிறோம், When the Father saw him afar off, தேவன் பிதா அவனை தூரத்தில் கண்டபோது. ஏ ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? நான் சொல்றது என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? பிதா அவனை தூர கண்டபோது, தூர கண்டபோது. என்னோடு படிச்ச என்னுடைய நண்பன் பள்ளிக்கூடத்தில் படித்தான். 27 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரே பிளைனில் போயிட்டு இருக்கோம். ஆனால் அவனுக்கு என்ன புரியல, எனக்கு அவனை புரியல. ஐ குட் நாட் ரெக்கக்னைஸ் இம் ஆஃப்டர் லாங் டைம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களேன்? ஆனால் அவனை தூர கண்டபோது, அந்த வார்த்தை மூன்று முறை சொல்லும் போது நீங்கள் ஆமேன் சொல்லணும். ஆன் பிதா அவனை தூர கண்டபோது, ஏ பிதா அவனை தூர கண்டபோது. ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் கீழே சொல்லப்பட்டிருக்கிறது, ஹி ரெக்கக்னைஸ்டு ஹிம். ஆமென். அவனை அடையாளம் கண்டுகொண்டார். நல்லவராமேன் சொல்ல மாட்டீங்க? பிதா அவனை தூர கண்டபோது அவனை அடையாளம் கண்டுகொண்டார். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? He recognized him. God recognizes you. இப்ப நான் சொல்றேன், நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் எம் தேவன் உன்னை அடையாளம் கண்டறியாமல் நீ போகவே முடியாது. நீ எவ்வளவுதான் வழி மாறி போயிருந்தாலும் உன்னை எம் தேவன் அடையாளம் காண அவர் தன் மகனை அறிந்திருக்கிறவர். ஏ நீ வரும்போது மண்ணில பிறண்டு பன்னிய மாறி பன்னி தவிடு நாத்தம் பிடிச்சவனா நீ வந்தாலும் என் பிதா உன்னை பார்க்கும் போது உன்னை அவர் அடையாளம் கண்டுகொள்வார். நினைக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்கும் போது நிறைய பேர் மகிழ்ச்சியோடு கூட மீண்டும் இன்றைக்கு பலிபீடத்தில் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து வேலைக்காரனாய் அல்ல அவர் குமாரனாக உன்னை ஏற்றுக்கொள்ளும் பிதாவின் அன்பு உனக்காய் காத்திருக்க கரம் தட்டியாமேன் சொல்லுங்களே. ஹல்லேலூயா. பிதாவனை தூர கண்ட போது அவர் போட்ட வஸ்திரம், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவர் கொடுத்த விலையேந்த வஸ்திரம் அவன் மேல் இல்லை என்றாலும் அவனை கண்டபோது அவனை பிதா கண்டு அடையாளம் கண்டுகொண்டார். அவன் கையில் முன்பு அவர் போட்டிருந்த அழகு நிறைந்த பிளாங்க் பிளாங்க் மோதிரங்கள் அவன் கையில் இல்லாத போதிலும் தூரத்தில் கண்டபோது பிதா அவனை அடையாளம் கண்டுகொண்டார். ஏன் நீங்க சந்தோஷம் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? உங்களை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் சொல்ல மாட்டீங்களே?
1: அவர் எதிர்பார்த்த குமாரனுடைய வஸ்திரமும் சாயலும் முகத்தின் அழகும் அவனில் நீண்ட நாளைக்கு பின்பு இல்லாமல் இருந்த போதும் தூரத்தில் கண்டபோது அவனை அடையாளம் கண்டு.
0: நான் நினைக்கிறேன் நிறைய பேருடைய உள்ளத்தில் ஆண்டவருடைய அன்பு இன்னைக்கு இல்லாத மாதிரி தெரியுதுங்க. ஏதோ ஒரு ஆராதனைக்கு வந்தோம், ஏதோ போனோம் என்றதா எத்தனை பேர் இயேசு உண்மையா நேசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. அவன் கையில் ஒன்றுமில்லை. He had nothing. He looked like a thief. He looked like a robber. பார்ப்பதற்கு ஒரு கள்ளனா மாறி, பார்க்கிறதுக்கு ஒரு திருடனா மாறி அவன் காட்சியளித்த போதும் தூரத்தில் கண்ட போதே பிதா அவனை அடையாளம் கண்டு கொண்டார். It doesn't matter what you are. It doesn't matter what you have done. If you are the son, when he sees you afar, he will recognize you.
1: தூரத்தில் காணும் போதே யார் உன்னை அடையாளம் கண்டு அறிகிறார்களோ இல்லையோ, உன் கிராமமே உன்னை வெறுத்தாலும், உன் சொந்த பந்தமே உன்னை அறியாமல் போனாலும், உன்னை உண்டாக்கியவர், உன்னை சிருஷ்டித்தவர் உன்னை அடையாளம் அறியாமல் போகவே மாட்டார்.
0: கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல மாட்டீங்களே? திரும்ப வந்த குமாரன் ஆமென் சொல்ல மாட்டீங்களே? காலில கிழிஞ்சு போன ஷூவ போட்டு இருக்கலாம், தரித்திரத்தின் கோலம் உன்னை வாட்டி வதைக்கலாம், நீ எல்லாவற்றையும் இழந்து போய் பார்ப்பதற்கு கல்லனை போல் இருந்தாலும் சொல்லடங்கா நேசத்தால அரவணைக்கும் பிதாவின் அன்பு உன்னை அடையாளம் காணாமல் போகாது. நீ எவ்வளவு தூரம் போனாலும் ஒரு விசை திரும்பிப்பார், என் தேவனுடைய அன்பு உன்னை அடையாளம் காணும். He will recognize you. பக்கத்துல ஒருத்தர் தட்டி சொல்லுங்க, He will recognize you. அவர் உன்னை அடையாளம் காண்பார். ஆமென். அவர் உன்னை அடையாளம் கண்டு கொள்வார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? மெல்ல கொஞ்சம் கார்ட்ஸ் கொடுங்க பார்க்கலாம். அவர் உன்னை அடையாளம் காண்பார். அவர் உன்னை பார்க்கும் போது ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பன்றியின் ஆகாரத்தை சாப்பிடுற மாதிரி உன்னை பார்த்தாலும் அவர் என்ன திரும்ப சொல்லுவார்? That's my boy. Hallelujah. இங்கிலீஷ்ல அந்த காலத்துல சொல்லுவார்கள், That's my boy. ஆமென். இது என் மகன். எவ்வளவுதான் நீ, எவ்வளவுதான் நீ, எவ்வளவுதான் நீ, எவ்வளவுதான் நீ போக முடியும், நீ எவ்வளவுதான் போனாலும் ஏ அவருடைய அன்புக்கும் இரக்கத்திற்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அவருடைய அன்பு. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கிப்பா, அவர் முகத்தை நோக்கிப்பா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இப்படி சொல்லும் போது நீங்க ஆமென் சொல்ல வேண்டும். அவன் முடியை பார்த்த போது எல்லாம் அலங்கோலமாக அலக்கு பிடிச்சதா இருந்த போதிலும் அவன் சொல்லுகிறார், பிதா சொல்லுகிறார், இவன் என்னுடைய மகன். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அவனுடைய நகத்தில் எல்லாம் அழுக்கு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? பண்ணிய சொரண்டிட்டு இருந்தா எப்படி இருப்பான்? அந்த அழுக்கெல்லாம் நகத்தில் இருந்த போதும் பிதா அவனை தூர பார்த்து சொல்கிறார், ஏ தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய், என் பையன். ஏங்க உங்களுக்கு அந்த சந்தோஷம் இல்லை? உன்னை ஏற்றுக்கொள்ளும் தெய்வம் அவர். ஆமென் சொல்ல மாட்டீங்க? கிழிந்த கந்தையோடு, கிழிந்த கந்தையோடு, உடைந்த வஸ்திரத்தோடு, அழகும் இல்லாமல் சௌந்தரியம் இல்லாமல் தரித்திரம் உன்னை வாட்ட, உன் பாவத்தின் கோலம் உன்னை சூழ்ந்திருந்தாலும் ஏ என் அப்பா உன்னை பார்க்கும் போது அவர் சொல்வார், தட் இஸ் மை பாய், இது என்னுடைய மகன், நீ வேலைக்காரன் அல்ல, என்னுடைய மகன். நல்ல ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் தூர பார்த்தபோது, பிதா தூர பார்த்தபோது, பட்ட அடிகளினால பட்ட காயங்களினால கொஞ்சம் நொண்டி வருகிறான். ஏ நொண்டி வந்தாலும் அவர் சொல்கிறார், ஏ தட் இஸ் மை பாய், அவன் என்னுடைய மகன். ஏ ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? என் உள்ளத்தில் இன்றைக்கு ஆனந்தம், எவ்வளவுதான் நீ தூர போவே மகனே, ஏ எவ்வளவுதான் தூர போவே, போய்தான் பாரு, ஆனா திரும்ப பார்க்கும் போது என் ஆண்டவருடைய அன்பு உன்னை அரவணைக்க ஆயத்தம். தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய், தட் இஸ் மை பாய். கரங்களை தட்டி உற்சாகமா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா வீட்டில் இருந்த போது நல்ல கொழுத்து போய், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? நல்ல தொந்தி வச்சு, நல்ல செக்க சவேர்னு ஆஹான்னு பார்க்க இருந்தா இப்ப ஒல்லி உருவமா டிபி பேஷண்ட் மாறி, ஏ எல்லாராலும் தள்ளப்பட்டு கிராம முனையில
1: கல்லறிவதற்கு சமுதாயமே காத்திருந்தாலும் என் அப்பா உன்னை பார்க்கும் போது அவர் சொல்லும் வார்த்தை, That is my boy, that is my boy. ஏ கிராமமே, நீங்கள் எல்லாரும் செய்து என் மகனை தள்ள நினைச்சாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவன் எவ்வளவு தூரம் போனாலும் He is my boy, He is my boy. ஆனந்தத்தால கரங்களை தட்டி அவரை துதிக்க கூடாது. நல்ல சந்தோஷம் ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. It is my boy. Hallelujah. Hallelujah. அவன் பேசணும்னு ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு வரான். ஆனா ஸ்பீச் சொல்றதுக்கு முன்னாடியே, ஏ நீ எதையும் சொல்றதுக்கு முன்னாடியே, நீ பேச வேணா, நீ பேசாத, நீ வேலைக்காரன் அல்ல, நீ எவ்வளவுதான் தூரம் போனாலும் நீ என் மகன். This is my boy, this is my boy, this is my boy. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த ஆனந்தம் இருக்கு? உலையான செட்டில் கிடந்தேன், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டேன், என் சத்தத்தை கேட்டு இறங்கி வந்து என்னை தூக்கி எடுத்து என் பாதங்களை கண்மலையின் மேல் நிறுத்தி ஒரு புது வாழ்வை தந்த என் தெய்வமே, என் ஜீவ காலம் எல்லாம் உம்மை நான் துதிப்பேன். ஏ இட் இஸ் மை பாய், இட் இஸ் மை பாய். உங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். 1000 பேர் உன்னை 1000 நிந்திக்கட்டும், இன்னைக்கு நீ மனம் திரும்புவியா? இன்னைக்கு இயேசுவை ஒரு விஷயம் நோக்கி பாப்பியா? ஆண்டவர் சொல்லும் வார்த்தை, இட் இஸ் மை பாய், இவன் என் மகன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஓடி போனாரா? ஆமென் சொல்ல மாட்டீங்களே? தூரத்தில் கண்ட போதே ஓடி போய் அவனை அணைத்து கொண்டார். என்ன அப்பா உள்ளத்துல, அப்பா வீட்டுல உனக்கு தேவையான ஆனந்தம், உனக்கு தேவையான ஆடு, உனக்கு தேவையான மோதிரம், உனக்கு தேவையான மினுக்கு வஸ்திரம் ஆயத்தமா இருக்கு. எங்க அப்பா வீட்டுல எப்போதும் சந்தோஷமே, ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும் பாடலும் இங்கு தானே. எங்க அப்பா வீட்டுல, ஏய், நான் நினைக்கிறேன் இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது என் உள்ளத்துல ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏ நொண்டி நடந்து வந்தா பரவாயில்ல, He is my boy, He is my boy, He is my boy. Hallelujah. கரங்களை உயர்த்துவீங்க எல்லாரும் சகோதரர்கள், முதல்ல சகோதரர்கள் மட்டும் கரங்களை உயர்த்துங்க. என் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் வார்த்தை, நீ ரொம்ப தூரம் போயிட்டியா? ஒரு விச ஆண்டவரை கொஞ்சம் நோக்கி பாரு, போதும்ல அந்த பன்றி ஆகும், ஜஸ்ட் டர்ன் அரவுண்ட், கொஞ்சம் திரும்ப பார். என் ஆண்டவர் உனக்கு சொல்லும் ஒரே வார்த்தை, ஆஹா, ஏய், உன்னை தூரத்தில் பார்க்கும் போதே நான் உன்னை கண்டறிகிறேன், அடையாளம் காணுகிறேன். நீ வேலைக்காரன் அல்ல, நீ மகன். யூ ஆர் மை பாய், யூ ஆர் மை பாய், நீ என்னுடைய மகனாய் இருக்கிறாய். இப்ப சகோதரிகள் மட்டும் கரங்களை உயர்த்திங்களே. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காத இயேசு தன் அன்பின் நீளம், தன் அன்பின் அகலத்தால உன்றைக்கு உன்னை அரவணைக்கிறார். புது வாழ்வு சபை உன்னை கரம் விரித்து அழைக்கிறது, எழுந்து ஓடி வா. உனக்கு வேலைக்காரன் அல்ல, நீ அடிமை அல்ல, நீ குமாரத்தி, நீ குமாரனாயிருக்கிறார். நல்லதா கையை தட்டி இயேசுவுக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். Hallelujah. I don't care what you've done, you're still my son. I don't care what you've gone through, you're still my son. Hallelujah. ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? நான் ஆராதிக்கிறேன் அப்பா, மனதுருக்கம் உள்ள தெய்வம். அவருடைய அன்புக்கும் நீளத்திற்கு, அன்பின் நீளத்திற்கும் அகலத்திற்கும் யார்தான் அளக்க முடியும்? அவ்வளவு மேன்மையுள்ள தெய்வம். ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? He still loves you. பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, அவர் இன்னும் உன்னை நேசிக்கிறார். என் பிதாவை பத்தி சொன்னேன், கெட்ட குமாரனை பத்தி சொன்னேன், இன்னும் ஒருத்தன் அந்த கேரக்டர் மிச்சமா இருக்கிறான். ஆமேன். யார் தெரியுமாவே? மூத்த சகோதரன். ஏ ஆமேன் சொல்ல மாட்டீங்களே? அப்பா அவனை போய் கட்டி அணைச்சு முத்தமிட்டு, ஏய், அந்த அந்த ட்ரெஸ் அறையில் போய், 7வது ட்ரெஸ் இருக்கு பார், நான் வாங்கி வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா அப்படின்றார். ராமன் சொல்ல மாட்டீங்களா? அது அவன் மேலே போட்டு மோதிரத்தை போட்டு இருக்கிறதுலே நல்ல, ஆமேன், மற்ற ஆட்டுக்கெல்லாம் புல்ல போட்டாரு, இந்த ஆட்டுக்கு கோதுமை போட்டு வளர்த்தாரு. கோதுமை போட்டு வளர்த்தேனே அந்த ஆட்டு, அதை பிடிச்சிட்டு வாடா அப்படின்னு ராமன் சொல்ல மாட்டேன். யாருக்குங்க ஊதாரியாய் போய் ஊரை சுட்டி திரிந்து தன்னை கெடுத்து சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட உனக்கு, He is my boy. He was lost. அவன் தொலைந்து போனான், இப்போ அவன் திரும்பவும் வந்திருக்கிறான். ஆமென். இவன் வேலை முடிச்சிட்டு வரான், மூத்த சகோதரன்.

குட்டி உனக்கு இல்ல அவனுக்கு போட்டு அடிக்கிறாரு, டான்ஸ் ஆடுறாங்க, மோதிரம் போயே வராம பின் திரும்பி போகாதே, திரும்பவா. ஒரு அலையில சொல்ல மாட்டேன். அவன் கேக்குறான், நான் இவ்வளவு வருஷம் உமக்காக ஊழியம் பண்ணி உத்தமமா இருந்து உண்மையா இருந்து டெய்லி காலையில் 8 to 8:30 சபையிலேயே நான் உட்கார்ந்து எனக்கு இல்லாதது அவனுக்கா அப்படின்னு ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அப்பா சொன்னார், அவன் செத்து போனவன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. அவன் மீண்டும் பொழைச்சிட்டாயா? என் உள்ள மகிழ்ச்சினால நிரம்புகிறது, என் உள்ளம் ஆனந்தத்தால் நிரம்புது. ஏ வேலைக்காரங்களே, எல்லாரும் சேர்ந்து வாங்க, வாங்கடா, கொண்டாடலாம் என் மகன், this is my boy. ஏ கிராமத்தாரே, நீங்க கெசாசா செய்ய ஆயத்தமா இருக்கீங்களா? நீங்க கெசாசா செஞ்சுக்கலாம், நீங்க பிசாசா செஞ்சுக்கலாம், ஆனா அவன் என் மகன், அவன் எவ்வளவு தூரம் போனாலும் அவன் என் மகன். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன்.

மூத்த சகோதரன் வீட்டிலேயே தான் இருந்தான், ஆனால் அவன் ஆவி கெட்ட ஆவி. ஒரு ஆமின்னு சொல்ல மாட்டீங்கண்ணே. நல்லா என்ன பார்க்குறீங்களா, செய்தியை நீங்கள் கேட்கணும். இந்த விழாவறியாக பேசணும்னு ஆசை. அவன் வீட்டிலே தான் இருந்தான் மூத்த சகோதரன், ஆனால் அவன் ஆவி என்ன ஆவி தெரியுமா, கெட்ட ஆவி. ஆமின்னு சொல்ல மாட்டீங்க. அவன் உள்ளத்தில் என்ன இல்லை, அன்பே இல்லை. ஆ ஹல்லேலூயா. அவன் வீட்டிலே இருந்தான், அப்பா பக்கத்தில் தான் இருந்தான், ஆனால் அவன் உள்ளத்தில் பொறாம தான் இருந்துச்சு. ஏன் திடீரென்று சபையில் அமைதி நிலவுகிறதுன்னு தெரியல. அவன் உள்ளே தான் இருந்தான், அப்பா கூடவே தான் இருந்தான், ஆனா சுயநலவாதி நம்பர் டூ. நம்பர் ஒன் சொல்லக்கூடாதுன்னு. வீட்டிலேயே தான் இருந்தான், அப்பா கூடவே தான் இருந்தான், ஆனா உலகமே அவனை சுத்தி தான் இருக்கணும். நான் நான் நான் நான் நான் என் புள்ள என் புள்ள நான் நானு நானு நானு என் சொத்து என் பணம் நான். அவன் வீட்டிலே தான் இருந்தான், அவன் அப்பா கூடவே தான் இருந்தான், அவன் சபையிலே தான் இருந்தான், ஆனா அவன் ஆவி சொல்லுங்களேன், கெட்ட ஆவி. ஹல்லேலூயா. என்னைக்கு நம்ம நம்மளை மட்டும் நினைக்கிறோமோ, இந்த உலகமே ரொம்ப சின்னதுங்க. ஆனா என்னைக்கு ஒரு பெரிய மனதோடு தொலைந்து போன பாவி ஏற்றுக்கொள்ள உன் உள்ளத்தை திறக்கிறியோ, உன் உள்ளம் உன் சபை பெரிய சபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லா ஒரு ட்ரெஸ் ஒன்று போட்டுக்கிட்டு, நல்ல முழு கை ஒன்று போட்டுக்கிட்டாமேனு சொல்ல மாட்டேங்க. நான் அப்பா கூடவே இருந்தேன், இவ யாரு இவன் யாரு அப்படின்னு கேட்குறீனா, உன் ஆவி கெட்ட ஆவி. ஏ என் சகோதரன் செத்து போனான், திரும்ப வந்திருக்கிறான்னு அவனால் கொண்டாட முடியல. அவன் போய் வீட்டுக்குள்ளே அறைய பூட்டிக்கிட்டாமேனு சொல்லான். எவன் வேணா கொண்டாடு, நான் இப்படி தான் இருப்பேன். அப்படி கை தட்டுறேன், நான் தட்ட மாட்டேன் தெரியுமா உனக்கு. இப்படி அல்லையில சொல்கிறேன், நான் சொல்ல மாட்டேன் தெரியுமா. அந்த மூத்த சகோதரன் உள்ளே எங்கோ உட்காந்துருப்பான், ஆனால் ஆமின்னு சொல்ல மாட்டேங்களேன். அப்பா கொண்டாட்டத்தை நிறுத்தினாரா, நிறுத்தவே இல்லை. ஆடு

இயேசுதான் என் ராஜா. மூத்த சகோதரனே நீ என் மகன் தான், ஆமென். ஆனா எனக்கு இன்னும் ஒரு பையன் வெளியே இருக்கான் அப்படின்றத அவன் மறந்துட்டான். பக்கத்தில் சொல்லுங்க, இன்னும் சில பிள்ளைங்க புதுவாழ்வு சபைக்கு வராங்க சொல்லுங்க மக்கள். ஏய் இன்னொரு வாட்டி சொல்லுங்க, இந்த பக்கம் பார்த்தியே, இன்னும் நிறைய பிள்ளைங்க புதுவாழ்வு சபைக்கு திரளா வராங்க, கொண்டாடலாமான்னு கேளுங்க பார்க்கலாம். மூத்த சகோதரனுடைய உள்ளம் கசப்பாயிட்டு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. ஹேலே லூயா, ஹேலே லூயா. He has some more children coming to New Life Church. இயேசுவின் பாதத்திற்கு இன்னும் பிள்ளைகள் வருவதை நான் காணுகிறேன், ஆமேன் சொல்ல மாட்டீங்களே. பக்கத்தில் ஒரு கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ வேணும்னா என்னை வெறுக்கலாம், ஆனா உன்னை நேசிக்கிற மாதிரி என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறார், தெரியுமான்னு கேள்வி. ஏய் இன்னொரு வாட்டி உன்னை நேசிக்கிறாரு, ஆனா உன்னை நேசிக்கிற மாதிரி என்னையும் என் அப்பா நேசிக்கிறாரு, தெரியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிற தேவன், உன்னை நேசிக்கிறார். உன்னை எவ்வளோ நேசிக்கிறாரோ அவ்வளோ கெட்ட குமாரனை நேசிக்கிறார். அந்த அன்பு உள்ளம் நமக்குள்ள இருக்கட்டும். ஹல்லேலூயா. மூத்த சகோதரனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா. மூத்த சகோதரனுக்கு கோபம் வந்துடுச்சு. ஒரு நிமிஷம் என்ன நல்லா பாருங்களேன், இன்னைக்கு என் அப்பா உன்னை ஆசீர்வதிச்சார்னா உன் சகோதரன் உன் மேல பொறாமப்படுவான். நீ நினைக்கிற உன் பக்கத்தில் இருக்கிற சகோதரன் அப்படியே அன்பினாலும் உன்னை கட்டி அணைக்கிறார். உஷாராரு, அவன் கதவு பூட்டி உன்னை எப்படி காலு வாரலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா என் அப்பா உன்னை நேசிக்கிறாரையா. நீ எந்த நிலையில் இருந்தாலும் உன்னை வெறுக்காதவர். பிக் பிரதர் காட் ஆங்கரி, ஆமென். Some people don't like others getting blessed. மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவது சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆகையால் அவர்கள் உன் கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் கெட்ட குமாரன் இப்போ மகனாக மாறிட்டான். அவன் சொல்கிற, இன்னைக்கு என்னுடைய பார்ட்டி, ஆமேன். பக்கத்தில் கையை பிடிச்சி, இன்னைக்கு என்னுடைய நாள் சொல்ல பார்க்கலாம். இந்த நாள் என்னுடைய நாள், நான் களி கூற போகிறேன். அண்ணா வரீங்களா? அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்க, அண்ணா இன்னைக்கு என் கொண்டாட்டம், என் அப்பா என்னை ஆசீர்வதிக்கிற வருஷம், நீயும் வரியா கொண்டாட வரியா? நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். வெளியே சொல்ல மாட்டீங்களே. ஆனா கடைசியில் என்ன தெரியுமா நடந்தது? அவன் சொல்ற, அண்ணா நீங்க வரலனா பரவாயில்லண்ணா, நான் வேலைக்காரங்க கூட நீங்க டான்ஸ் ஆட போறேன். நான் ஆட வேண்டியது உன் கூட, ஆனா நீ என் மேல கசப்பு வச்சிருக்கிறனால நான் உன் கூட கீழே இருக்கிற தாழ்வில் இருக்கிற வேலைக்காரங்க அடிமைகளோடு சேர்ந்து இன்னைக்கு என் ரட்சணியனால கொண்டாட போகிறேன். It is my party anyways. எப்படி நான் கொண்டாட தான் போறேன், ஏன்னா என் ஆண்டவர் மீண்டும் உன்னை அரவணைக்கிற வருஷம் 2009, தன் முத்தங்களால் உன்னை முத்தமிட்டு, தன் அன்பினால் உன்னை அரவணைத்து, தன்னுடைய களஞ்சியத்தின் கொழுமையானவர்களை கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிற வருஷம். பயப்படாதே, கலங்காதே, ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே. திகிலோடு வந்தல, அப்பா என்ன சொல்லுவார்னு வந்தால, ஆனா உன் திகளை நீக்கி அவர் அரவணைத்த அனை

கேட்கின்றேன். ஆமே, ஒரு நிமிஷம் அதே கார்டு அப்படியே கொடுங்களேன். அந்த அர்த்தம் பக்கத்தில் ஒருத்தர் பார்த்து நான் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன், கொண்டாடலாமான்னு கேளு. நான் நினைச்சு பார்க்கல, பக்கத்தில் கையை பிடிச்ச நான் நினைச்சே பார்க்கல சொல்லுங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல, நான் வேலைக்காரன கேட்டேன், ஜஸ்ட் வேலைக்காரனா இருக்கிறேன். ஆனால் என்னை மகனாக ஏற்றுக்கொண்டார். அவர் அனைவர் அரவணைத்த அரவணைப்பில் நான் எல்லா வெறுப்பையும் மறந்து இனி எல்லாருக்காரங்களும் வச்சு நீ வாழ்ந்தா இயேசுவுக்கு தான் வாழ்வேன்.

ஸ்தோத்தரிப்பேன். போடுங்க, போ கொஞ்சம் வேகமா. முன்னாடி ஸ்தோத்தரிப்பேன். ஆமென். அந்த பாட்டை நம்ம பாட போறோம். நீங்க ரத்தமா எடுத்து விட்டுருங்கம்மா. பக்கத்துல இருந்து பாச்சு அண்ணான்னு கூப்பிடுவாங்களா? நீங்க வரீங்களான்னு கேளுங்க. நீ வந்தாலும் வரலனாலும் என் ஆசீர்வதிச்ச அப்பா சன்னிதானத்துல நான் நடனமாடி கொண்டாட தான் போறேன். இந்த வருஷம் ஆண்டவர் என்னை கொழுமையானவர்களை கொண்டு ஆசீர்வதிக்க போறாரு. கரங்களை தட்டி அவருக்கு நன்றி. இப்போ காலில் ஒரு நடனம். ஆமென். ஏ போடுங்க, போடுங்க. 1 2 3 4. நடனமாடி ஸ்தோத்தரிப்பேன், நாதா நான் உம்மை துதிப்பேன். கொஞ்சம் வேகமா ராஜா.

இருக்கு. இப்படி பண்ணி பார்க்குறாங்க, வரமாட்டேங்க. ஏன் தெரியுமா? உள்ளத்தில் இன்னும் அன்பில்லை. இப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. என்னை மன்னிச்சாரு, எனக்கு கிருபை தந்தாரு, எனக்கு இறக்க தந்தாரு. யார் என்ன என்ன நினச்சா எனக்கு என்ன? என் உள்ளம் தேவன் பால பொங்கி வழியுது. இயேசு என்னை நேசித்தாரே, இதுவே எனக்கு போதும்னு சொல்கிறேன். கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து ஒரு விஷயம் அல்லேலூயா.

நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து இந்த பிரசங்கத்தை முடிக்கும் போது இப்படி கேட்கிறேன், மகனே நீ எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் உன்னை தூர காணும் போதே உன்னை கட்டி அணைக்கிற தெய்வம் உன்னை கரம் பிரித்து அழைக்கிறார். அப்படி நான் இயேசுவின் அன்பு எனக்கு வேணும்னு சொல்றவங்க யாரா இந்த ஆலயத்தில் இருந்தீங்கன்னா, எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைஞ்சேன், ஆனால் என்னை பார்த்த உடனே என் அடையாளம் கண்டு கொண்ட என் தெய்வம், மை காட் லவ்ஸ் யூ ஸோ மச், என் ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார். மகனே நீ எழுந்து புறப்பட்டு வருவியா, எனக்கு உன்னை முத்தமிட்டு உன்னை அரவணைச்சு உன்னை வீண்டு மகனாக ஏற்றுக்கொள்ள. வேலைக்காரனா இல்லைங்க, ஏதோ ஒரு கூலியை தர்றதுக்கல்ல, ஏதோ வந்து ஆராதிச்சின்னா உனக்கு கொஞ்சம் ஆசீர்வாதத்தை தர்றதுக்கல்ல, தன் மகனாக உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னோடு சேர்ந்து கொண்டாட உன்னை அழைக்கிறார். கரம் அப்படிப்பட்ட யாராக இருந்த கரங்களை உயர்த்துங்களா ஜெபிக்கிறேன். ஜீசஸ் லவ்ஸ் யூ பிரதர் சிஸ்டர், ஜீசஸ் லவ்ஸ் யூ, ஐயா ஜீசஸ் லவ்ஸ் யூ ஸோ மச், இயேசுவனை நேசிக்கிறார் மகனே, இயேசுவனை நேசிக்கிறார். காட் லவ்ஸ் யூ டூ மச், காட் லவ்ஸ் யூ டூ மச், ஆண்டவன் அதிகமாய் நேசிக்கிறார், ஆண்டவன் அதிகமாய் நேசிக்கிறார், ஆண்டவன் அதிகமாய் நேசிக்கிறார், ஆண்டவன் அதிகமாய் நேசிக்கிறார். கம் டு த லார்ட், கம் டு த லார்ட். அவன் மந்தைக்கு ஓடி வருவாயா, நீ பலிபீடத்துக்கு எழுந்து வருவாயா, உன்னை அங்கே அரவணைக்க என் தேவன் ஆயத்தமா இருக்கிறார். உங்க பிரசன்னம் இந்த பிள்ளைகளோடு செல்லட்டும்பா. குமாரன் என்ற பதவியை மீண்டும் கொடுத்தீங்களே, அதிலேயே நடந்து அப்பாவுடைய சன்னிதானத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. தொடர்ந்து கிருபை நாள் வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக.

காரியங்களை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமென். எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு வியாபாரி ஒருவன் இருந்தான். தன்னுடைய மகனை வியாபாரத்தில் சிறந்தவனாக்க ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த அரண்மனை போன்ற வீட்டில் இருப்பவரிடத்திலே சென்று கற்று வரும்படியாக அனுப்பி வைத்தான். அந்த இளைஞனும் போய் ஊருக்கு வெளியே இருந்த அந்த மனிதரை சந்தித்து, வியாபாரத்தில் நான் சிறந்து விளங்க எனக்கு ஞானத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், சரி, நீ வெளியே போய் நில், நான் கூப்பிடும் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார். அரண்மனைக்கு வெளியே நீண்ட நேரமாக தனிமையிலே அவன் காத்திருந்தான். பெரியவர் தன்னுடைய சொந்த பணிகளை செய்து கொண்டும் உணவருந்து கொண்டும் இருந்தார். பல மணி நேரங்கள் அப்படி காத்திருந்த அந்த இளைஞன் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று எண்ணினான். அந்த பெரியவரிடத்தில் போய், நான் போய் வருகிறேன் என்று கூற வந்தான். அப்பொழுது அந்த இளைஞனை அவர் உட்கார வைத்து, நீ உன் வியாபாரத்தில் ஞானமாய் இருக்க வேண்டுமென்றால் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உனக்கு பொறுமை வேண்டும். வியாபாரத்திலே வளர்ச்சி பெருக வேண்டுமென்றால் ஒரு காலத்திலும் பொறுமையை இழந்துவிடக் கூடாது என்று கூறினார். அதன்பின் அவன் கையிலே ஒரு கரண்டியை கொடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி, இதை நீ கையில் வைத்துக் கொண்டு என்னுடைய அரண்மனையை சுற்றி வா. அரண்மனையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக பார்த்துவிட்டு வா. அதை குறித்து என்னிடம் சொல்லு என்று கூறினார். அவனும் பல மணி நேரங்கள் அரண்மனையை சுற்றி அலைந்து விட்டு வந்தான். அவனிடத்தில் அழகான பெர்ஷிய தேசத்தினுடைய தரை விரிப்புகளை பார்த்தாயா, விலை உயர்ந்த பட்டு ஜன்னல் மறைப்புகளை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு, இல்லை ஐயா, நான் எதையுமே கவனமாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய கையில இருந்த கரண்டியில் இருந்த எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்பதில்தான் கவனமாக இருந்தேன் என்றான். உடனே அவர், நீ திரும்ப போய் நன்றாக எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து என்னிடத்தில் வந்து சொல்லு என்றார். அவன் அப்படி திரும்பி வந்து தான் பார்த்த சிறப்பையும் விவரித்துச் சொன்னான். இப்பொழுது அவர், உன் கரண்டியில் இருந்த எண்ணெய் எங்கே என்று கேட்டார். அதற்கு, ஐயையோ, அதை சிந்திவிட்டேனே என்றான். அதற்கு அவர், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம், ஒரே நேரத்தில் ரெண்டு காரியங்களையும் கவனமாக செய்ய நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை முன்னேற்றமடைய முடியும் என்று கூறி அனுப்பினார். மட்டுமல்ல, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நம்மை படைத்த இறைவன் வேதத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களையும் நாம் அனுதினமும் கற்றறிய வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற வேத வசனத்தை வாசிப்பதை குறித்தும் தியானம் செய்வதை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருப்போமா?

ரோமர் 11 அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படியல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாக கடுவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடுவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்து கொள்ளுதல் என்னுமாயிராது. மரித்தோலிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு
ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே ரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் இவ்வளவாயிருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தியை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாயிருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.

அத்தியாயம் 16 வசனம் முதல் 24 வசனம் வரை. உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி உஷ்ணம் கண்டவுடன் உருகி வற்றி அனல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்திலே உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமல் போகும். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமல் போனீர்கள். என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலில் காரியம் என்ன? இன்றைய மனப்பாட வசனம் யோபு 6:24. அறிவு புகட்டுங்கள், அமைதியடைவேன். என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுங்கள். எல்லாம் அமைதியாகவும் நாமும் அமெரிக்கையாகவும் இருக்கையில் நமது நாவை கட்டுப்படுத்துவது எளிது. அதற்கு சிறப்பான முயற்சி தேவையில்லை. ஆனால் நாம் கோபத்தால் சீரும் போதோ, வேதனையால் துடிக்கும் போதோ பேசக்கூடாத வார்த்தைகளை கொட்டிவிடுகிறோம். துன்பத்தில் துவண்ட யோபுவின் வார்த்தைகளிலும் நிதானம் இருந்தது. அவன் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் திருத்திக் கொள்ள ஆயத்தமாயிருந்தான். நாம் பாடுபடுவதில் கடவுள் மகிழ்வதில்லை. பொல்லாதவர்களாகிய நாமே நமது பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பும் போது, விண்தந்தை தம் பிள்ளைகளுக்காக அவ்விதம் விரும்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனாலும் பாடுகளே நம்மை திருத்தி கடவுளின் வழிகளை நமக்கு போதிப்பதற்கு நிகரற்ற சாதனமாயிருக்குமானால், அந்த பிரம்பை கையாடாமல் அவர் நம்மை கெடுப்பாரோ? திருப்பாடகன் தாவீதின் சாட்சியே, தங்கள் தலைமுறைகளில் கடவுளோடு நெருங்கி வாழ்ந்த தீர்க்கர்கள், மூதாதையர் மற்றும் மக்கள் யாவரின் சாட்சியுமாகும். அவன் கடவுளை பார்த்து சொன்னது, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்பொழுது உமது வாக்கை கடைபிடிக்கிறேன் என்று 119 சங்கீதம் 67:71 வசனங்களிலே அவன் குறித்து வைத்திருக்கிறான். எதிர்காற்றுகள் நம்மீது வீசும்போது இவ்வித வார்த்தைகளை அவ்வளவு எளிதாக உடனே நம்முடைய உதடுகள் பேசிவிடா. ஆனால் கடந்த கால பாடுகளின் விளைவை நாம் நினைவுபடுத்தி பார்த்தால், நாம் கசப்பெண்ணம் கொள்ளாமல் பொறுமையினால் நிறைவோம். எபிரேய நிருபை ஆக்கியோன் எழுதி வைத்த பொன் எழுத்துக்கள் இதோ, தண்டித்து திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் என்று எபிரேயர் 12:11 வாசிக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் வகுப்பறையிலிருந்து முறையாக படிப்பதற்கும் கண்டிப்பான பயிற்சிக்கும் பதிலாக இந்நாட்களில் நமக்கு குறுகிய கால பாடத்திட்டங்களும் அஞ்சல் வழி கல்வியும் உண்டு. நேரத்தை சேமிக்கவும் வசதியை கூட்டவுமே இவ்வித மாற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கடவுளை பொறுத்தவரை அவர் அவசரப்படுகிறவரே அல்ல. காலங்கள் அவர் கரத்தில்தான். வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை ஒரே நாளில் படித்துவிட முடியாது. பொறுமையும் தாக்கு பிடித்தலும் இன்றியமையாதவை. பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ் ஆர் இன்டிஸ்பென்சபிள். பாடுகளே பாடசாலை. பிரசங்கிகளிலெல்லாம் சிறந்தவராய் கருதப்பட்ட
ஜான் கிறிஸ்தோஸ்

அர்த்தம். கிபி 350 ஆம் ஆண்டிலிருந்து 407 ஆம் ஆண்டு வரை வாழ்ந்தவர், ஒரு பழம் பக்தன். அவர் சொன்னது, உங்கள் மனைவி உங்களுக்கு கடுப்பேற்றி கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை வாட்டலாம், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வலை வீசி கொண்டிருக்கலாம், உங்கள் உடன் ஊழியர் உங்களுக்கு குழி பறிக்கலாம், நீங்கள் வறுமையில் வாடலாம், உங்களுக்கு நெருங்கியவரை இழக்கலாம். இவ்வித காயங்களுக்கெல்லாம் திருமறையை தவிர்த்து வேறு எங்கே உங்களுக்கு மருந்து கிடைக்கும்? பிரியமானவர்களே, பாடுகளை பாடசாலையாக்குங்கள், விரைவில் அவை உங்களுக்கு பாடல்களாய் மாறிவிடும். தாம் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார் என்று இயேசுவை குறித்து வாசிக்கிறோம். குமாரன் சென்ற வழியே குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும். அறிவு புகட்டுங்கள், அமைதியடைவேன், என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுங்கள். மகாபிரிய தேவனே, நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய உலக பிரகாரமான பெற்றோரை விட நீர் அதிகமாக விரும்புகிறீர் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனாலும் பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், இழப்புகள், இறப்புகள் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய மனதை ஒரு மேகம் மறைத்து விடுகிறது. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நாங்கள் வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு நிதானத்தை தாரும். யோபுவின் 42 அதிகாரத்தின் முடிவிலே நீர் யோபுவை குறித்து, என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. அது எங்களுடைய சாட்சியா இருக்கட்டும், அதை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்த உதவி செய்யும். நீர் அறிவீர், நீர் அறியாது ஒன்றும் நேரிடாது, காலம் வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி அமைதியாக, பொறுமையாக, அமெரிக்கையாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கற்றுக்கொண்டாலும் அதை அப்பியாசிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே அவர் மனித ரூபத்தில் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்திருக்கும் போது, உம்முடைய குமாரரும் குமாரத்தைகளும் ஆகிய நாங்கள் வேறு எந்த பாடசாலையில் போய் நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரே, இதை உணர்ந்து அமர்ந்திருக்க, பொறுமையாயிருக்க எங்களுக்கு உதவி தாரும். சகல ஆறுதல்களின் தேவனே, நீர் எங்களை ஆறுதல் படுத்துவதன் மூலம் எண்ணிறந்த மக்களுக்கு நாங்களும் ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடி ஆசை நீங்க செய்ய, நீ செய்ய நினைத்தது எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. இப்ப கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க.

0: தேவனே மறுபடியும் சொல்லு, அனைத்தையும் அனைத்தையும் மறுபடியும்
1: எனக்கென தந்திடும்.
0: சத்தமா சொல்லுங்க,
1: வலக்கரம்

இதுதான் பாட்டு சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல நான் சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தையே வச்சு எழுதுறாங்க பாருங்க.

எந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம் சொல்லி காணப்படுறீங்களோ அந்த இடத்துல கையை வைத்து பாடு. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க.

வாழ்க்கையில என் தேவைகளை சந்திக்கிறவர் உம்மை மாற்ற நான் பார்க்கிறேன், உம்முடைய மாற்ற நான் நினைச்சு பார்க்கிறேன். நீங்க மாற்றம் எனக்கு செய்ய முடியும், உம்முடைய அன்பு மாற்றம் தான் எனக்கு செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏதாவது வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதும் அலைகமான காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாத்திரம்

நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனாலும் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன் நின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

சொன்னவர். அவர் நினைத்தார், நீ நனவ வைத்துக்கொள், ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல. நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைத்த இயேசு சொல்கிறார், நான் நினைத்தார் உனக்காக ஏதா வேணாலும், ஐயா தண்ணி சொல்லி ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேண்டும் சொல்கிறது, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். ஒரு மனிதனும் செய்ய முடியாது, அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலாம் சொல்லும், அடிக்கடி அவர் சொன்னதை செய்யும் அளவு கைவிட மாட்டார். சூப்பரான ஆண்டவர் பாத்தியா, மாற்றாடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. அமெரிக்க ஜனாதிபதியாயிருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள் தான் கடந்து செல்ல நேர்ந்த போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று தனக்குத்தானே சொல்லி தன்னை தைரியப்படுத்திக் கொள்வாராம். கிழக்கத்திய நாடுகள் ஒன்றில் இருந்த ஒரு அரசன் தன் நாட்டு ஞானிகளிடம், துன்பம் இன்பம் இவ்விரண்டுக்கும் பொருந்தும்படி ஒரு பொன்மொழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். ஆனால் அதில் ஒன்று கூட பொருத்தமாக இல்லை. எனவே அவர்கள் சொன்ன அனைத்து பொன்மொழிகளையும் அந்த அரசன் நிராகரித்து விட்டார். முடிவிலே அந்த மன்னனின் மகள் அவருக்கு ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்தாள். அந்த மோதிரத்தில் ஒரு மரகத கல் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரகதத்தில் இதுவும் கடந்து போகும் என்ற பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியப்பட்ட அந்த அரசன், துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் பொருத்தமான ஒரே பொன்மொழி, இதைவிட வேறெதும் இருக்க முடியாது. ஆம், இதுவும் கடந்து போகும் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் கஷ்டமான சூழ்நிலைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அவை ஒரு மேகம் விலகுவதைப் போல சீக்கிரத்திலே மாறிப்போகும். ஆகவே நாம் அவைகளுக்காக கலங்க தேவையில்லை. மாறி மாறி கஷ்டங்களும் வேதனைகளும் வியாதிகளும் தோல்விகளும் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நாம் நினைவில் கொண்டால் அவைகளை எளிதில் நாம் கடந்துவிடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம்முடைய சாம்பலான அனுபவங்களை தேவன் சீக்கிரத்தில் சிங்காரமாக மாற பண்ணுவார். நம்முடைய துயரங்களும் சீக்கிரத்திலே கடந்துவோம். தேவன் அவற்றிற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நமக்கு தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை நமக்கு கொடுப்பார். யோபுவின் சிநேகிதனாகிய சோப்பார் யோபுவிடம், நீர் வருத்தத்தை கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வருத்தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு தண்ணீரைப் போல சீக்கிரமாக கடந்து போகும். யோபுவின் வாழ்க்கையில் இழப்புகள் வந்தது உண்மை, பிரிவுகள் வந்தது உண்மை, வியாதி வந்ததும் உண்மை. ஆனால் அவை அனைத்தும் கடந்து போயின. யோபு கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தொடர்ந்து கடைசி வரை இருந்துவிடவில்லை. தேவன் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணினார். இழந்து போன அனைத்தையும் யோபு 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் காண்கிற வருத்தம் கஷ்டம் கண்ணீர் யாவும் சீக்கிரத்திலே மாறிப்போகும். இம்மையில் தேவன் அதை சந்தோஷமாக மாற்றுவார். மறுமையிலும் கஷ்டமில்லாத கண்ணீர் இல்லாத வியாதி இல்லாத ஒரு பரம நாட்டை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே கஷ்டங்களினூடே நீங்கள் கடந்து செல்லும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை மறந்து விடாதீர்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள்.
2: உண்மையிலே இந்த நாளிலே நாம் பார்க்கிறோம், அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அவர் என்றால் என்ன? நான் என்றால் யார்? அவர் என்றால் யாரு? நான் என்றால் யார்? அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரளையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். ஜெனிப்பிக்கப்பட்டேன்னா என்ன அர்த்தம் பாருங்க. இங்க நான் அப்படின்னு சொல்றாரு, அவர் இங்க. அவர் என்றால் பிதா, நான் என்றால் குமாரனாகி இயேசு கிறிஸ்து. இது தரிசனமாக இன்னைக்கு நீதிமொழிகள்ல அவர் தீர்க்க தரிசனமாக எழுதியுள்ளதை நாம் பார்க்கும்போது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்குறதற்கு முன்னமே அவர் குமாரனை என்ன செஞ்சாராம்? ஜெனிப்பித்தார் என்று பார்க்கிறோம். அப்ப பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சேர்ந்துதான் இந்த அண்ட சராசரத்தையே என்ன செஞ்சிருக்கிறாங்க? உருவாக்கியிருக்கிறாங்க, படைத்திருக்கிறாங்க. அதனால்தான் அவரு எல்லாம் உருவாகிறதுக்கு முன்னே நான் என்ன செஞ்சேன், அவர் கூடவே நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் என்று எங்களை நாம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம்னா 30வது வசனத்தை படிச்சுன்னா தெரியும், நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன். மன மகிழ்ச்சியாக இருந்து, அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்து, அவருடைய மன மகிழ்ச்சியானா என்ன அர்த்தம்? பிதாவாகிய தேவனுக்கு இவர் என்ன செய்கிறார்? மன மகிழ்ச்சியை உண்டாக்குறார். மன மகிழ்ச்சியாக இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் என்ன செஞ்சாரா? கலி கூர்ந்தார். இதை நான் கொஞ்சம் கவனிக்கும்போது, அப்போ அவர் பூமியெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசாண்டவர் அவரை ஜெனிப்பித்து அவர் அருகில் என்ன செஞ்சார்? செல்லப்பிள்ளையாக வச்சுட்டு இருந்தார். அந்த செல்லப்பிள்ளையாக இருந்த இயேசாண்டவர் நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்தார் என்று பார்க்கிறார். அப்படின்னா ஒரு குழந்தைகிட்ட நம்ம கொஞ்சம் போது எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு வந்து என் பேர நினப்பு தான் இருக்கும். அவங்களோட விளையாடும் போது, அவங்களோட பேசும்போது நமக்கு எப்படி ஒரு மன மகிழ்ச்சி தருதோ, அதே போல தானே இயேசாண்டவர் கூட விளையாடும் போது பிதாவுக்கு எப்படி இருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுத்துருப்பாரு. அப்போ அதனால்தானே இந்த வார்த்தை சொல்கிறார் 30வது வசனத்தில், அவர் கூட செல்ல பிள்ளையாக இருந்தேன், நித்தமும் அவருடைய மன மகிழ்ச்சியாக இருந்துன்னா அப்போ பிதாவை சந்தோஷப்படுத்துறதுக்கு இயேசாண்டவர் குமாரனாய் குழந்தையாக இருக்கும்போது என்னென்னலாம் செஞ்சிருப்பார் அப்படின்னு நான் கொஞ்சம் கற்பனையில் நினைக்கிறேன். ஒரு குழந்தை வந்து எதாவது ஒரு மழை சொல்ல பேச நம்ம என்ன செய்கிறோம்? சிரிக்கிறோம். நம்மளை ஏதாவது திட்டுச்சு இல்லை ஏதாவது ஒன்று போய் ஏதாவது பண்ணிச்சுனாக்கா நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷப்படுறோம். ஸோ அந்த மாதிரி இவர் ஏதோ பண்ணின்னு இருக்கிறார். யார்? நம்ம தலைவர். அவர் பண்ணிட்டு இருந்ததுனால தான் இன்னைக்கு பிதா அதில் என்ன செய்கிறாரு? மகிழ்ச்சியாக இருந்தார். எப்பொழுதும் அவர் சமூகத்தில் கலி கூர்ந்தேன் என்று பார்க்கிறோம். அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அது என்ன செஞ்சுதான்? கலி கூர்ந்துருக்கு. என் பேரனை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வெள்ளிக்கிழமை நைட்டு வந்துடுவார், சனிக்கிழமை பார்த்தோன்னா அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு அவரை உடவே கிட்ட இறங்க மாட்டேன், இறங்கவே மாட்டான். அப்போ அவர் சமூகத்தில் எப்போதும் கலி கூர்ந்தார். அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக அவர் சமூகத்தில் கலி கூறும்போது எப்படி அவனுக்கு இன்பமாக இருந்ததோ, அதே போல் நாம் எப்பயுமே ஆண்டுடைய சமூகத்தில் கலி கூர்ந்துருந்தனா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். கொஞ்சம் சொல்லுங்கள், கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நாம் பிதாவுக்கும் குமாரனாகி இயேசு அப்பாவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மன மகிழ்ச்சியை கொடுக்குறோமா? துக்கத்தை கொடுக்குறோமா? நம்மளை ஆண்டவர் ஜெனிப்பித்தார். இன்னைக்கு நீ நானும் ஜெனிப்பிக்கப்பட்ட ஆண்டவரால் தான் நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் வயிற்றுலே என்ன செய்கிறாங்க? பிள்ளை கலைஞ்சு போகுதுன்றாங்க, பிறந்த உடனே செத்து போகுதுன்றாங்க, கொஞ்ச நாள் வளர்ந்து என்ன செய்யுது? செத்து போகுதுன்றாங்க. அப்போ இது இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு மரணத்தை தருது. ஆனால் இன்னைக்கு உயிரோடு நாம் இருக்கிறோம்னா ஆண்டவர் நம்மளை ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளை என்ன செஞ்சுக்கிறாரு? உயிரோட பிறக்க செய்து உயிரோட வைத்திருக்கிறார். ஆமென். அப்போ நான் அதை நினச்சி நினச்சி பார்ப்பேன். ஏன்னா நான் வந்து பிறக்காதபடிக்கு தடை செய்யணுன்றதுக்காக எங்கள் அம்மா வயிற்றில் இருக்கும்போதே அநேக காரியங்களே செய்தாங்களாம், அந்த பிள்ளை வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு. ஆனாலும் அது வந்து பிறந்துருச்சு. அப்படி பிறக்கும்போது எப்படி பிறந்துதான், செத்து பிறந்ததுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ உயிர் ஆண்டவர் என்ன செஞ்சார், கொடுத்தார். அப்போ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் என்ன செஞ்சேன், தெரிந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்ற உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாம் இப்போ என்ன செய்தோம், ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்தோம், அவருடைய மகிழ்ச்சியை, அவருக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தோமா இல்லை துக்கத்தை கொடுக்குற பிள்ளையாக இருந்தோமா, இருக்கிறோமா, அவரை நிரூபிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவரை நிரூபிக்க முடியாத பிள்ளைகளாக இருக்கிறோமா. அம்மா இல்லை, இன்னைக்கு நம்ம தேவன் ஒரு உன்னதமான தேவன். நம்ம தேவன் அல்மைட்டி காட், அந்த சராசரத்தையும் படைத்தவர். அவர் படைப்பதற்கு முன்பே அவருடைய குமாரனை என்ன செஞ்சார், அவர் ஜெனிப்பித்தார், பரிசுத்த ஆவியான கூட. அதனால தான் சொல்றாரு, ஆதியிலே வார்த்தை இருந்து, அந்த வார்த்தை என்ன இருந்தது, தேவனிடத்திலிருந்து வார்த்தை தேவனாகவே இருந்தது. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி இன்னைக்கு குமாரனாகி இயேசு கிறிஸ்துவாய் நம்ம உலகத்தில் என்ன செஞ்சாரு, அவதரித்தார் என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட தேவனை நாம் வணங்கும் போது அவர் மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றுகிறோமா, அவருக்கு துக்கத்தை கொடுக்கறதா இருக்குதா மகிழ்ச்சியை கொடுக்கறதா. ஒரு பிள்ளை கீழ்ப்படியாமல் போச்சுன்னா, என் பேரனே கீழ்ப்படியாமல் ரோட்டுக்கு ஓடுறான்னா எனக்கு துக்கம் வருமா சந்தோஷம் வருமா, வந்து ரெண்டு அடிப்பானா அடிக்க மாட்டேன்னா. அதே போல் தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மீறி போகும்போது, அவருடைய வார்த்தைகளுக்கு மீறி போகும்போது, அவருடைய கற்பனைகளுக்கு மீறி போகும்போது நம்மளை என்ன செய்கிறாரு, தண்டிக்கிறார், சிச்சிக்கிறார். ஆனால் நாம் அதிலே என்ன செய்கிறோம், சோர்ந்து போகிறோம். இந்த சிச்சே சா தண்டனையே நமக்கு வேண்டாம், அவர் சொல்கிறத செஞ்சுட்டு போவோமே, அவர் சொல்கிறத ஏன் இந்த வம்பு, அவர் என்ன நினைக்கிறாரு, சரி எங்கள் அப்பா எங்கே உட்காரணும்னு நினைக்கிறாரு, உட்காந்து போவோமேனு உட்காந்தாக்கா அந்த புள்ள, அப்போ அப்பா வந்து அடிப்பாரா, என்ன செய்வார், கொஞ்சுவார், பரவாயில்ல நான் சொன்னதை செய்துடா இந்த புள்ள அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே போல தான் இன்னைக்கு நீ நானும் அவர் சொன்னதை செஞ்சிட்டோம்னா நமக்கு சிச்சை இருக்குமா, வேதனை இருக்குமா, சோதனை இருக்குமா, கஷ்டம் இருக்குமா, பிரச்சனை இருக்குமா, இருக்காது. ஆனால் அந்த காரியத்தை நம்ம உணர மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவரை மகிழ்ச்சியாக வச்சுக்கிற காரியத்தை நம்ம உணரவே இல்லை. அவர் மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கேன், நீ கேட்காதெல்லாம் தருவார். இன்னைக்கு அவன் மகிழ்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தெரியல. இன்னைக்கு நம்ம இப்போ ஏசு ஆண்டவரை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு, ஆண்டவரை யெகோவாவை மகிழ்ச்சி படுத்துறதுக்கு ஏசு ஆண்டவரை கற்றுந்தார் யாரு இன்னைக்கு. அதனால்தான் அவர் உயிரோடு இருந்த நாட்களில் என்ன சொன்னாரு, அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னார். சாப்பிட்றது கூட அவருடைய சித்தத்தை, அவர் விருப்பத்தை செய்யறதாண்டா எனக்கு சாப்பாடுன்னார். அப்போ எப்பயுமே அவர் உயிரோடு இருந்த நாட்களில் பார்க்கும்போது அவர் எப்பயுமே பிதாவை மகிழ்ச்சி கொடுத்து மகிழ்ச்சியாக்கவே என்ன செஞ்சார், வச்சுக்கிட்டு இருந்தார், ஜெபித்தாரு, வேதம் வாசித்தாரு, அநேகருக்கு நன்மையை செய்தாரு. ஆண்டவர் என்னென்னலாம் செய்து அவர் மகிழ்ச்சி அடைவாரோ அதெல்லாம் ஏசு ஆண்டவர் என்ன செஞ்சார், உயிரோடு இருந்த 33 வருஷமும் என்ன செஞ்சார், செஞ்சார். நீ நானும் செஞ்சம்மா. இன்னைக்கு அதை செய்யறதுக்கு நம்ம முற்படுவோம். இன்னைக்கு நிச்சயமாக நம்மளை ஆண்டவர் என்ன செய்வார், உயர்த்துவார். நம்மளை அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான அவர் நாமத்தை என்ன செஞ்சாராம், உயர்த்தினார் என்பது போல எல்லாரும் காட்டிலும் ஒன்றை என்ன செய்வார், என்னையும் ஆண்டு உயர்த்துவார். நாம் இன்னைக்கு துக்கப்படுத்துவர்களாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் கம்மியாக இருக்குது, நமக்கு எது செஞ்சாலும் விளங்கலை, இப்படி பல தடைகள் நமக்குடைய வாழ்க்கையில் இருக்குது. நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன அப்படின்னா, ஏசு ஆண்டவரை மகிழ்ச்சியாக வைப்பதற்கு என்னென்னலாம் செய்யலாம் கொஞ்சம் யோசிங்க. அவன் எதோ பண்ணுறான். நேற்று கூட ஒரு வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், இந்த சுகியா ஏதோ ஒன்று இருக்குதாமே, அந்த சாப்பாடு எல்லாம் இது பண்ணுறது, அவன் தான் வந்து இன்னொரு 5 வருஷமோ இல்லை ஒரு 10 வருஷத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருடைய நைட்டு சாப்பாடும் விலையை நிர்ணயம் பண்ணுறது நான் தான்றான். எல்லாரும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு விலையை நான் தான்டா நிர்ணயம் பண்ணுவேன்றான். அந்த அளவுக்கு அவன் வந்து இன்னைக்கு ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு வரான். இன்னைக்கு அப்படிலாம் அவன் ரூம் போட்டு சிந்திச்சு அவனுக்கு எத்தனையோ 1000 கோடி 7000 கோடி இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான் அந்த சுகிக்கு. யார், சீனாவில் இருக்கிற தொழிலதிபர் வந்து இவ்வளோ பணத்தை கொடுத்து அதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறான். இதெல்லாம் என்னென்னா, எப்படிலாம் மக்களை மைண்டை கவர் பண்ணி எப்படிலாம் சாப்பாடை மாற்றுறது, நீ நினைக்கிற சாப்பாடை நீ சாப்பிட முடியாதான் அந்த நாளில். அவன் என்ன சொல்கிறானோ அதை தான் நீ சாப்பிட, ஏன்னா அந்தளவுக்கு உன் மைண்ட் அவன் என்ன செஞ்சிடறானா திருடிக்கிறான். உன்னுடைய மைண்டை ஃபுல்லாக உன் இருந்த உன் மைண்டை ஃபுல்லாக அடிமையாக்கி வச்சிருக்கிறான். ஆண்டவர் அறிந்த பிள்ளைகளுக்கு இதனால நான் சொல்றது என்னன்னா, அவன் ஏதாவது செஞ்சுட்டு போறான். நான் எப்படி ஆண்டவரை மகிழ்ச்சிக்குள்ளாக மாத்துறது, நான் எப்படி ஆண்டவரை சந்தோஷமா வைக்கிறது அப்படின்னு நீ என்ன செய்ய உட்காந்து சிந்திச்சு அதன்படி செய்ய. ஆண்டவர் ஒன்னு என்ன செய்வாரு, அவர் ஆசீர்வதிப்பாரு. ஒன்னு அளவு இல்லாம என்ன செய்வாரு, ஆசீர்வதிப்பாரு. நீ என்ன செய்யற, நீ அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குறதுக்கு பத்தி அவரை துக்கத்துக்குள்ளாக ஆக்குற. நீ நான் என்ன செய்யறோம் இன்னைக்கு, அதே போல இன்னைக்கு ஆண்டவரை சின்ன சின்ன விஷயத்துல மகிழ்ச்சி அடைவோம், மகிழ்ச்சி அடைய செய்வோம். ஆண்டவருக்கு என்னென்னலாம் பிரியமோ அதை செய்வோம். இன்னைக்கு அதுதான் செஞ்சார் இயேசுநாதர் உயிரோடு இருந்த நாள்ல. பிதாவுக்கு என்னென்னலாம் பிரியமோ அதை என்ன செஞ்சாரு, செஞ்சாரு. அதனால தான் இவருடைய கோரிக்கையை, இவருடைய விண்ணப்பத்தை எல்லாம் பிதா என்ன செஞ்சார், சாங்ஷன் பண்ணாரு. இன்னைக்கு நீ நானும் அதை செய்யலான்ற, நீ அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குன்னா நீ கேட்க, நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணாலே வந்து ஆண்டவர் என்ன செய்வாங்க, பெரிய அற்புதம் செய்வார். நீ ஆண்டவருக்கு பிரியமா நடந்தாலே ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்டு எல்லா அற்புதத்தையும் என்ன செய்வாரு, பண்ணுவாரு. ஏன்னா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு பாக்கிறோமா இல்லையா, இப்ப என் பேரனை வச்சுதான் நான் இதை டிசைட் பண்றேன். அவன் வந்து என்ன மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கணும்னாக்கா சந்தோஷப்படுத்தும். அவனுக்கு தேவையானது என்ன செய்யறோம், நம்மளே வாங்கி கொடுக்குறோம். அவன் சொல்றது அவன் கேட்கறத என்ன செய்யறோம், செய்யறோம். உடனே வாத்தாத்தான்றான், உடனே நான் என்ன செய்யறேன், அவன் பின்னாலே ஓடுறேன் போறேன்ட்டு. ஏன், அதே போலதான் இன்னைக்கு ஆண்டவர் நாம சொன்னா கூப்பிட்டா என்ன செய்யறவர், தானாவே வருவார். எப்ப வருவாரு, அவரை மகிழ்ச்சிகளா ஆகணும், அவருடைய சமூகத்தில் நாம எப்பவும் கழி கூறணும். இந்த ரெண்டு காரியத்தை நம்ம செஞ்சுக்கிட்டோம்னாலே அவர் எப்பயுமே மகிழ்ச்சிகளாக, அவரை துதிச்சு அவரை சந்தோஷப்படுத்த கற்றுக்கொள்வோம். இன்னைக்கு நம்ம அதற்கு செய்யறதே கிடையாது. அதனால்தான் இங்க சொல்றாரு பாரு, அவர் பூமியின் அதன் வெளிகளை பூமியில் உள்ள மண்ணின் திரளை உண்டாக்கும் முன்னே நான் ஜெனிப்பிக்கப்பட்டேன். நான் என்ன செஞ்சேன், அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணையில் உயர்ந்த மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும், சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதன் எல்லைகளை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திரவானங்களை நிலைப்படுத்தியிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையா இருந்தேன். எவ்வளவு அழகா தீர்மானமா சொல்றாரு பாரு, எல்லாத்தையும் ஆண்டவர் நேர்த்தியா செய்யறாரு. அப்ப நான் கூடவே இருந்து பாக்குறேன், நான் கூடவே இருந்து பாக்குறேன். இது இன்னும் கொஞ்சம் ஆலோசனை கூட இவர் சொல்லியிருப்பாரு யாருக்கு, பிதாவுக்கு. இப்படி செய் ஆண்டவர், அப்படி செய் ஆண்டவர், இது நல்லா இருக்கும் ஆண்டவர். இல்லைன்னா அவர் கேட்பார், இல்லைன்னா நம்ம ஷாப்பிங் போகுள்ளார நம்ம சின்ன பிள்ளைங்களை அழைச்சிட்டு போறோம், என்னடா வாங்குற தாத்தா இதை வாங்க அப்படின்னும் போது நம்ம என்ன செய்யறோம், வாங்குறோம். அந்த மாதிரி அவர் படைக்கும் போதே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யறாரு, ஆலோசனை கேட்டு கூட அவர் செஞ்சிருக்கலாம். ஏன்னா ஆண்டவர் அவ்வளோ செல்ல பிள்ளையா அவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம அவரை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்குறோமா? இன்னைக்கு நம்மளுடைய சக்சஸ் எதுலன்னாக்கா பிதாவை மகிழ்ச்சிக்குள்ளாக மாத்தலாம். நன்றி ஆண்டவரே, இந்த நாளில் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய விருப்பத்தை செய்யக்கூடியவர்களாக, உண்மை மகிழ்ச்சிக்குள்ளாக ஆக்கக்கூடியவர்களாக என்னையும் எங்களையும் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீ மாற்றுங்க, ஆசீர்வதிங்க, இப்படியா செய்ய போறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தான் ஜெபிக்கிறேன் சொல்ல தாத்தனே. ஆமென். காட் பிளஸ் யூ.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:19 அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சிம்சோனை குறித்ததான காரியம், தலிலாள் இடத்தில் போகிறான். பெலிஸ்தியர் ஏற்கனவே தலிலாள் இடத்தில் சொல்லியிருக்கிறார்கள், அவனுடைய பலம் எதிலே இருக்கிறது என்பதை நீ அவனிடத்தில் கேட்டு அறிந்து எங்களுக்கு தெரியப்படுத்து என்று. பலமுறை சிம்சோன் மாற்றி மாற்றி சொன்னாலும் ஒரு சூழ்நிலையிலே தலிலாள் இடத்திலே சொல்லிவிடுகிறான், என்னுடைய முடியில தான் இருக்கிறது, அது பிரதிஷ்டை பண்ணப்பட்டது, இன்னும் ஆமே முடி வெட்டுறவனுடைய கத்தி என் தலையிலே படவில்லை என்று. சிம்சோனின் பலம் ஆமேன் அவனுடைய தலை முடியில் இருப்பதை அறிந்து அவனை நித்திரை செய்ய பண்ணி அந்த முடியை வெட்டி விடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய பலத்தை நாம் இழக்க வேண்டும் என்பதுதான் சத்துருவின் பிரதான நோக்கமாயிருக்கிறது. ஆமென். தேவ பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பலம். ஆமென். கிதியோனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறாரல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. நம்மை அழைத்த தேவன் நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை பலத்தால் இடைக்கட்டுகிற தேவன். ஆபிரகாமுக்கு விசுவாசம் பலம். ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒவ்வொன்றையும் பலமாய் கொடுத்திருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து. இதை நாம் இழந்து போக வேண்டும் என்பதுதான் பிசாசின் தந்திரமாயிருக்கிறது. தேவன் எனக்கு தந்த பலத்தை நான் இழக்க வேண்டும், இது பிசாசின் தந்திரம். பாருங்கள், பேதுருவுக்கு கர்த்தர் கொடுத்த பலம் என்பது இயேசுவின் மேல் இருக்கிற நம்பிக்கை, இயேசுவின் மேல் இருக்கிற விசுவாசம். அதனால தான் நீரே ஆனால் நானும் கடலில் இறங்கி நடந்து வர எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் வா என்கிறார். அவன் இறங்கி நடக்கிறான். என்ன தைரியம், என்ன பலம் பார்த்தீங்களா? ஆனால் பிசாசு

அன்பு சகோதரா சகோதரி, உன்னுடைய பலம் அதை ஒளிய பண்ணுவது பிசாசின் தந்திரமாக இருக்கிறது. எனவே பிசாசுக்கு இடம் கூடாது. பிசாசின் தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. ஆமே, நம்மை சிறுமைப்படுத்தும்படி அவன் திறக்கிற விசாலமான வாசலுக்கு உட்படாதே. இந்த சிம்சோனுக்கு கர்த்தர் எவ்வளவோ கிருபை பாராட்டினார், ஆனாலும் உணர்வடையாமல் துணிந்து நிர்விசாரமாய் போய் மீண்டும் நான் எழும்புவேன் மேற்கொள்வேன் என்றான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு. இது நிமித்தம் அவன் சிறுமைப்படுத்தப்பட்டான். இது நிமித்தம் அவன் அடிமையாக்கப்பட்டான். இது நிமித்தம் அவன் அடையாளத்தை இழந்தான். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஒருவேளை பலத்தை இழந்தது போல நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? நோக்கி பாருங்கள். சிம்சோன் நோக்கி பார்த்தபோது ஆமென் அவனை கட்டியிருந்த தூண்கள் அது நிர்மூலமாகத்தக்க ஒரு பலம் அவன் மேல் வந்து இறங்கினதல்லவா? அவரை நோக்கி பாருங்கள். அவர் பலத்தால் இடை கட்டுகிறவராய் இருக்கிறார். இந்த நாளில கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அன்பாய் சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன் பலத்தை ஒளிந்து போக பண்ணும்படிக்கு சத்துரு காண்பிக்கிற விசாலமான வாசலுக்குள்ளே பிரவேசியாதபடி எச்சரிக்கையாயிரு. கர்த்தருனை ஆசீர்வதித்து உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாராக. நல்ல தகப்பன், இந்த நாளிலே எங்களோடு பேசி உணர்த்து நம்முடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை பலனற்று போக பண்ணும்படி சத்துருவானவன் வைத்திருக்கிற விசாலமான வாசலுக்குள்ளே நாங்கள் பிரவேசியாமல் எங்களை நீர் பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம். பலத்தில் உம்முடைய வல்லமையிலும் சத்துவத்திலும் பலன் கொண்டு திடமனதாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையும் வாழ்வின் நிகழ்விலே அன்பு, இயேசுவின் அன்பு என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். இதற்கான ஜீவ வார்த்தை 1 யோவான் 3:16. அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்களுடைய முதல் அன்பும் முழு அன்பும் கர்த்தருக்கே உரியதாக இருக்கட்டும். நாம் அன்பு இரட்சகரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நெசிப்பீங்களா? அன்பு என்ற வார்த்தை எத்தனை இனிமையானது! பெற்றோர் பிள்ளைகளின் அன்புக்காக ஏங்குகிறார்கள். கணவன் மனைவியின் அன்புக்காகவும் மனைவி கணவனின் அன்புக்காகவும் ஏங்குகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அன்பு கிடைக்காமல் போகும் போது சோர்ந்து போகிறார்கள். வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணிவிடுகிறார்கள். அந்த தன்னலமற்ற தூய்மையான அன்பை உங்கள் மேல் பொழிகிறவர் நம் அருமை ஆண்டவர் தான். அவருடைய சுபாவமே அன்பாயிருப்பதாகும். வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:7. உங்களுடைய அன்பு முதலில் கர்த்தரில் ஆரம்பித்து அதன் பின்பு குடும்பத்தில் பரவ வேண்டும். குடும்பத்தில் மனப்பூர்வமாய் அன்பு கூற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். எபேசியர் 5:25-28 காணலாம். இரண்டாவதாக, அந்த அன்பு குடும்பத்தை தொடர்ந்து சகோதர சிநேகம் உள்ளதாய் கடந்து வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள் என்று 1 பேதுரு 2:17 காண்கிறோம். உங்கள் சகோதர சகோதரிகளை நேசியுங்கள், அவர்களும் பரலோகத்தில் காணப்பட வேண்டுமல்லவா? அதோடு நின்று விடாமல் இந்த தெய்வீக அன்பானது அயலகத்தாரையும் நேசிக்கும்படி அவர்களுக்கும் உதவி செய்யும்படி உங்களை தூண்டி எழுப்புகிறது. நீங்கள் உங்களை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்கும்படி கட்டளை பெற்றிருக்கிறீர்கள் அல்லவா? லூக்கா 10:27 காணலாம். கிறிஸ்துவருடைய அன்பு அதோடு நின்று விடுவதில்லை, உங்களுடைய சத்துருக்களையும் நேசிக்கும்படி கிருபை அளிக்கிறது. இயேசு சொன்னார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று லூக்கா 6:26-27 பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவர்களை நேசிக்க முடியும். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நீரோடையாக குடும்பத்தையும் சகோதரரையும் அயலகத்தாரையும் சத்துருக்களையும் நேசிக்கும்படி உங்களை ஏவி எழுப்புகிறது. தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறீர்கள். அந்த கல்வாரி அன்புக்கு தகுதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உங்களை அர்ப்பணிப்பீர்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று யோவான் 3:16 காண்கிறோம். ஆமென் பாந்த தேவ ஜனங்களே, இப்படியான அன்புள்ள செய்திகளை நீங்களும் கேட்கவும் நீங்களும் பலனடையவும் நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: தங்கராஜ் வேலை முடிஞ்ச உடனே ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு களைப்போட வீடு திரும்பினாரு. அவரோட மனைவி கடும் காய்ச்சலோட படுக்கையில படுத்திருந்தா. ஆனாலும் அந்த ஜுரத்திலையும் கணவனுக்காக சமையல் செஞ்சு உணவை டேபிள்ல வச்சு மூடி வச்சிருந்தா. தங்கராஜ் சாப்பிட உட்கார்ந்தாரு. டிவி பார்த்துக்கிட்டு இருந்த தன்னோட மகள் கிட்ட, செல்லம் என் மாத்திரையையும் தண்ணியையும் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அவர் தொந்தரவு செய்யறத விரும்பாத அவா அவரை பார்த்து கண்ணை உருட்டி அவ அதிருப்திய தெரிவிச்சா. வேண்டா வெறுப்பா அவர் கேட்டதை எடுத்து கொடுத்தா. ஒரு நிமிஷம் கழிச்சு சாம்பார்ல உப்பு குறைவா இருந்ததுனால அவளை எடுத்துட்டு வர சொன்னாரு தங்கராஜ். அவ சைன்னு சொல்லிட்டே கால அழுத்தமா வச்சு தேய்ச்சிக்கிட்டே நடந்து போய் எடுத்துட்டு வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கராஜ் மறுபடியும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ சொல்ல வந்தாரு. உடனே அவ தன்னுடைய கையில வச்சிருந்த டிவி ரிமோட்டை பட்டுன்னு மேஜையில போட்டுட்டு, அப்பா உங்களுக்கு இப்ப என்ன வேணும், எத்தனை தடவை தான் என்னை எழுப்புவீங்க, நானும் தான் நாள் முழுசும் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கும் களைப்பா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். தங்கராஜ் அவ கிட்ட சாரிமா அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையலறை சிங்க்ல போட்டாரு. அவர் கண்கள்ல இருந்து உருண்டோடிய கண்ணீரை தொடச்சாரு. இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இது மாதிரி நடந்துக்கிடுறாங்க? பெற்றோர்களாகிய நாம அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்துட்டோமோ? நாம அவங்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க தவறிட்டோமோ? நாம அவங்கள நண்பர்கள் மாதிரி நடத்துறது தப்போ? அவங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனா பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பிள்ளைங்களை வளருங்க.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகளின் புஸ்தகம் 2:10-11 வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம்.
2: Proverbs chapter 2 from verses 10 to 11 onwards.
1: ஞானம் உன் இருதயத்தில் பிரவேசித்து அறிவு உன் ஆத்மாவுக்கு இன்பமாக இருக்கும்போது நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்.
2: When wisdom enters your heart and knowledge is pleasant to your soul, discretion will preserve you, understanding will keep you.
1: காக்கும் பாதுகாக்கும் இப்படிப்பட்ட வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது.
2: Here the words which will say protect you, preserve you and keep you are very important here.
1: பாதுகாக்கிற தேவனுடைய கரத்திலே நாம் இருக்கிறோம்.
2: We are in the hand of the Lord who protects us.
1: பாதுகாப்பை நாம் விரும்ப வேண்டும், நாம் நேசிக்க வேண்டும்.
2: We should desire that protection and we should love it.
1: பாதுகாப்பில்லாத எந்த பதவியும் ஆசீர்வாதமும் வேதனையாக முடியும்.
2: Any position or any blessing without protection will always end up in danger.
1: விசேஷமாக ஒவ்வொரு வாலிபனுக்கும் இந்த பாதுகாப்பு தேவை.
2: Especially every young man needs this protection.
1: நாம் இளவயதிலே இருக்கும்போதே பிசாசானவன் நம்மை வீழ்த்த அவன் பல யுக்திகளை அவன் கையாளுகிறான் என்பது உண்மை.
2: And it is true that Satan uses and tries many strategies to make us fall down even from our young age.
1: அதாவது நாமன் வந்து நாம வளரணும், நம்ம முதிர்ந்த பிறகு நம்மை தாக்கலாம் என்று அவன் நமக்காய் காத்திருக்க மாட்டான்.
2: He will never wait for us to get matured and grow up old in age.
1: அவன் வந்து நம்ம நல்ல வளர்ந்த பிறகு நம்மள வந்து தாக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான்.
2: He will never think that he can attack us when we grow up old.
1: அவன் சிறு பிள்ளையா இருக்கும்போதே நம்மை தாக்க அவன் வந்து திட்டமிடுகிறான்.
2: He always plans to affect and attack us when we are young.
1: நீங்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த மனுஷனை வேணா பாருங்க.
2: So you can look at any person who is used by the Lord.
1: அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிறு வயதிலேயே அவர்கள் வந்து தாக்குதலுக்குள்ள ஆகிறது நீங்க பார்க்கலாம்.
2: You can see that they are being affected and attacked by this Satan even from their young age.
1: உதாரணமாக யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்களேன்.
2: For example, consider Joseph.
1: அவன் வந்து சிறு பிள்ளையா இருக்கிறான், ஒரு வாலிபனா இருக்கும் போதே அவனுடைய சொந்த சகோதரர்களை ஏவி விட்டு அவனை கொலை செய்வதற்காக திட்டம் நடக்கிறது.
2: This Satan stood up his own brothers at even his young age and there's a plan that is being plotted to kill him.
1: மோசேயை பாருங்கள்.
2: Look at Moses.
1: அவன் சிறு குழந்தையா இருக்கும் பொழுதே தேவன் அவனுக்காய் வைத்திருக்கிற உன்னத திட்டங்களை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது சிறு குழந்தையா இருக்கும் போதே ராஜா வந்து கட்டளை பிறப்பிக்கிறான், அவனை கொன்று போட வேண்டும்.
2: When he was really when he was an infant and he was heading the great purpose that God has given him, but still he has received the orders by the king that he should be killed.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிறந்த பொழுது அவர் முதிர் வயதாகும் வரைக்கும் அல்லது அவர் வளர்ந்த பிறகு அவரை சோதிக்கிறதுக்காக பிசாசு காத்திருக்கல. அவர் குழந்தையா இருக்கும் போதே கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி எதிராக சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது.
2: So even when you see our Lord and Savior Jesus Christ, when he was born, the Satan was not waiting for him to grow up into a matured man, but even when he was born as an infant, he was trying to kill him by orders from the king.
1: நம்மேல தேவ திட்டம் இருக்கிறது, தேவனுடைய ஆலோசனை இருக்கிறது, நம்மேல ஒரு தேவனுடைய நோக்கம் இருக்கிறது என்ற பிசாஸ் அறிந்தவனாக நாம் எதிர்கொள்ள முடியாத ஒரு சிறு வயதிலேயே நம்மை தாக்கி விடுகிறான்.
2: This Satan, having known that we have a purpose of God, a plan of God in us, he will try to always affect us and attack us even from our young age.
1: ஆகவேதான் ஒரு பிள்ளைக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாகவே இந்த புத்தகம் எழுதப்படுகிறது.
2: That's why this book is written to give counseling to a son.
1: அதாவது இந்த பிள்ளை வளரணும்னு கூட அவர் காத்திருக்கல.
2: He is not even waiting for this child to grow up.
1: அவன் இன்னும் மகனாக இருக்கும்போது, வாலிபனாக இருக்கும்போதே அவனுக்கு வேண்டிய ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறது.
2: These counsels are given even when he was young, he was his own son.
1: ஏனா வாலிபனாக இருக்கும்போதே பிசாசினுடைய தாக்குதலுக்குள்ளே அவன் மாறுகிறான்.
2: Because he has to encounter the attack of Satan even when he is an young man.
1: அந்த வயதில் அவன் தப்பித்துக்கொள்ள தன்னை தற்காத்துக்கொள்ள மறந்து விடுவானால் அவன் ஆபத்தில் சிக்குவான்.
2: If he forgets to defend himself during that age, then he will be caught in harm.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: ஆகவேதான் சிறு வயதிலிருந்தே இந்த ஞானம், புத்தி, அறிவு, நல் யோசனை பிள்ளைகளுக்கு தேவை.
2: That's why always these children right from their young age they need this wisdom, knowledge, discretion and understanding.
1: அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிள்ளையானவனை அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்தி விடு, பின்பு முதிர் வயதில் அவன் கைவிடாது இருப்பான்.
2: That's why the Bible says train your child in the way that he is supposed to walk and he will never forsake it even in his old age.
1: இதுல ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னா,
2: what is more surprising here,
1: ஒரு தகப்பன் வந்து தம் பையனிட்ட தம் பிள்ளைட்ட எத்தனையோ காரியங்களை பற்றி பேசலாம், ஆலோசனை கொடுக்கலாம், ஆனா ஆச்சரியமானது என்னன்னா ஒரு பிள்ளைகிட்ட வந்து அவர் யாரை பற்றி எச்சரிப்பு கொடுக்கிறார்னா பரஸ்திரியை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறாரு.
2: A father can speak about many things and also counsel about many things to a son, but here he counsels and gives advice about an immoral woman.
1: அப்போ நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு தகப்பனும் ஒவ்வொரு தாயும் தங்க வாழ்க்கையில தங்கள் பிள்ளைகளுக்கு அவங்க கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியதுல ஒரு முக்கியமான பகுதி என்னன்னா அவங்களுடைய மாரல் லைஃப், அவங்களுடைய ஒழுக்க நெறிகளை குறித்து சின்ன வயதிலேயே அவங்களுக்கு போதிப்பு அவசியம்.
2: Therefore these parents should have the responsibility to give counseling in one of the major parts of major areas of their life, that is leading an immoral life or a disciplined life, which is very essential for their life.
1: நிறைய பெற்றோர் வந்து இந்த மாதிரி மாரல் இஷ்யூஸ், ஒழுக்க ரீதியான காரியங்களை வந்து பிள்ளைகளுக்கு போதிக்கிறதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க, ரொம்ப தயங்குறாங்க, அதை தவிர்க்கிறாங்க.
2: So many parents hesitate and also avoid speaking and giving counseling regarding these kind of topics, moral life to the children.
1: சில பேர் நினைக்கிறாங்க பிள்ளைங்க இத பத்தியெல்லாம் அவங்க வர வர கத்துக்கிடுவாங்க, எப்படியாவது அவங்க தெரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க.
2: They think that the children will learn by themselves as they grow up.
1: படிப்பு குறித்து அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க.
2: They give counseling regarding education.
1: பணத்தை பத்தி ஆலோசனை கொடுக்கறாங்க.
2: They give counseling regarding money.
1: அவங்க ஏற வேண்டிய பதவிகளை பத்தி அவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கறாங்க.
2: They also give counseling regarding the position they have to grow up.
1: ஆனா தங்கள் வாழ்க்கையில சந்திக்க போகிற மிகப்பெரிய ஆபத்தாகிய பரஸ்திரிகளை பத்தி அவங்கள்ட்ட சொல்றது இல்ல.
2: But they don't tell about the greatest danger that they will encounter in the form of immoral women is not being said.
1: இந்த டாபிக்லாம் எப்படி பேசுறது?
2: How can we speak out these topics?
1: இதெல்லாம் போய் பிள்ளைகிட்ட போய் நம்ம பேசலாமா?
2: How can we discuss these topics with a child?
1: ஆனா மறந்துடாதீங்க, பிசாசானவன் இந்த பிள்ளை வந்து வயதிற்கு வரணும்னு கூட அவன் காத்திருக்கிறது இல்ல, சிறு வயதிலே அவர்களை தாக்குறதுக்கு முயற்சி செய்யறான்.
2: But don't ever forget, the Satan will not wait for the child to grow up, but it will affect him, attack him even when he is very young.
1: அதனாலதான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய சில பாடங்கள், விசேஷமா குட் டச் பேட் டச், யார் உன்னை சரியாக தொடுறாங்க, தவறான தொடுதல்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறாங்க.
2: That's why most of the Christian institutes are teaching children about the good touch and bad touch today.
1: ஏன்னா இன்னைக்கு பிள்ளைகள் தாக்கப்படுவது வயதான பிறகு இல்ல, குழந்தைகளாக இருக்கும் போதே பலவிதமான பலாத்காரங்களுக்குள்ள அவங்க ஆளாகுறாங்க.
2: So it's because today these children are not being attacked when they are grown up, but when they are even children they are being attacked.
1: அநேக பிள்ளைகள் தங்கள் வாலிப பருவத்திற்கு வரும்போது இந்த பகுதியை குறித்த சரியான போதகம் இல்லாததுனால அவர்களை போதிக்கிற போதகர்கள் யாருன்னு கேட்டா அவர்களோடு வளருகிற வாலிபர்கள் அல்லது இன்டர்நெட் மற்ற காரியங்கள் தான் அவர்களுக்கு போதிக்கிறது. பொதுவாகவே அவைகள் தவறாகவும் இருக்கிறது.
2: Since most of the children are being not being taught these things by their parents, as they grow up what becomes their teaching is their friends or their acquaintances or the internet or the other things which they see all around them.
1: அநேக வேளையில இப்படிப்பட்ட பாவங்கள்ல விழுற பிள்ளைங்களை போய் நீங்க விசாரிச்சீங்கனா அவங்க சொல்லுவாங்க, நாங்க சிறு வயதுல எங்களுக்கு எங்க அப்பா அம்மா இத பத்தியெல்லாம் ஒரு எச்சரிப்பையோ ஒரு போதகத்தையோ கொடுத்தது இல்ல, எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத கேட்டு தான் நான் என்ன பண்ணேன் இந்த பாவத்துல விழுந்தேன்னு சொல்வாங்க.
2: Many times when you ask or inquire regarding that sin they have fallen into, they will say that no one, my parents did not counsel us when we were young and because of our friends who have told us we have fallen into this sin.
1: ஆனால் ஆவியானவர் இந்த சப்ஜெக்ட் எழுதும்போது என் மகனே என்று சொல்லி ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு பேசுகிற துணியில கர்த்தர் பிள்ளைகளோடும் பேசுறாரு.
2: But when the Holy Spirit wrote the subject, he wrote in the form of a father speaking to his son in that tone as my son.
1: நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே ஒழுக்க நெறிகளை விட்டு விலகி போன ஒரு பரஸ்திரியினுடைய சுபாவங்களை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we are meditating about the characteristics of the immoral woman who have gone away from the Lord.
1: இந்த ஞானமும் புத்தியும் நல்ல ஆலோசனையும் என்ன செய்யும் என்றால் இப்படிப்பட்ட ஒழுக்கமற்ற பெண்ணிலிருந்து காப்பாற்றும்.
2: So this wisdom, knowledge, discretion and understanding will protect a person from this immoral woman.
1: இவள் யார்?
2: Oishi,
1: நீங்கள் 16-17 வசனங்களை வாசிக்கும் போது,
2: if read verses 16 and 17,
1: தன் இளவயதின் நாயகனை விட்டு விட்டவள்.
2: She forsook the companion of her youth.
1: அதனால நான் சொன்னேன், வயதை வைத்து கொண்டு பாதுகாப்பு கிடைக்கும் அல்லது பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்று யாருமே துணிய கூடாது.
2: Therefore I told you should not dare that the age factor will be a safeguarding to your life.
1: இரண்டாவது, இவள் யார் என்று சொன்னால் தன் தேவனுடைய உடன்படிக்கையை மறந்தவள்.
2: And second I told you she is the one who forgot the covenant of her God.
1: ஒவ்வொருவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்திரத்தன்மை அடிக்கடி சோதிக்க வேண்டும்.
2: The spiritual standing or standard of every woman should be tested very often.
1: நாம் சந்திக்கும் இப்படிப்பட்ட போராட்டங்களை மாம்ச பலத்தினாலோ நாம மாம்ச முயற்சிகளாலோ நாம ஒரு நாளும் மேற்கொண்டு விடவே முடியாது.
2: We can never overcome such kind of fleshy temptations through our physical strength or physical efforts.
1: தேவனுடைய அனுக்கிரகமும் தயவும் இல்லாமல் இந்த போராட்டத்தை நாம் ஜெயிக்க ஜெயிக்கவே முடியாது.
2: We cannot conquer over this struggle without the help and the grace and mercy of God.
1: தேவனோடு செய்த உடன்படிக்கையை மறந்தவர்களுடைய நிலை பாவத்திற்கு அவர்களை நெருங்கி கொண்டு செல்கிறது.
2: The state of a woman who forgot the covenant of a God just drew her towards the sin.
1: மூன்றாவது, இந்த பெண் யார் என்றால் இச்சகமான வார்த்தைகளை பேசுகிற பெண்.
2: So third is she is a woman who flatters with her words.
1: நான் நேற்றைக்கு இதை பற்றி நான் பேசினேன், எப்படி நம்முடைய வார்த்தைகளை குறித்து நாம் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும்.
2: And yesterday I spoke how we should be very careful about our speech.
1: மற்றவர்களோடு நாம் ஆரம்பிக்கும் முடிக்கும் உரையாடல்களை குறித்து எவ்வளவு கவனமா இருக்கணும் நான் பேசினேன்.
2: I also spoke how much we should be attentive about the conversation that we start and end with other people.
1: அதிலே நான் பேசினேன், தேன் ஒழுக பேசினால் நாம் நம்பிவிடக் கூடாது, அதற்காக விழுந்து விடக் கூடாது.
2: I spoke also about honey dripping speeches where we should not fall to that speech.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: மூன்று காரியங்களை சொன்னேன்.
2: Actually three things.
1: முதலாவது சொன்னேன், இந்த பேச்சு நமக்கு நேராய் வந்தாலும் நம்முடைய உதட்டிலிருந்து நாம் எப்படி துவக்குகிறோம் என்பதில் எச்சரிப்பா இருக்கணும்.
2: First I told you though these kind of honey dripping speeches come to us but it always it our responsibility matters where we respond to that.
1: And how our lips are being used. நாம எப்படி இத ஸ்டார்ட் பண்றோம்ன்றதுல எச்சரிப்பா இருக்கணும்.
2: We should be very careful how we start the conversation.
1: நாம வந்து ஆரம்பங்களை வந்து நம்ம தவறாக ஆரம்பிக்கும் போது அது எல்லை மீறி போகிறது என்பதை மறந்துட கூடாது.
2: So if you start the conversation wrongly it always goes beyond the limit.
1: இரண்டாவது நான் சொன்னேன், நம்முடைய உதடுகளில் எதில கவனமா இருக்கணும்னா எல்லை கோடுகளை வைப்பதில கவனமா இருக்கணும்.
2: And second I told you we should be wise to set limits.
1: எது நான் பேசலாம், எது பேசக்கூடாது, எது அவசியம், எது அவசியம் இல்லை என்பது நமக்கு தெரியணும்.
2: We should know which I can speak which I should not speak which is necessary which is not necessary.
1: ஒரு பரஸ்திரி வந்து அவசியம் இல்லாத காரியங்களை அருவருப்பான காரியங்களை தாராளமாய் பேசுவாள்.
2: A strange or immoral woman will speak very openly all the things that are disgusting and detesting.
1: அதே வேளையில ஒரு நீதிமான் தன்னுடைய உதட்டின் மேல் ஒரு காவல் வைத்திருக்கிறான்.
2: But a righteous man will have a guard on his lips.
1: எது எனக்கு தேவை, எது எனக்கு தேவையில்லை, எது அவசியம், எது அவசியம் இல்லை நம்ம அறிஞ்சிருக்கிறான்.
2: And he knows what he need what he doesn't need what is required what is not required.
1: மூன்றாவது, தேனொழுக வார்த்தை வந்தாலும் ஒரு நீதிமான் எப்படி இருக்கணும்னா தனக்கு தேவன் கொடுத்த மனைவியில தனக்கு தேவன் கொடுத்த குடும்பத்துல அவன் திருப்தி உள்ளவனா இருக்கும் போது தேனே ஒழுகினாலும் அதை அவன் அலட்சியம் பண்ணுவான்.
2: And third I told you if to handle honey dripping speeches we should be wise to loathe where we should satisfy with the wife that the Lord has given no matter how honey dripping speeches he may encounter he will be satisfied with what he has.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இந்த பரஸ்திரியை குறித்த போதகங்கள் இந்த நீதிமொழிகள் அடிக்கடி கொடுக்கப்பட்டிருக்கு.
2: These devotion about this immoral woman is given very often in this book of Proverbs.
1: காரியங்களை நான் வந்து இந்த ரெண்டு நாட்கள்ல முடிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
2: I want to complete those things in 2 days.
1: திரும்ப திரும்ப நாம் அதுலயே நம்ம டெல் பண்ண வேண்டாம் நான் யோசிக்கிறேன்.
2: So I don't want to delve again in those things again.
1: இந்த பெண்ணை பற்றி 7 அதிகாரத்திலேயே திரும்ப அவர் பேசுறாரு.
2: He again speaks about this woman in chapter 7.
1: சற்று கொஞ்சம் விளக்கமாக அவர் பேசுகிறது நீங்க பார்க்கலாம்.
2: But here in an elaborate manner he speaks here.
1: நீங்கள் நீதிமொழிகள் 7 அதிகாரத்தை வாசிக்கும்போது
2: If you read Proverbs chapter 7
1: நீங்கள் வந்து அங்கே இந்த ஞானி வந்து ஜன்னல் அருகே உட்கார்ந்திருக்கும் போது இந்த விதமான ஒரு ஒழுக்கமற்ற பெண்ணினுடைய வீட்டிற்கு நேராக பயணித்துக் கொண்டிருந்த ஒரு வாலிபனை கண்டு அவர் இதை ஒரு எச்சரிப்பான செய்தியாக கூறுகிறார்.
2: So here he this preacher when he was sitting near his window he saw about a young man who was walking towards this house of this woman and he gives a warning here.
1: நீங்கள் இதுல வந்து 10 வசனத்தை வாசிப்பீர்களானால்
2: If you read verse 10
1: இந்த பெண்ணுடைய சுபாவம் எழுதப்பட்டிருக்கிறது.
2: Here the characteristic of this woman is explained.
1: அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்ப்பட்டாள்.
2: And behold a woman comes to meet him dressed as a harlot and cunning of heart.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the holy name of God.
1: இவளுடைய தன்மையில முதல் தன்மை என்னவென்று சொன்னால் you can write it down இவள் யார் என்றால் வசீகரிக்க கூடிய ஒரு கவர்ச்சி உள்ளவள்.
2: So first characteristics of this woman is she is attractive.
1: அதாவது அளவுக்கு அதிகமான அதாவது இயல்புக்கு அதிகமான ஒரு அட்ராக்ஷன் அவள் கொடுக்கிறாள்.
2: She gives an attraction more than the reality.
1: பாருங்க ஒரு பெண் அலங்கரிக்கிற ஒரு விதம் இருக்கு.
2: There is a way that a woman decorates herself.
1: இன்னும் சொல்ல போனால் ஒரு மனவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்றதுக்கு ஒரு விதம் இருக்கு.
2: There is also a way a bride will dress herself.
1: அதே வேளையில ஒரு வேசிய போல ஒருவர் வந்து
2: அலங்கரிக்கிறதுக்கு
1: ஒரு விதம் இருக்கு. பாவத்திற்கு சுண்டி இழுக்கிற ஒரு தோற்றம்.
2: So this is not a dress for our physical appearance, but it is something that is drawing towards sin.
1: இவள் யார் என்றால் வேசி அல்ல.
2: She is not a harlot.
1: இவள் ஒரு குடும்ப பெண், பின்னாடி படிச்சீங்கனா அவள் ஒரு குடும்ப பெண்.
2: So she is a family woman.
1: ஒருவனுக்கு மனைவியா இருக்கிறாள்.
2: She is the wife of a man.
1: ஆனால் அவள் உடுத்துகிற விதத்தை நீங்க பார்ப்பீங்களானா, அவள் வந்து வேசியை போற ஒரு விலை மாதுவை போல தன்னை உடுத்திக் கொள்ளுகிறாள்.
2: But the way she dresses, she appeals as if she is like a prostitute.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the holy name of God.
1: நம்முடைய கண்களே ரொம்ப அலங்காரமாகவும், நம்முடைய கண்கள்ல வந்து வசீகரிக்கிற ஒரு தன்மையோடு நம்மளை வந்து சுண்டி இருக்கிற எல்லா காட்சிகளும் எப்பவுமே நேர்மையானது, அது ரொம்ப இன்பமானது. நம்ம வந்து எப்பவுமே கனவு கண்டற கூடாது.
2: We should never even think or consider the things which are more attractive, which are more decorative, which draws our attention are always true and real.
1: நான் இதை குறித்து நாளை கொஞ்சம் பேச போறேன்.
2: I am going to speak about this tomorrow again.
1: எப்படி ஒரு வாலிப பிள்ளை, எப்படி ஒரு சகோதரி, எப்படி ஒரு சகோதரன் தன்னுடைய வஸ்திரங்களை குறித்து எச்சரிப்பா இருக்கணும் பேச போறேன்.
2: I am going to speak how an young man or a young woman should be careful about his dressing.
1: நான் இன்னைக்கு மேலோட்டமா பேசிட்டு போயிடுறேன் இந்த சப்ஜெக்ட்ஸ்.
2: Today I just given introduction as a whole today.
1: இந்த பரஸ்திரி முதலாவது எப்படி இருக்கறானா, எதிர்ப்பாளரை சுண்டி எழுக்க கூடிய, தன்னுடைய பாவத்திற்கு சுண்டி எழுக்கக்கூடிய ஒரு கவர்ச்சிகரமாக தன்னை அவள் வைக்கிறாள்.
2: So here, this immoral woman dresses herself to be attractive, to attract and draw the attention of the opposite gender.
1: இரண்டாவது, இவளை நீங்கள் இவளுடைய சுபாவத்தை பார்ப்பீர்களானால்,
2: If you see about her character,
1: 12 வசனம் பாருங்க.
2: Verse 12.
1: சில வேளை வெளியில் இருப்பாள், சில வேளை வீதியில் இருப்பாள், சந்துகள் தோறும் பதிவிருப்பாள்.
2: She is now in the streets, now in the squares, and lurks by every corner.
1: 11th vasanathila paarthal aval kaalgal veettil tharikkiradillai endru vaasikkiram.
2: And verse 11 says our
1: 12,
2: feet 12 verse 11 says sorry, 11. Our feet abide not in our house.
1: Aval kaalgal enna seiyadana veettile irukada.
2: Our feet will not abide in our house.
1: Rendavathu inda penninudaiya thanmai enna vendral aval kavarchigaramanaval maatramalla aval eppozhudum ellarkkum அவள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில தன்னை வைத்துக் கொள்வாள்.
2: She is not only attractive, she is always available to everyone.
1: She is available. அதாவது அவளை போய் யாரும் தேட வேண்டியதில்லை, அவள் தேடாமலே எல்லார் கண்ணுக்கும் தென்படுவாள்.
2: So it is not necessary for someone to seek her, but she is always available for everyone to see.
1: அவள் எல்லா பெண்களும் இருப்பது போல மறைந்து ஒளிந்திருப்பதில்ல, தன் வீட்டில் இருப்பதில்ல. ஒரு பேர் என்னன்னா வீட்டு பெண்மணி, ஆனா இருக்கிறது வந்து தெருவில்.
2: She is not like other women as though staying at home or hiding from other people, but she always called as a family woman, but she is in streets.
1: அவள் வந்து வீட்டில் அவள் தரிக்கிறதே இல்லையா.
2: She will never stay at home.
1: வீட்டை குறித்து கொஞ்சம் கூட அவளுக்கு கவனம் கிடையாது.
2: She is not concerned about her home.
1: அவளுக்கு பிள்ளைகள் இருக்கறதா இல்லையா நீங்க சரியா குறிப்பிடல.
2: It is not mentioned about her children here.
1: பட் அவளுடைய வீட்டு காரியங்களை பற்றி அவள் கவலைப்படாமல் அவளுடைய இச்சைகளை வந்து நிறைவேற்ற அவள் எப்பொழுதுமே வெளியிலே இருக்கிறாள்.
2: But here she is not concerned about her house, but she is always concerned to fulfill the lust and sin.
1: அவளுக்கு ஒரு அடைப்பு கிடையாது, அவளுக்கென்று ஒரு வேலி கிடையாது, அவளுக்கென்று ஒரு ஒரு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. கட்டுப்பாடற்ற ஒரு பெண்ணாக அவர் வீதிகளில் அலைகிறவளாய் நிற்கிறாள்.
2: She has no convention, she has no rule, she has no fence. Without any control, she just roam around in the street.
1: ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணுக்கு அடக்கமும் அவளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் அவசியம்.
2: A woman who is a moral woman, she needs a protection and a control.
1: அவளுக்கு ஒரு மறைவு தேவை.
2: She needs a concealment.
1: எல்லாவற்றையும் எல்லாருக்கும் வெளிப்படுத்தணும் அவசியம் கிடையாது.
2: It is not necessary to expose everything to everyone.
1: இன்றைக்குள்ள உலகமே இப்படி தான் இருக்கு. இன்னைக்கு
2: Today's world is also the same sort.
1: எல்லாவற்றையும் உடனே இன்ஸ்டாகிராம், உடனே Facebookல போடுறாங்க.
2: They want to immediately post in Instagram and Facebook.
1: அவருடைய அந்தரங்கள், மறைவிடங்கள்னு ஒண்ணுமே கிடையாது.
2: There's nothing called secrets or private.
1: கடைக்கு போனா உடனே போட்டோ போடுறாங்க.
2: If they go for shopping, they will immediately post.
1: பல்லு விளக்குனா போட்டோ போடுறாங்க.
2: If they brush their teeth, they will post.
1: காலைல எழுந்து உடனே போட்டோ போடுறாங்க.
2: When they wake up in the morning, they will post.
1: இவங்க வாழ்க்கையில எதுதான் மறைவிடணும் யாருக்குமே தெரியல.
2: No one knows what is privacy and secrecy in their life.
1: இந்த வெளிப்படையான ஒரு அந்தரங்கமற்ற வாழ்க்கையை எட்டி பார்ப்பதற்கு அநேகருக்கு இது ஒரு பிழைப்பாக மாறிவிட்டது.
2: So many people have got this as a job to look into the privacy and the secrecy of other people.
1: இதைப் போல ஒரு வேடிக்கையும், இதைப் போல ஒரு வேதனையான ஒரு காலமும் எங்குமே இருந்து வந்திருக்க முடியாது.
2: And you can never find such a time where such a period which is so funny like this.
1: அன்றைக்கு வந்து என்னன்னா இந்த பெண்ணுடைய கால்கள் வீட்ல தரிக்காம தெருக்கள்ல சுத்தி கொண்டிருந்தாள்.
2: Those days this woman feet was not at home but she was roaming around the street.
1: இன்றைக்குள்ள பெண்களுடைய நிலை என்னன்னா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு உலகமே சுற்றுகிறாங்க வலைதளத்துல.
2: Present day woman is that they stay at home but they roam around this world through internet.
1: அவர்களுடைய முகமோ அவருடைய படங்களோ அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சின்ன சின்ன துணுக்குகளும் அவருடைய வாழ்க்கையை பற்றிய ஒவ்வொரு ரகசியமும் உலகத்துக்கே தெரியும்.
2: So their beauty, their faces, their photographs and every secrets of their life is being exposed to the world.
1: இருக்கிறது இல்லாதது உண்மையானது பொய்யானது எல்லாத்தையும் கொண்டு போய் உலகத்துக்கு பறைசாற்றும்.
2: They just propagand, they just expose everything to the world whether it is available or not, whether
1: இல்ல ஒரு இன்பம் காணுகிற ஒரு சமுதாயமா இன்னைக்குள்ள சமுதாயம் மாறிடுச்சு என்பது உண்மை.
2: And it is true that this society finds joy and pleasure in that.
1: அதாவது ஒரு காலத்துல மேக்கப் அப்படினாலே போய் ரூம் குள்ள போய் தனியா ஒளிச்சு பண்ணுவாங்க.
2: So once if it was makeup they used to go into a room and they will do it so other people may not see.
1: இன்றைக்கு வந்து மேக்கப் எப்படி பண்றேன்னு அதுக்கு ஒரு வீடியோ போடுறாங்க.
2: So today they just post a video as how to do makeup.
1: தலை குளிக்கிறதுனா அது ஒரு தனியா ஒரு மறைவிடம் அதுக்கு.
2: So when you want to take a head bath there's a separate place for that.
1: இன்னைக்கு எப்படி முடிக்கு நான் ட்ரீட்மென்ட் கொடுக்கறேன்னு அதுக்கு வீடியோ போட்டு அதை வந்து வெளியிடுறோம்.
2: But today they will take a video of a hair treatment and they just post it.
1: இதற்கு ஒரு 10,000 லைக் இருக்கும், இதுக்கு ஒரு ஷேர் இருக்கும். இத வந்து பாத்துக்கிட்டப்பா தலை குளிச்சிட்டாங்க, தலைய கழுவுறாங்க.
2: And they will have 10,000 likes for this and a share for this and see they have taken head bath, they have had
1: mogathukku avanga idha podranga adha podranga,
2: they apply this to their faces.
1: Parunga idhu vandu instruction video illa, na instruction video pathi pesala.
2: I am not speaking about instructions video.
1: Eppadi podanonu instruction kedaadi, eppadi podren paarenga.
2: It is not instruction as how to apply but look at me how I am applying.
1: Oru andarangame illada oru nilaiki ellarum thallapottanga.
2: Everyone is pushed to a state where is no secrecy at all.
1: Cell phone vandadhu parunga ellarume oru cameraman ah maaritaanga, ellarume movie producer ah maaritaanga.
2: So right from the time when the smartphones came into existence everyone became a producer and everyone became a movie director.
1: Nammala live news padi dhaan oru kaalam kelvi pottukittirundhom.
2: Once we heard about live news.
1: Innikku ellarude life e oru live news mari maarichu.
2: But today everyone's life has become a live news.
1: Ninna photo okka அந்த போட்டோ எழுமினா போட்டோ உடனே போட்டு போட்டு போட்டு போட்டு தங்களை யாருன்னு காமிச்சிட்டே இருக்கணும்.
2: If they sit a photograph, if they stand, they click it, they just post it, whatever they do it.
1: அவங்கள பத்தி நம்ம இனிமேல விசாரிக்க வேண்டியதே இல்ல.
2: We need not inquire about them anymore.
1: அவங்கள பத்தி அத்தனை இன்ஃபர்மேஷனும் போட்டோவோட எவிடன்ஸோட எங்க இருக்குன்னா Facebook-ல இருக்கும், Instagram-ல இருக்கும்.
2: You can find all their things with evidence and photographs in Facebook and Instagram.
1: எல்லாத்தையும் வெளியரங்கமாக்கி.
2: They will expose everything.
1: வாழ்க்கை தெருவுல தான்.
2: Their life is in streets.
1: தங்களுக்கென்ற ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு அந்தரங்க வாழ்க்கையே கிடையாது.
2: They don't have any personal life or a private life for themselves.
1: அதுதான் இந்த பெண்ணினுடைய சுபாவம்.
2: That is a characteristic of this woman.
1: இன்னொன்று அவளுடைய சுபாவம் எப்படி படுது பாருங்க.
2: And one more character of this woman.
1: நீங்கள் 11 வசனம் வாசித்தீங்கன்னா.
2: If you read verse 11.
1: அவள் வாயாடி அடங்காதவளும் மானவள்.
2: She is boisterous and rebellious.
1: 13 வசனம் பாருங்க.
2: Verse 13.
1: அவள் அவனை பிடித்து முத்தம் செய்து முகம் நாணாமல் அவனை பார்க்கிறவள்.
2: She seizes him and kisses him and with a brazen face she says to him.
1: இவள் யாருன்னு சொன்னா ரொம்ப அக்ரெசிவான ஒரு வுமன், அதாவது அடக்கம் இல்லாதவளாக எல்லாவற்றையும் வெளிப்படையாகவும் எல்லாவற்றையும் ஒரு தாந்தோனிய தைரியத்தோடும் அவள் எதிர்த்து வருகிறவள்.
2: And here the third character is she is aggressive where she dares to do everything boldly.
1: அவன் பிடித்து இவள முத்தம் கொடுக்கல, இவள் முத்தம் கொடுத்தாள்.
2: It is not he kissing him by her but she is kissing him.
1: இவளே அவ்வளவு ஒரு வேகமாக முன்னேறுகிற ஒரு பெண்ணாக நீங்க பார்க்கலாம்.
2: So you can see her, she is aggressive very rapidly.
1: எந்த ஒரு வெட்கமோ நாணமோ இல்லாமல் காரியங்களை தைரியமாக வெளிப்படையாக கேட்டு வாங்குகிறவள்.
2: So she is the one who asks and demands things without any shame or embarrassment.
1: நீங்கள் இந்த மாதிரி சுபாவம் உள்ளவர்களை இன்றைக்கு கூட நீங்க பார்க்கலாம்.
2: You can also find women with such character today.
1: ஆண்களே நாணி கூணி வெட்கப்படு கூச்சப்படுகிற அளவுக்கு சில பெண்கள் என்ன செய்வாங்க, அவ்வளவு ஒரு தைரியமாக எழும்பி வந்து தங்கள் நினைத்ததை தங்கள் வேண்டியதை வெட்கமில்லாமல் செய்வார்கள்.
2: So there are women who come boldly and aggressively and they ask and demand things which even men may feel shame and embarrassed.
1: மூன்று சுபாவங்கள்,
2: three characters.
1: தன்னுடைய வெளித்தோற்றத்தை கவர்ச்சிகரமாய் மாற்றுவது.
2: She makes herself attractive.
1: இரண்டாவது எப்பொழுதும் எங்கேயும் அவள் அடையக்கூடிய ஒரு நிலையில தெருக்கள்ல திரிவது.
2: And she is available all times even in the streets.
1: மூன்றாவது அவள் வந்து அடக்கம் இல்லாதவளாய் முன்னேறி செல்வது.
2: Third, she is aggressive.
1: இந்த மூன்று சுபாவங்கள் உள்ள இந்த பெண் இந்த ஒழுக்கமற்ற ஒரு குடும்ப பெண் அவளுடைய அநேக யுக்திகளில் அவள் வந்து வாலிபரை பிடிக்கிறதுக்கு அவள் யூஸ் பண்ணுற அநேக யுக்திகளில் ஒரு முக்கியமான யுக்தி என்னன்னா அவள் வாயிலிருந்து வருகிற பொய்.
2: And most and this immoral family women who have this kind of characteristic, one of the strategies she used to entice young men is her lies.
1: பிசாசானவன் பயன்படுத்துகிற மிகப்பெரிய ஆயுதங்கள்ல ஒன்று பொய்.
2: One of the greatest weapon that Satan uses is lies.
1: நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிசாசை குறித்து சொல்லும் பொழுது யோவான் 8 அதிகாரம் 44 வசனம் பாருங்க.
2: If you read John 8:48, the Lord Jesus says about the Satan.
1: 8:44. அங்கே வாசிக்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் யார் என்றால் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள்.
2: You are of your father the devil.
1: உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள்.
2: And the lust of your father you will do.
1: அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான்.
2: He was a murderer from the beginning.
1: நீங்கள் தொடர்ந்து வாசிப்பீர்களானால் சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்தில் நிலைக்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் என்று சொன்னார்.
2: And about not in the truth because there is no truth in him. When he speaketh a lie, he speaketh of his own, for he is a liar and father of it.
1: அவனுடைய சுபாவமே என்னன்னா பொய் பேசுறது.
2: His characteristic is lying.
1: இந்த பொய் பேசும் சுபாவத்தை ஏதேன் தோட்டத்திலே படிக்கலாம்.
2: So this you can read in the Garden of Eden.
1: நீங்கள் இந்த கனியை புசித்தால் நீங்கள் தேவர்களைப் போல மாறுவீர்கள்.
2: If you eat the fruit, you will become like gods.
1: உங்கள் கண்கள் திறக்கப்படும்.
2: Your eyes will be opened.
1: இதெல்லாம் சொல்லி அவர்களை பொய்யினால் மயக்கி கடைசியில ஏவாளை வஞ்சித்து போட்டான்.
2: He entices them using this lies and deceive them at last.
1: நம்முடைய வாழ்க்கையில வந்து இந்த பொய் பேசுற சுபாவம் வந்து கேட்பதற்கு ரொம்ப இன்பமாக இருந்தாலும் பெரிய படுகுழியில ஒருவனை தள்ளும்.
2: Though lying may be pleasant to hear, it will always push a man into a pit.
1: இந்த பெண்ணை நீங்கள் பார்ப்பீர்களானால் மூன்று பொய்களை அவள் சொல்கிறாள்.
2: So if you look at this woman, she says three lies.
1: நம்ம இதில் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இது நம்ம வாழ்க்கையில ஒட்டிராதபடி கேர்ஃபுல்லா இருக்கணும்.
2: We should be very careful about this that they may not be stuck in our life.
1: அவள் சொன்ன முதல் பொய் என்ன தெரியுமா?
2: You know what is the first lie?
1: 7 அதிகாரம் நீதிமொழிகள் 7:14-16 பாருங்க.
2: Proverbs 7:14-16.
1: சமாதான பலிகள் என் மேல் சுமந்திருந்து இன்றைக்கு தான் என் பொருத்தனைகளை நிறைவேற்றினேன். ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன். இப்பொழுது உன்னை கண்டுபிடித்தேன். என் மஞ்சத்தை இரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன்.
2: I was due to offer peace offerings. Today I have paid my vows. Therefore I have come out to meet you, to seek your presence earnestly, and I have found you. I have spread my couch with coverings, with colored linens of Egypt.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the holy name of God.
1: இவள் சொல்லுகிறாள், நான் என்ன பண்ணேன்னா சமாதான பலிகளை கொடுத்திருக்கிறேன்.
2: She says, I have offered peace offerings.
1: இந்த சமாதான பலிகளை குறித்து நீங்கள் லேவியராகமும் 7 அதிகாரம் 16 வசனத்துல வாசிக்கும் போது,
2: If you read about this peace offerings in Leviticus 7:16,
1: லேவியராகமும் 7:16 பாருங்க.
2: Leviticus 7:16
1: அங்கே வாசிக்கும் போது இந்த சமாதான பலிகள் எப்படி செலுத்தப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது.
2: Here you can see how this peace offering should be offered.
1: நீங்கள் இந்த சமாதான பலிகளை இரண்டாம் நாள் இந்த பொருத்தனைகளை வந்து இரண்டாம் நாளுக்குள்ளாக நீங்கள் சாப்பிடணும்.
2: So here these offering, they had to eat this meal by the second day.
1: அது வந்து ஒரு அந்நியனோடு கூட என்ன செய்யலாம்னா அவர்கள் வந்து ஒரு ஒரு விருந்தாளியோடு கூட சேர்ந்து இதை புசிக்கலாம்.
2: And this they can also share and eat along with a guest.
1: ரொம்ப அழகாக ஒரு ஆவிக்குரிய ரீதியான ஒரு பெண்ணாக தன்னை காண்பிக்கிறாள்.
2: So she shows herself as a spiritual woman.
1: நாங்க இப்பதான் பலி செலுத்தி வந்திருக்கிறோம்.
2: Just now I have offered a sacrifice.
1: வார வாரம் நாங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்துருவோம்.
2: We will go to church very every week.
1: நாங்க வந்து மூணு வேளை ஜெபம் பண்ணுவோம்.
2: We will pray all three times a day.
1: நாங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டோம்.
2: We are baptized.
1: இப்படி நிறைய ஆவிக்குரிய வார்த்தைகளை இவள் பயன்படுத்துகிறாள்.
2: She is using very many spiritual words.
1: நிறைய பேர் நிறைய பேர் இந்த மாதிரி ஆவிக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்துறது கேட்ட உடனே உடனே புழுந்துருவாங்க.
2: So many people when they hear such kind of spiritual words they will fall into it.
1: சர்ச்சுக்கு ரெகுலரா போறாங்க அவங்க.
2: They go regular to church.
1: சமாதான பலிகளை அவங்க செலுத்திடுவாங்க.
2: They offer peace offerings.
1: அவங்க வந்து உடன்படிக்கைகள் எல்லாம் கர்த்தருக்கு செஞ்சு அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுவாங்க.
2: They do all the vows to God and they fulfill the vows.
1: அப்ப நிச்சயமாவே அவங்க ரொம்ப ஆவிக்குரியவர்கள்.
2: Then truly they should be spiritual.
1: இதெல்லாம் இதெல்லாம் சொல்லிட்டு வஸ்திரத்தை பாத்தீங்கன்னா வேசிய போல அவள் வஸ்திரம் உடுத்திருக்காள்.
2: After saying all these things, but the way she dresses like
1: வாய் வந்து அவ்வளவு அழகாக பேசுகிறது.
2: Her mouth speaks so very pleasantly.
1: அவனுடைய மனசாட்சி அவனை உறுத்தாதபடிக்கு ஒரு சில வார்த்தைகளை அவனை கவரும்படி சொல்லுகிறாள்.
2: So she speaks in such a way that his conscience may not hurt him.
1: அவளுடைய வாதம் என்ன தெரியுமா?
2: You know what is her argument?
1: பாருங்க, நாங்க பொருத்தனை எல்லாம் நாங்க செலுத்துறோம், நான் வந்து நீங்க நினைக்கிறது போல மோசமான பொண்ணு கிடையாது.
2: So we do all kinds of offerings and pay our vows. I am not a bad person like you think.
1: முதல் பொய் என்ன தெரியுமா?
2: You know what is the first lie?
1: நான் வந்து கெட்டவள் கிடையாது.
2: I am not a bad person.
1: நீங்க வேணா நீங்க பாருங்க, எங்க பொருத்தனைகளை வந்து பாருங்க.
2: You come and look at our offerings and vows.
1: நீங்க சமாதான பலியை நீங்களும் வந்து சேர்ந்து சாப்பிடுங்க.
2: You come and eat the peace offering along with us.
1: உடனே இந்த புத்தி இல்லாத வாலிபன் நினைக்கிறானா, அப்பா சமாதான பலி பொருத்தனெல்லாம் செலுத்துறாங்க, அவன் வஸ்திரம்தான் அப்படி இருக்கும், மற்றபடி ஆள் வந்து ரொம்ப நல்ல ஆள்.
2: So immediately this foolish young boy will think that they just offer peace offering, they do all kinds of vows, only their dressing is different.
1: எவ்வளவு பயபக்தி உள்ளவங்க அவங்க.
2: See how devoted she is.
1: பைபிளும் கையுமா தான் சுத்துவாங்க.
2: She always roams around with Bible.
1: உண்மையாவே நல்லவங்க அவங்க.
2: She is truly spiritual.
1: அவள் என்ன செய்கிறாள்னா, பொருத்தனையை செலுத்துற மாதிரி செலுத்திட்டு பதிவிருந்து வாலிபர்களை பிடிக்கிறவளாய் இருக்கிறாள்.
2: But she offers peace offerings but lurks to capture this young man.
1: அந்த பொருத்தனையே ஒரு பொறி.
2: So this offerings of vows is also a snare.
1: இந்த எத்தனை பேர் தெரியுமா தங்கள் பக்தி வாழ்க்கையை, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மற்றவர்களை பிடிக்கிற ஒரு பொறியா பயன்படுத்துறாங்க தெரியுமா?
2: Today there are many people who use their spiritual life as a snare to catch other people.
1: அவர்கள் தங்களை வெளியரங்கமா காமிக்கும்போது அப்பா ஆவிக்குரியவர்கள் போல தங்களை வெளிப்படுத்தி விட்டு அவர்கள் மறைமுகமா இருக்கிற கொக்கியை வெளிப்படுத்துறது இல்ல.
2: Outwardly they express as if they are spiritual but they don't reveal the hook that is behind.
1: பரிசேயரை குறித்து ஆண்டவர் சொன்னார்.
2: And about Pharisees is the Lord.
1: இவங்க யாரனா அவங்க வந்து கரெக்ட்டா ஒர்தலாம்ல, அவங்க வந்து வெந்தயத்துல, அவங்க வந்து எல்லாத்துலயும் வந்து அவங்க தசமமா கொடுத்துருவாங்க.
2: They are the one who give tithes in mint and coriander in all the spices.
1: நீண்ட ஜபங்கள் செய்வாங்க.
2: They make long prayers.
1: நீண்ட அங்கிகளை தரித்து கொள்வாங்க.
2: They wear long robes.
1: தங்களை கனத்திற்குரியவர்களாக, ஆவிக்குரியவர்களாக, தெய்வ பக்தி உள்ளவர்களாக வெளியே காண்பித்து கொள்வாங்க.
2: They will show themselves as spiritual and godly people.
1: ஆனால் அவர்கள் அந்தரங்க வாழ்க்கையை நீங்க போய் பார்ப்பீங்களானா?
2: But when you look their internal life.
1: அவர்கள்ட்ட சிக்கனவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா, விதவைகளின் வீடுகளை கூட பட்சிக்கிறவர்களாய் மாறிவிடுவார்.
2: They are the people who can devour the house of widows.
1: வெளிய வந்து அப்படி தெரிய மாட்டாங்க.
2: But outwardly they will not be so.
1: இவள பாருங்க.
2: Look at them.
1: யோ, நான் பொருத்தனைகளை செலுத்தி இருக்கிறேன்.
2: I have paid my vows.
1: பொதுவான சமாதான பலிகளை செலுத்தி இருக்கேன்.
2: I have offered peace offerings just now.
1: யோ, நீங்க என்ன பாக்குறீங்களா? நான் வந்து அவ்வளவு நீங்க நினைக்கிற மாதிரி கெட்ட பெண்ணு கிடையாது.
2: I am not a bad person like you think.
1: முதல் பொய் இதுதான்.
2: That is the first lie.
1: நம்மளுடைய கிரியைகளை வச்சுக்கிட்டு ஐயோ நான் ரொம்ப நல்லவன்.
2: So based showing our actions they show I am a good boy.
1: இப்ப இரண்டாவது கொண்டு வர்ற பாருங்க அவளுடைய ஆயுதம் என்ன தெரியுமா?
2: And now she brings the second weapon.
1: இரண்டாவது பொய்யை வந்து நீங்க 16ல இருந்து 18 வசனம் வாசிக்கலாம்.
2: The second lie you can read from verse 16 to 18.
1: என் மஞ்சத்தை ரத்தன கம்பளங்களாலும் எகிப்து தேசத்து விசித்திரமான மெல்லிய வஸ்திரங்களாலும் சிங்காரித்தேன், என் படுக்கையை வெள்ளை போலத்தாலும் சந்தனத்தாலும் லவங்கப்பட்டையாலும் வாசனை காட்டினேன், வா விடியற் காலம் வரைக்கும் சம்போகமாயிருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம்.
2: I have spread my couch with coverings with colored linens of Egypt. I have sprinkled my bed with myrrh, aloes and cinnamon. Come, let us drink our fill of love until morning. Let us delight ourselves with caresses.
1: நீங்க முதல் போய் சொன்னேன், நான் வந்து கெட்டவள் கிடையாது.
2: First lie is that I am not a bad person.
1: நான் கெட்டவள் கிடையாதுங்க.
2: I am not a bad person.
1: நான் சமாதான பலி பொருத்தனலாம் செலுத்துறவங்க.
2: I offer peace offering, I pay my vows.
1: அதுல ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேன். 15th வசனத்துல பார்த்தா,
2: In verse 15 you can see,
1: நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன், இப்பொழுது கண்டுபிடித்தேன்.
2: Here it says, I have come out to meet you to seek your presence earnestly and I found you.
1: அதாவது இவங்க யாரையும் குறிப்பிட்ட விதமா தேடல.
2: So she did not seek any person particularly.
1: ஆப்ட முதல் ஆல்ட்ட சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன்.
2: But the first person when she finds, she says that I am been seeking for you only.
1: சில பேரு நல்ல ரொம்ப அருமையா பேசுவாங்க பாருங்க.
2: There are some people who speak very well.
1: ஜோமடிட்டே இருந்தேன் பாஸ்டர், கர்த்தர் உங்களை தான் என் முகத்துல காமிச்சாரு.
2: Pastor, I was praying and the Lord showed only your face.
1: Brother, உங்க முகத்தை நான் நேத்தியே தரிசனத்துல பார்த்துட்டேன்.
2: Brother, I've seen your face yesterday in vision.
1: சில பேரை பார்த்தா வேடிக்கையா இருக்கும், ஏன்னா அவங்க எல்லாத்தையும் முடிஞ்ச பிறகு தான் தரிசனமே சொல்லுவாங்க.
2: And some people it is more funny. they will say their vision only after everything is over.
1: எந்த காரியம் நடக்கறதுக்குள்ள விஷனே வராது.
2: They will not have a vision until the thing happens.
1: ஒரு காரியம் கை கூடின பிறகு விஷன் உடனே சொல்வாங்க.
2: But only when a thing is accomplished they will say about the vision.
1: நேத்துக்கே நான் பார்த்துட்டேன்.
2: I saw it yesterday.
1: 3 நாளைக்கு முன்னாடி கர்த்தர் காமிச்சிட்டாரு.
2: The Lord showed me 3 days before.
1: என்ன கற்பனையில வாழ்றாங்களா என்னன்னே தெரியல.
2: I don't know whether they

0: நான் கண்டுபிடி தேடிட்டே இருந்தோம் இன்னைக்கு கர்த்தர் கை கூடி வர பண்ணிட்டார்.
1: This is the plan of God and this is God's favor that God has made it to happen today.
0: இந்த பெண்ணுக்கு யாரை எப்படி விழ பண்ணணும் தெரியும்.
1: She knows how to make a person fall.
0: பேதையா சுத்திட்டு இருக்காம பாருங்க அவனை பிடிச்சு ஐயோ நீதான் கர்த்தர் காட்டினது.
1: So she will catch hold of a person who is just roaming around a young man and she will say you are the person which God has shown me.
0: இப்படி பட்ட வலைகளில் ஆண்களும் விழுறாங்க பெண்களும் விழுறாங்க.
1: There are men and women who fall into such kind of nets.
0: முதல் போய் வந்து நான் கெட்டவள் ரொம்ப ஆவிக்குரியவள்.
1: First lie is I'm not a bad person, I'm very spiritual.
0: இரண்டாவது போய் என்ன தெரியுமா?
1: What is the second lie?
0: நமக்கு எந்த தீங்கும் வராது, இன்பமே நம்ம வாழ்க்கையும் வருங்காலமா மாற போகுது.
1: And this is going to be fun.
0: அவள் சொல்லுகிறாள் பாருங்க, விடியற் காலம் வரைக்கும் சம்போகமா இருப்போம், இன்பங்களினால் பூரிப்போம்.
1: She says come let us drink our fill of love until morning, let us delight ourselves with caresses.
0: Yeah.
1: Why?
0: படுக்கையெல்லாம் அவ்வளவு வாசனையா நான் வச்சிருக்கேன்.
1: Because I made my bed as full of a smell.
0: எல்லாம் பாருங்க அவ்வளவு சுத்தமா இருக்கு.
1: Everything is very clean.
0: எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்ததா நான் வாங்கி வச்சிருக்கேன்.
1: And I've got all expensive things here.
0: எல்லாம் எகிப்துல இருந்து வந்திருக்கு.
1: All have been brought from Egypt.
0: ரத்தன கம்பளங்கள் இருக்கு.
1: I have this beds with myrrh.
0: மெல்லிய வஸ்திரங்கள் இருக்குது.
1: We have colored linens.
0: வெள்ளை போலத்தினால நான் என்ன பண்ணிருக்கிறேன்னா அப்படியே நான் வந்து என் படுக்கைய நான் வந்து அப்படியே வாசனையா மாற்றி இருக்கேன்.
1: I have made my bed more smell with myrrh and aloes.
0: ஒரு அநித்தியமான சந்தோஷத்தை அவனை காண்பிக்கிறார்.
1: So she says I will make you fill with love until morning and she shows
0: முற்றிலும் நான் திருப்தி ஆக்கிருவேன்.
1: She tells that she will satisfy him.
0: வேதம் சொல்கிறது.
1: The Bible says
0: அவள் எங்க கொண்டு போறா இந்த பையனை கேட்டா அவனுடைய மரணத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்கா.
1: So she was actually taking him to his death.
0: ஆனா காண்பிக்கிறது மரணம் போல இல்ல.
1: But what she shows is not a death.
0: ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு அடையாளம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க.
1: But here a sign is given.
0: அவள் சொல்கிறாள் 17 ஆம் வசனத்துல
1: என்
0: படுக்கையை வெள்ளை போலத்தாலும் நான் வந்து வாசனை காட்டி இருக்கிறேன்னு சொல்லி.
1: She says I have sprinkled my bed with myrrh, aloes and cinnamon.
0: இது வந்து myrrh, அந்த வெள்ளை போலம் myrrh-னு சொல்ற என்ன தெரியுமா, வெள்ளை போலம்ன்றது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒருவருடைய மரண வேளையில அவர்களுடைய சரீரத்தை பதப்படுத்துறதுக்கு பயன்படுத்துற ஒரு பொருள்.
1: So this myrrh is a thing which is used to embalm dead bodies.
0: ரொம்ப சூசகமா உள்ள சொல்றா பாருங்க, நான் வெள்ளை போலம் கொண்டு வந்துட்டேன்.
1: So she says subtly that she has decorated with myrrh.
0: வெள்ளை போலம் வந்து ரொம்ப வாசனையா தான் இருக்கும்.
1: Myrrh will be very smelly.
0: ஆனா இந்த வாசனை எதுக்குனா மரித்து போன சடலங்களை வந்து நார பண்ணாம இருக்கிறதுக்கு பயன்படுத்துறது.
1: But this smell is used to embalm dead bodies that they may not stink.
0: இந்த வாசனையை மாத்திரம் பார்த்துட்டு இந்த வாசனை எதுக்குடாப்பா நம்ம சாக போறோம், செத்து போன உடம்புக்கு போடுற ஒரு வாசனை தெரியாம இவர் போறார் பின்னாடி.
1: So he is not aware that this smell is for a dead body where we gonna die and she gonna smell me with this.
0: எல்லாம் வாசனையா இருக்கு.
1: Everything is very smell.
0: ஐயோ எல்லாமே இன்பமா இருக்கு.
1: Everything is very pleasant.
0: இவர் பின்னால போறாரு.
1: And he goes
0: ரெண்டாவது போய் என்ன,
1: what is the second lie?
0: நமக்கு துன்பமே இல்ல, நமக்கு இன்பம்தான்.
1: This is going to be fun and there's no more trouble.
0: மூன்றாவது போய் என்ன தெரியுமா,
1: you know what is the third lie?
0: 19 ல இருந்து 21 பாருங்க.
1: Verses 19 to 21.
0: புருஷன் வீட்டில் இல்லை, தூர பிரயாணம் போய் விட்டான், பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிக்கப்பட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினாள்.
1: For my husband is not at home. He has gone on a long journey. He has taken a bag of money with him. And then full moon he will come home. With her many persuasions, she entices him. With her flattering lips, she seduces him.
0: நீங்கள் இவள் சொன்ன மூன்றாவது போய் என்ன தெரியுமா?
1: Now what is the third lie she said?
0: எந்த ஆபத்தும் இதில் இல்ல.
1: Nothing bad will happen.
0: எந்த ஆபத்தும் கிடையாது, எந்த துன்பமும் இதுல வராது.
1: You will not find anything bad here.
0: நீங்க பயப்படுற எதுமே நடக்காது.
1: Whatever you fear will not happen.
0: என்னப்பா பயப்படுறியா எங்க ஹஸ்பண்டை பத்தி பயப்படுறியா, அவர் வரவே மாட்டார், அவர் தூரதேசம் போயிருக்காரு.
1: Are you afraid of my husband? He will never even return. He has gone a long journey.
0: பாருங்க, இந்த தப்பு பண்றதுக்கு ஒரு மனுஷனை தடுக்கிற கடைசி தடுப்பு என்னன்னு கேட்டினா பயம்தான்.
1: And

0: What is the last barrier which stops a person from sinning is fear.
1: எந்த மனுஷனானாலும் சரி தவறு செய்யறவன கடைசி வரைக்கும் அவன தடுத்து அவன வேணாமானு சொல்றது உள் மரத்துல உருத்துறது என்னன்னு கேட்டா அந்த பயம்தாங்க அந்த பயம்தான்.
0: No matter whoever it might be but it is a fear that actually stops him from sinning until the last.
1: கொலை பண்றவங்க கூட தயங்கி தயங்கி தயங்கி நிக்கிறது காரணம் ஒரு பயம். ஐயோ இங்க மாட்டிடுவோமோ.
0: Even a murderer will hesitate to kill just because of this fear that he may be caught.
1: திருடறவன் கூட தயங்கி தயங்கி திருடுறது காரணம்னா பிடிச்சுடுவாங்களோனு ஒரு பயம்.
0: A robber is also afraid that he will be caught.
1: போய் சொல்றவனுக்கு அந்த பயம் இருந்துட்டே இருக்கும்.
0: Even people who lie will also this have this fear.
1: தப்பு செய்யற எல்லாருடைய முகத்திலே ஒரு பயம் இருக்கும்.
0: Everyone who commit a mistake will find a fear in their face.
1: இதை வைத்தா போலீசார் ரொம்ப ஈஸியா பிடிச்சிடுறாங்க.
0: And by using this the police can easily catch them.
1: உள்ள இருக்கிற பயம் வெளியே தெரிஞ்சிரும்.
0: The fear that is in will be revealed out.
1: பல வருஷங்களுக்கு முன்னால
0: many years ago
1: ஒரு முறை நாங்க பஸ்ல போயிட்டு இருந்தோம் காலேஜுக்கு. நான் பஸ்ல போயிட்டு இருந்தேன்.
0: I was going to college in a bus.
1: அப்போ பயங்கரம் கூட்டமா பஸ் ஆவடியில இருந்து கிளம்புது நுங்கம்பாக்கத்துக்கு.
0: This bus started from Avadi to Nungambakkam which is very crowded.
1: உள்ள நிற்க கூட இடம் கிடையாது.
0: They don't have place even to stand inside.
1: நான் காலையில ஆவடியில இருந்து பஸ் கிளம்புறதுனால நான் சீட்ல உட்கார்ந்திருக்கேன் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்திருக்கேன்.
0: Since this bus starts from Avadi I used to sit in seat there.
1: அப்போ ஒரு 51 பக்கம் போகும்போது ஒரு பெண் வந்து அலறுகிறாள் உள்ள இருந்து பஸ்ல இருந்து.
0: So when it was almost nearing Ambattur a girl from the bus she was crying out.
1: அந்த அம்மா சொல்றாங்க என் நகையை காணுங்க நகையை காணோம்னு அழுகுறாங்க.
0: So she was crying that my jewel is missing.
1: என் நகையை காணோம்
0: my jewel is missing.
1: அப்போ அந்த சுத்திரங்க எங்க நகை காணாத என்ன இல்ல இங்க தான இருக்கோம் எங்க காணாம போறோம்.
0: And people around are asking we are all standing here how can your jewel be missing.
1: வீட்லயே விட்டு வந்திருப்ப.
0: You would have lost at home.
1: அந்த அம்மா சொல்றது இல்ல இல்லங்க இப்போதான் இருந்துச்சு காணோம்
0: அப்படி. She said I had it now but it is missing now.
1: அப்ப அவ்ளோ crowded busல யாரும் இறங்கல வண்டி போயிட்டே இருக்கு.
0: So the bus is still on board and no one has got down and the bus is moving as such.
1: அப்போ இந்த அந்த கண்டக்டர் என்ன பண்ணாருனா அப்படியே முன்னாலே வந்து அந்த பெண்ணை விசாரிச்சுட்டு டிரைவரை பார்த்து சொன்னாரு இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு நீ நேரா போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போயிடுனாரு.
0: The driver came forward and the conductor came forward and he inquired her and he said to driver take the bus to police station.
1: அப்போ அந்த அம்பத்தூர் ரோட்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாத்தீங்களா மெயின் ரோட்லயே அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும் நேரா பஸ் அங்க கொண்டு போய் நிறுத்திட்டாங்க.
0: So in Ambattur main road we have a police station the bus went and stopped there.
1: யாரும் வண்டிய விட்டு இறங்க கூடாதுன்னு
0: சொல்லிட்டாங்க. They said no one should get down from the bus.
1: அப்போ வண்டியை ஃபுல்லா நிறுத்திட்டு அந்த கண்டக்டர் நேரா உள்ள போனாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு.
0: The conductor stopped the bus and he went straight to the police station.
1: சொல்லி ஒரு போலீசார கூட்டி வந்தாரு.
0: And he brought a policeman.
1: அவர் நேரா உள்ள வந்தாரு.
0: He came directly in.
1: அந்த படியில அப்படியே ஏறினாரு.
0: He got into the steps.
1: சுத்தி சுத்தி பார்த்தார் பாருங்க.
0: He just looked around.
1: ஒருத்தன் பார்த்துட்டு இங்க வாடா அப்படினு
0: கூப்பிட்டாரு. He called a particular person and asked him to come.
1: வாங்க வா.
0: You come here.
1: அப்படி கீழ பஸ் விட்டு இறக்குனாரு.
0: And he got him from the
1: bus. பைய தரடானாரு. பைய தர.
0: Open your bag.
1: தரந்தாங்க ஜுவல்ஸ் அங்க இருக்குது.
0: When he opened the bag he could find the jewel.
1: எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம்.
0: Everyone was surprised.
1: என்னங்க கூப்டாரு தரக்கு சொன்னது இருக்குங்க.
0: He just called the person he asked to open and we can find the jewel.
1: அவருக்கு எக்ஸ்ரே மிஷன் எல்லாம் கிடையாது அவருக்கு.
0: He did not have any x-ray machine.
1: பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டார் யார் திருடன்னு.
0: Once he saw he easily identified.
1: ஏன்?
0: Why?
1: எவ்வளவு தான் கை தேர்ந்த திருடன் ஆனாலும் முகத்துல எழுதி ஒட்டி இருக்கு அவனுக்கு இவன்தான் திருடன்.
0: No matter how smart the thief he is easily evident from his face.
1: டிக்கெட் கலெக்டர்ஸ் ட்ரெயின்ல செக்கிங் வரது பாத்திருக்கீங்களா?
0: Have you seen ticket collectors coming for checking in train?
1: எல்லாரும் வந்து டிக்கெட் கேட்க மாட்டாங்க.
0: They will not ask ticket from everyone.
1: கரெக்ட்டா ஒரு ஆளுட போங்க டிக்கெட் கொடுங்க.
0: They will come to a particular person and ask for the ticket.
1: நீங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருந்து வெளிய போயிட்டு இருக்கும்போது இந்த டிக்கெட் செக்கிங் இன்ஸ்பெக்டர் வந்து நின்னுட்டே இருப்பாரு.
0: When you're exiting from central station you can find ticket checking inspectors.
1: நூற்றுக்கணக்கான பேர் அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்க.
0: There will be hundreds of people moving around.
1: யாரையும் வந்து டிக்கெட் கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க.
0: He will never ask for ticket from anyone.
1: திடீர்னு ஒருத்தர் நிறுத்தி டிக்கெட் எங்க பாப்பா டிக்கெட் கொடு அப்படினு.
0: Suddenly he will stop up some person and ask for ticket.
1: அவரோட டிக்கெட் இருக்காது.
0: And he will not have a ticket.
1: எப்படி இவங்க கண்டுபிடிச்சாங்க?
0: How he did he identify?
1: ஏனா இந்த தப்பு செய்யறவன் தவறான பாதையில் இருக்கிறவனுக்கு இந்த பயத்திலிருந்து விடுதலை வரவே வராது.
0: It's because a person who is in the way of sin who commits a mistake he will not be delivered from fear.
1: இப்ப ஒரு மனுஷன் தப்பு செய்யாம அவனை தடுக்கிறதுக்கு கடைசி தடைக்கல் என்னன்னு கேட்டா பின்விளைவுகளை குறித்து என்ன நடக்குமோன்னு ஒரு பயம் அவனுக்கு இருக்கும்.
0: The last barrier which hinders a person from sinning is the fear of consequences.
1: அவள் சொல்லுகிறாள் பாருங்க இதாவது பின்விளைவு வந்துடும் ஆபத்து வந்துடும் பயப்பட வேணாம் ஏன்னா புருஷன் வீட்டுல இல்ல கவலைப்படாதீங்க.
0: She says don't be afraid that you will face some consequences but nothing will happen because my husband is not at home.
1: ஏன்னா அவர் இனி உடனே வர மாட்டார் ரொம்ப நாள் கழிச்சு தான் வருவார்.
0: Because he will not return immediately he has gone for a long journey he will return after
1: some. எந்த ஆபத்தும் வராது.
0: He will not have any problem.
1: ஒரு மனுஷன் சந்திக்கிற மிகப்பெரிய பொய் என்ன தெரியுமா நீ செய்யற தப்புக்கு ஒரு பின்விளைவு வராது சொல்றாங்க பாருங்க. அதே போல ஒரு பொய் வேற ஒன்றுமே கிடையாது.
0: There is no greater lie than saying that you will not find any consequences for the mistake that you will do than this.
1: என்றைக்கு வந்து ஒரு பாவத்தை வந்து ஒருத்தன் காட்டி இந்த பாவத்துக்கு பின்விளைவே வராது, இந்த பாவம் வந்து பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க பாருங்க, தாலதறிக்கு அங்க இருந்து ஓடிரணும்.
0: So when a person says you will not have any consequences for this sin is safe, it means that you have to run away from it. இதுக்கு
1: எல்லா பாவத்தையும் எப்படி காமிச்சறாங்கனா இதெல்லாம் பாதுகாப்பானது, ஒண்ணுமே பண்ணாது.
0: And today they show all sin as safe and it will not affect anyone.
1: அதெல்லாம் இன்பமானது.
0: It is always pleasure.
1: இதுல வந்து எந்த ஒரு ஆபத்தும் வராதுங்க.
0: There is no danger in this.
1: இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரவே வராது.
0: You will not find any problem in this.
1: எடுத்து நீங்க யூஸ் பண்ணுங்க, அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது.
0: You can take it and use it, there is no problem.
1: அதெல்லாம் போங்க, ஒண்ணுமே ஆகாது.
0: You can go there is no problem.
1: இப்போ என்ன பண்ணிட்டோம்னா மாடர்ன் சயின்ஸ்ல எல்லாத்தையுமே பாதுகாப்பாக்கிட்டோம்.
0: And the modern science we have made everything safe.
1: எந்த ஆபத்தும் நடக்காது உங்களுக்கு.
0: There will not be any
1: எந்த பிரச்சனையுமே வராது.
0: There will not be any problem to you.
1: அழகா ஒரு கன்வீனியன்டான பொய்யே சொல்றாங்க.
0: They give a convenient lie.
1: இன்னைக்கு கூட ஒழுக்க ரீதியாக பிள்ளைகள் வந்து தொடர்ந்து நிற்க முடியாதபடி அவர்களை வந்து வலுவ பண்றது இந்த பொய் தான்.
0: And today even these lies are the things that makes our children to not stand firm in their moral life.
1: சமீபத்தில் ஒரு இந்தியாவில் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை வந்து ஒரு கட்டுரை வந்து எழுதியிருந்தாங்க.
0: Recently a popular magazine in India wrote an article.
1: அதுல வந்து அவங்க முக்கியமா அவங்க கையாண்ட ஒரு டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்றைக்குள்ள தலைமுறையினர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில ஒழுக்க நெறிகளை விட்டு வெளியே வர்றதை பத்தி எழுதியிருந்தாங்க.
0: So the most important topic they handled in that was about the moral standards that today's generation who forsake that.
1: இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் வந்து திருமணத்துக்கு முன்பாக தகாத உறவுகளில் ஈடுபடுறத வந்து தவறாக அவங்க நினைக்காம அதை தைரியமா ஈடுபடுறாங்கன்னு சொல்லி அதில் எழுதுறாங்க.
0: And they have also written that today many unmarried young people they involve in illegal affair even before marriage.
1: அவர்கள் வந்து எல்லை தாண்டி போறாங்க அதுல.
0: They cross beyond the boundaries.
1: அப்போ அவங்ககிட்ட போய் கேட்டாங்களாம், எப்படி நீங்க இதெல்லாம் நீங்க செய்றீங்க, இவ்வளவு தவறுகளை வந்து நீங்க அப்படி துணிச்சலா செய்றீங்களே, இதை பத்தி உங்களுக்கு ஏன் இப்படி செய்றீங்க, உங்களுக்கு வந்து பயம்லாம் இல்லையா?
0: So they have been asked that why do you do all kinds of these sins, don't you have any fear or not afraid about this?
1: அப்ப அந்த பிள்ளைகள் பெரும்பாலும் சொன்ன பதில் என்ன தெரியுமா?
0: You know what was the reply given by those children?
1: இது வந்து ஒரு பாதிப்பு நம்மளுக்கு கொடுக்காது.
0: This will not affect us at all.
1: இது வந்து வெறும் physical relationship தான். இது வந்து physically நம்ம செய்ற ஒரு செய்கை தான்.
0: So this is just a physical relationship or an activity that we do physically.
1: மனசு தாங்க கெட்டு போக கூடாது.
0: While your heart should not be defiled.
1: மனசு தான் நம்மள பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்கணுமே தவிர శరీర பிரகாரமாக நம்ம வந்து இதெல்லாம் ட்ரை பண்றது தப்பே இல்ல.
0: Our heart should marry a person whom we like, but physically it is not wrong to do with any person.
1: இது வந்து இன்னொரு physical activity.
0: It is just another physical activity.
1: அப்போ அது படி ஆச்சரியமா இருந்தது.
0: It was really surprising.
1: எந்த அளவுக்கு அந்த பொய் வந்து பிள்ளைகளை வந்து அவங்களை வந்து தைரியம் கொள்ள பண்ணிருக்கு பாருங்க.
0: See how far this lie has given a confidence in children.
1: இது ஒண்ணுமே கிடையாது.
0: This is nothing.
1: இதெல்லாம் ரொம்ப சேஃப். இதெல்லாம் நம்ம ஜாக்கிரதையா இருக்கறோம்.
0: This is very safe. We are very careful about it.
1: இப்போனா நமக்கு ஒண்ணுமே புரியவே நம்ம அடையாளமே தெரியாத மாதிரி பண்ணிரலாம்.
0: And we can do anything that cannot be evident outside.
1: இதை போல இந்த பெண் சொல்லுகிற பொய்யை இந்த வாலிபன் நம்புகிறான்.
0: So this young man believes the lies that this immoral woman speaks.
1: பொய்யை நம்புகிறான்.
0: He believes it.
1: இந்த பொய்யை நம்பின பிறகு அவன் வாழ்க்கை ரொம்ப பரிதாபம்.
0: After he believes that true lies, his life is very pitiful.
1: மூன்று மிருகங்களைப் போல அல்லது பிராணிகளைப் போல அவனுடைய நிலை பரிதாபமாய் மாறுகிறது.
0: His life becomes very pitiful like three animals.
1: அவருடைய பொய்யை கேட்டு அவருடைய வீட்டை தேடி போறான் பாருங்க.
0: So when he listen to and when he believes the lies of that woman and goes behind her.
1: அவன் நிலைமை என்ன தெரியுமா?
0: You know what is his state?
1: நீங்கள் 22 அதிகாரம் படிப்பீர்களானால்,
0: if you read verse 22,
1: உடனே அவன் அவள் பின்னே சென்றான். 7:22
0: Proverbs 7:22 Immediately he went after her.
1: ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போல அவன் போனான்.
0: As an ox goes to the slaughter.
1: ஒரு மாடு அடிக்கப்படும்படி போகிறது போல.
0: As an ox goes to the slaughter.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory to the holy name of God.
1: அப்போ முதலாவது வந்து அவன் நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாட்டை போல மாறுகிறான்.
0: First his life become like a life of an ox.
1: இந்த மாடு பாத்தீங்கன்னா ரொம்ப வலிமை உள்ளதுதான்.
0: This ox is very powerful.
1: ஆனா இந்த மாட்டுக்கு என்ன இருக்காதுன்னா, அதுக்கு வந்து இந்த சொரணை இருக்காது.
0: But it will not have that sensitivity.
1: பல முறை அடிபட்டு அடிபட்டு அதற்கு முன்பாக இருக்கிற ஆபத்தை பற்றி அது யோசிக்கவே யோசிக்காது.
0: Having beaten many times, it is not aware of the danger that is ahead of it.
1: அதற்கு இவ்வளவு பெரிய உடம்பு இருந்தாலும் அதன் அறிவு வந்து ரொம்ப குறைவு.
0: Though it has a huge stature, its brain is very little.
1: அது ஆபத்தை நோக்கி கூட பயப்படாம முன்னால போகும்.
0: It is not afraid of the danger but just go ahead.
1: நீங்க ரோட்ல மாடு கிராஸ் பண்றது பாத்துக்கிங்களா?
0: Have you seen cows crossing the road?
1: கொஞ்சமாவது பயம் இருக்கிறத பாத்துக்கிங்களா?
0: Have you seen them any fearing?
1: எவ்வளவு பெரிய லாரிய பார்த்தால் அது பாட்டு கடந்து போகும்.
0: No matter how big lorry is coming, they will not be bothered at all. அதுளுடைய
1: உடம்பினுடைய சைஸ பார்த்து அதுக்கு ஒரு தைரியம் இருக்கும்.
0: And when they look at their stature or the size of their body, they have a confidence.
1: நம்மள யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது.
0: No one can touch us.
1: நம்மள யாரும் கவிழ்த்த முடியாது.
0: No one can drown us.
1: இத போல மாடு அடிக்கப்படுகிறது போல இவன் அடிக்கப்படுகிறது.
0: So he will also be used like an ox going to the slaughter.
1: இந்த மாடு என்ன செய்யும்னா எதையுமே யோசித்து செய்யாது.
0: So this ox will not think anything and do.
1: ஒரு காரியத்தை பலமுறை சிந்தித்து செய்யாது.
0: It will never ponder or think about a thing.
1: அது உடனே செய்யும்.
0: It does immediately.
1: போயிட்டே இருக்கும், திடீர்னு கிராஸ் பண்ண கிராஸ் பண்ணும்.
0: It will just move on, suddenly it will cross the road.
1: அதே போல தான் அந்த வாலிபன்.
0: This young man is also same sort.
1: எந்த ஒரு நேரத்தையும் கொடுக்காம பார்த்த உடனே எழுந்து போகிறான்.
0: He will never give time but immediately he moves behind her.
1: இரண்டாவது இவனுடைய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த மாடை பற்றி எழுதிட்டு இருக்கிற அதே வேளையில் வந்து அவர் ரெண்டாவது பகுதியில் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலன்னு போட்டிருக்கு.
0: In the same verse you can see the second part. Or as a fool to the correction of the stocks.
1: எது வரைக்கும் அப்படினு கேட்டா நீங்கள் வந்து 23 ஆம் வசனத்துல கடைசி பக்கம் கடைசி வார்த்தை வந்து அம்பு அவன் ஈரலை பிளந்ததுன்னு போட்டிருக்கு.
0: Till an arrow struck his liver.
1: இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா ஒரு மானுக்கு அடையாளமா இருக்கு.
0: It signifies a deer.
1: இந்த மான் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப வேகமானதுதான்.
0: A deer is very swift.
1: ஆனா இந்த மான் வந்து ஒரு வேடனுடைய அளவுக்கு பக்கத்துல, அதாவது அது நெருங்கிற பக்கத்துல வரும்போது அவன் அடிக்கும் போது அது கரெக்டா ஈரலை பிடிச்சிரும்.
0: But when this deer comes near to a hunter and when he strikes through the arrow, it can easily stuck into his liver.
1: பாருங்க, தூரமா இருக்கிற வரைக்கும் அவன் தொட முடியாது அது.
0: Until it is far away, he cannot touch it.
1: ஆனால் அவன் வேகத்துல பக்கத்துல வரும்போது அடிக்கும் போது அது விழுந்துரும்.
0: But when he comes, when that deer comes swiftly near him, he can easily strike it.
1: அது ஒரு ஆபத்து இல்லாத ஒரு பகுதியின் ஒன்று இருக்கு. அந்த ஆபத்து இல்லாத பகுதியை கடந்துருச்சுனா அதுக்கு ஆபத்து காத்திருக்கு.
0: So if it goes beyond that safe zone, there is a danger for it.
1: பாருங்க, ஒரு பரஸ்திரியோடு சில வேளையில அறியாமல் பேசிவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்ம லைஃப்ல வந்துடலாம்.
0: Sometimes we may encounter situations where we speak with an immoral woman unaware.
1: நமக்கு தெரியாது இவங்க வந்து ஒழுக்கம் இல்லாதவங்கன்னு அறியாமலே பேசிடலாம்.
0: We may not be aware that they are immoral and we speak with them.
1: ஆனா ஒரு ஞானம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால் அவன் கண்டுபிடிச்சிடறான், இவள் வந்து நாம் நினைக்கிறது போல ஒழுக்கம் உள்ளவள் அல்லன்னு கண்டுபிடிச்சிடறான்.
0: But a person when he has a wisdom, he will find out she is not moral like as I think.
1: ஆனா கண்டுபிடிச்ச பிறகு அவன் பேச்சோட நிறுத்திட்டு எடுத்து ஓடிட்டான்னா பிரச்சனை கிடையாது.
0: So once he finds and identifies that she is immoral, if he stops his conversation and leaves the place, there is no problem.
1: இந்த பேச்சை தொடர்ந்து வீட்டுக்கு போறான் பாருங்க, அங்கதான் அவனுக்கு இருக்க அடி.
0: But if he continues to go to our house, then there he is being striked.
1: பேசுற வரைக்கும் கூட ஆபத்து குறைவுதான்.
0: Until he converses, there is the danger is very little.
1: ஆனா தன்னுடைய பாதுகாப்பான எல்லையை விட்டுட்டு அவன் வந்து அந்த எல்லைக்குள்ள அவள் வீட்டுக்குள்ள போயிட்டான், அம்பு ஈரலை பிளந்துரும்.
0: But when he crosses his safe zone and enters her house, then a arrow will stuck.
1: அவளுடைய அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பு வளையத்தை அவன் விட்டு போறான்.
0: He is just crossing the safe zone.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
0: Glory be to the name of the Lord.
1: இவ்வளவு நேரம் இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குது, இப்போ he has come under the influence of the woman. இவ்வளவு நேரம் வந்து வெறும் பேச்சு வெறும் உரையாடல் தான், இப்போமோ உறவுக்குள்ள போயிட்டான்.
0: So far he just got information from the woman, but now he is being influenced by the woman.
1: மூன்றாவது நிலை என்னன்னு கேட்டி அந்த வசனத்துல படிக்கும் போது 23 வசனம், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அது அதை அதில் விழ தீவிரிக்கும் போது.
0: Verse 23 says, as a bird hastens to the snare, he did not know it would cost his life.
1: இந்த குருவியினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா?
0: Now what is the problem of a bird?
1: குருவி வந்து ரொம்ப பசி உள்ள ஒரு மிருகம்.
0: A bird is very hungry bird.
1: அது பறக்கறதும் அலையறதும் திரியறதும் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஆகாரத்துக்காக தான்.
0: It just moves around, flies around just for his food.
1: எங்கயா சாப்பாடு கிடைக்காதா?
0: Can we not find food somewhere.
1: சும்மா பறந்து வர்றது இல்ல அது.
0: It's not that just it flies around.
1: அந்த கழுகெல்லாம் அவ்வளோ உயரத்துல பறக்கு பாருங்க.
0: Eagle flies at a higher altitude.
1: எதுக்கு அவ்வளோ உயரத்துல பறக்குதுன்னா அவ்வளோ உயரத்துல இருந்து எங்க வந்து நமக்கு ஆகாரம் கிடைக்கும் அது அப்படியே அங்க இருந்து அப்படியே வேவு பார்த்துட்டே இருக்கும்.
0: So it can easily see from there where it can find a food for it.
1: ஒரு காகம் அங்க எங்க பறக்குது பாருங்க எதுக்குன்னா எங்க ஆகாரம் கிடைக்கும்.
0: A crow is flying here and there just to find its food.
1: ஒண்ணு ஆகாரத்தை தேடும் அல்லது தன்னுடைய கூட்டை தேடுறதுக்கு அலையும்.
0: Either it seeks its food or seeks its nest.
1: நேற்றுக்கு நான் நேற்றுக்கு முந்தின நாள் நினைக்கிறேன் நம்முடைய புதிய ஆலயம் கட்டுற இடத்துக்கு நான் போயிருந்தேன்.
0: Day before yesterday I happened to go to our new church premises.
1: அப்போ இந்த கம்பி கட்டுறதுக்கு ஒரு இந்த இரும்பு கம்பிகளை கட்டுறதுக்கு ஒரு ஒரு பைண்டிங் வயர் ஒன்னு வச்சிருப்பாங்க கம்பியை வச்சு முறுக்குவாங்க.
0: So they will have this binding wire to connect this bars.
1: அப்போ ஏற்கனவே பைண்ட் படுத்தின நிறைய பைண்டிங் வயர் அங்கங்க கடந்துச்சு.
0: So they had many binding wires which were already used here and there.
1: அப்படியே துரு பிடிச்சு கடந்துச்சு.
0: They were totally rusted.
1: அப்போ நான் ப்ராஜெக்ட் மேனேஜர்ட்ட சொன்னேன் என்ன சார் இது அங்கங்க அப்படியே அங்கங்க கொஞ்சம் ஒண்ணா ஒண்ணா கம்பி கிடக்கு நீங்க அதை எடுக்க சொல்லுங்க க்ளீன் பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன்.
0: I told the project manager see you can find all this binding wires here and there why don't you ask them to clean it.
1: அவர் சொன்னாரு சார் நாளைக்குள்ள அது க்ளீன் ஆயிடும் சார் அப்படினாரு.
0: He said by tomorrow it will be clean.
1: பண்ணிடுவீங்களா கேட்ட
0: I said I will do it.
1: அவர் சிரிச்சிட்டே சொன்னாரு.
0: He smiled and said
1: நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இல்ல சார்.
0: We need not clean it sir.
1: அது காக்கா வரும் சார் அப்படினாரு.
0: Crows will come to clean it.
1: என்னவா?
0: What is it?
1: இந்த பைண்டிங் வயர் எடுக்கிறது காகங்கள் வந்துருமா?
0: Crows will come to take this binding wire.
1: அது எப்படான்னு காத்துக்கிட்டே இருக்குமா? வந்து எடுத்துட்டு நேரா கூட்டி எடுத்து போயிரும்.
0: It will be waiting to for this binding wire it will take it to nest.
1: எனக்கு அது ரொம்ப புதுசா இருந்து கேக்குறதுக்கு.
0: It was really new to me.
1: அப்ப இந்த பறவைகள் வந்து தீவிரமா பறக்கிறதுக்குனா ஒன்னு ஆகாரத்துக்கு அல்லது இந்த மாதிரி கூட்ட கட்டிறது.
0: So these birds flies only either for food or for building their
1: அது
0: nest.
1: அது ஆகாரத்தை பாத்துருச்சுனா அதுல இருக்க ஆபத்து அது பார்க்காது.
0: So once it looks at its food it will not see the danger that is present.
1: எப்படியாவது அது அடைஞ்சிரணும்.
0: Somehow we should reach it.
1: இந்த வாலிபன் அப்படிதான் போறானா?
0: This young man is off the same side.
1: ஐயோ அந்த குருவி வந்து அந்த ஆகாரத்தை பார்த்தவன ஐயோ இதுதான் நமக்கு வாழ்வு நினைக்கி கவாய வைக்குது.
0: So this bird when it looks at its food it will say that this is its life and it just keep on going.
1: அதுக்கு தெரியாது அதுக்கு பின்னால ஒரு கண்ணி இருக்கு.
0: It never know there's a snare behind it.
1: நிறைய வேளையில இந்த பொய்கள் வந்து இந்த மூன்று விதமா நம்மளை கொண்டு போயிடும்.
0: So many times these lies will take us in three three ways.
1: பொய் வந்து சிந்திக்காமலே உடனே செயல்படுறதுக்கு ஒரு மாட்டை போல நம்மளை இழுத்துட்டு போயிடும்.
0: So these lies will take us like an ox which will not give time for us to even think about it.
1: இந்த பொய்கள் வந்து நம்மளுடைய எல்லைகளை விட்டுட்டு அவருடைய வாசலுக்கு போய் செல்கிற ஒரு துணிச்சல் நமக்கு கொடுக்கும்.
0: These lies will give us a dareness to cross our boundaries and go to our house.
1: இந்த பொய்கள் வந்து ஆகாரத்தை மாத்திரம் பார்த்து இன்பத்தை மாத்திரம் பார்த்துட்டு அதுல எந்த ஆபத்து இல்லைன்னு சொல்லி நம்மளை தீவிரப்படுத்தும்.
0: And these lies will make us to look at the food alone and to pleasure alone and just make us to go rapidly to it.
1: இதுல விழாதபடி நாம் எச்சரிப்பா இருக்கதா ஞானி சொல்றாரு நீ ஞானத்தை சேர்த்துக்கப்பா அறிவை சேர்த்துக்கோ தெளிந்த மனதை சேர்த்துக்கோ நல்ல ஆலோசனை நீ விட்டுறாத.
0: That's why the preacher says you should have wisdom knowledge discretion and understanding that you be cautious not to fall into this.
1: இந்த பொய்கள் எத்தனையோ பேரை அவள் விழ தள்ளிட்டா.
0: So she has already pushed many people into this lies.
1: உன் வாழ்க்கையை மீட்டுக்கொள்ள முடியாதபடி நீ போய் ஆபத்துல சிக்கிறாத.
0: And don't get yourself caught in this danger that you may not redeem your life.
1: பாருங்க அதனால தான் 26 வசனத்துல போட்டுருக்கு பாருங்க 7:26
0: and 7:26 says
1: அவள் அநேகரை காயப்படுத்தி விழ பண்ணினாள்.
0: For she has cast down many wounded.
1: பலவான்கள் அநேகரை கொலை செய்தாள்.
0: And all who were slain by her were strong men.
1: அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும்.
0: Her house is the way to hell descending to the chambers of death.
1: ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லப்பா.
0: It's not one or two.
1: உன்ன போல பெரிய பெரிய பலசாலிகள்லாம் அதுல மாட்டிருக்காங்க.
0: And there were many strong people like you were caught in that.
1: அநேகர் காயப்பட்டிருக்காங்க.
0: And many were wounded.
1: ஆகவே நீ எச்சரிப்பாயிரு.
0: Therefore you be careful.
1: நீ எச்சரிப்பாயிரு.
0: You be careful.
1: அன்பானவர்களே.
0: My dear ones.
1: இந்த காலவெளி ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக.
0: May the Holy Spirit speak with us this morning.
1: பிசாசானவன் நம்மிடத்தில் சத்தியத்தோடு வரமாட்டான் அவன் பொய்யை கொண்டு வருவான்.
0: The devil will not come with truth but it always brings lies.
1: அந்த பொய்யை தீவிரமாய் நடப்பிக்க நம்மை தூண்டுவான்.
0: So he will also stir up that we may do it rapidly.
1: அந்த பொய்யை வந்து நம்முடைய எல்லைகளை தாண்டி நாம போகிறதுக்கு தூண்டுவான்.
0: He will also stir up that we may cross our safe zone.
1: ஒரு ஆகாரத்தை காட்டி நம்மளை கவருவான்.
0: And he will also attract by showing a food.
1: அவன் சொல்லுகிற பொய்கள் நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப வந்து இன்பமாக மாற்றது போல இருக்கும்.
0: His lies may appeal as if they are making a life a sweet.
1: நீ நினைப்பது போல நான் கெட்டவள் இல்ல, நான் ரொம்ப நல்லவள்.
0: She says I am not a bad person as you think, I am a good person.
1: நான் பக்தி உள்ளவள்.
0: I am very religious.
1: என்ன காண்பிக்கும்?
0: It will show so.
1: இரண்டாவது.
0: Second.
1: இதுல எந்த ஆபத்தும் கிடையாது.
0: There is nothing.
1: ரொம்ப இன்பம் நிறைந்தது.
0: This is going to be fun. There is no harm in this.
1: மூன்றாவது.
0: Third.
1: எந்த தீங்கும் நடக்காது.
0: Nothing bad will happen.
1: எல்லாம் பாதுகாப்பா arrange பண்ணியிருக்கோம்.
0: I have arranged everything to be safe.
1: இந்த பாவத்திற்கு எந்த பின்விளைவும் வராது.
0: There is no consequence for the sin.
1: இந்த பொய்களுக்கு கர்த்தர் விலகும்படி ஞானத்தை தருவாராக.
0: May the Lord give us wisdom that we may be away from this life.
1: என்ன அலங்காரமாக இருந்தாலும் பாவம் பாவமே.
0: No matter however it is decorated, a sin is always a sin.
1: எந்த அளவுல நமக்கு ஆபத்தில்லை ஆபத்தில்லை பின்விளைவில்லை என்று நமக்கு வாக்கு வந்தாலும் பாவம் பாவமே, அதற்கு ஒரு சம்பளம் வரப்போது.
0: No matter how much they say there is no problem, there is no danger in this, but the sin is sin and there's a wages for sin.
1: எத்தனை பக்தியின் வேஷம் பூசப்பட்டாலும் உள்ள இருக்கிற பாவம் பாவமே.
0: No matter how much ever they appear to be religious, the sin is always present inside.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: இந்த வெளித்தோற்ற அலங்காரங்களை தாண்டி நிஜத்தை காண்கிற ஒரு கண்ணை எனக்கு தாரும்.
0: Lord, give me the eyes inside that I may see the reality beyond this decorated.
1: பிசாசுடைய பொய்க்கும் வஞ்சனைக்கும் விழுந்து விடாதபடி எச்சரிப்பார்க்க கிருபை தா.
0: Lord, give me grace to be cautious that I may not fall for the deceit and the enticement of Satan.
1: கண்களை மூடுவோமா?
0: Shall we close our eyes?
1: அன்பின் ஆண்டவரே,
0: a loving God,
1: இந்த காலவெளியில் எங்களை உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துங்கள்.
0: Lord, this morning we commit ourselves into your hands.
1: எங்களுக்கு உம்முடைய பாதுகாப்பு அவசியம்.
0: Lord, we need your protection. Lord,
1: உம்முடைய ஞானம் அவசியம்.
0: We need your wisdom.
1: உம்முடைய ஞானத்தை எங்களை சுற்றி ஒரு அரணை போல வைத்துக் கொள்ளும்.
0: Lord, keep your wisdom as a Lord protection around us.
1: பிசாசானவன் எங்களை விழத்தள்ளும்படி ஏராளமான பொய்களை அவன் அவிழ்த்து விடுகிறான்.
0: Lord, the Satan is bringing out many lies that he may make us fall into it.
1: சில வேளையிலே ஆவிக்குரிய ஒரு தோற்றத்தையே ஒரு மாய்மாலமாக மாற்றி அதை கொண்டு எங்களை எப்படியாவது கவர்ந்திழக்க இழுக்க வேண்டும் என்று அவன் இறங்கி வருகிறான்.
0: Lord, sometimes he disguises himself as a Lord spiritual thing and tries to entice it through this. Lord,
1: ஆண்டவரே,
0: Lord,
1: சில வேளையிலே எங்கள் வாழ்க்கையிலே இந்த காரியத்தில் எந்த ஒரு தீங்கும் இல்லை, இது வந்து ரொம்ப இன்பமா இருக்க போகிறது, இன்பங்களை காட்டி எங்களை கவரலாம்.
0: Lord, sometimes he may attract us by showing the sweet and pleasant things of that sin and try to attract us. Lord,
1: ஆண்டவரே,
0: Lord,
1: சில வேளையிலே அவனுடைய பொய்கள் எந்த தீங்கு நடக்காது எந்த பின்விளையும் வராது என்று தைரியத்தை கொடுக்கிறான்.
0: Sometimes his lies may give our boldness that nothing bad will happen, there will not be any consequences.
1: ஆனால் புத்தி இல்லாத காளையை போல.
0: But let me not like a fool ox.
1: ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு தீவிரிக்கிற ஒரு ஒரு குருவியை போல.
0: Lord, let us not be like a Lord foolish dear Lord.
1: ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் எங்கள் எல்லைகளை தாண்டி நெருங்கி போகிற ஒரு மானை போல இருந்து விடாதபடி எங்களுக்கு எச்சரிப்பை தார்.
0: Lord, give us the caution and the wisdom that we may not be like deer who cross the boundaries. Lord,
1: ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுத்து.
0: Lord, let your name be magnified in our lives.
1: எங்களை பாதுகாத்துக் கொள்ளு.
0: Lord, protect us.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus' name we pray.
1: Amen. Amen. Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம்.
2: உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். 2 தீமோத்தேயு 1:14. இங்கிலாந்தின் பிரபல கவிஞர் ஜான் மில்டன் என்பவர் 1667 சாமியல் சிம்மன்ஸ் என்ற புத்தக வெளியீட்டாளருடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார். அதன்படி தான் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்தின் பதிப்புரிமையை சாமியல் சிம்மன்ஸுக்கு வெறும் 5 பவுண்ட் பணத்துக்கு விற்றார். மேலும் 1500 பிரதிகள் கொண்ட அடுத்தடுத்த 3 பதிப்புகளுக்கு 5 பவுண்ட் கொடுக்க வேண்டும் என்றும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதன்படி கவிஞர் ஜான் மில்டன் தான் எழுதிய மிக புகழ்பெற்ற பாரடைஸ் லாஸ்ட் என்ற காப்பியத்திற்காக 1668 5 பவுண்டும் மீண்டும் 1669 முதல் மறுபதிப்பிற்கு 5 பவுண்டும் ஆக மொத்தம் 10 பவுண்ட் மட்டுமே பெற்றார். பின்பு அவர் மரித்து போனார். அவர் மரித்த பின்பு ஜான் மில்டனின் மனைவி எலிசபெத் எஞ்சியிருக்கும் அத்தனை பதிப்புரிமைகளையும் வெறும் 8 பவுண்டுகளுக்கு கொடுத்து விட்டார். சாமியல் சிமன்ஸ் வெறும் 8 பவுண்டை கொடுத்துவிட்டு மிக அதிக அளவில் விற்பனையாகும் புத்தகத்தின் நிரந்தர பதிப்புரிமையை பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நம்மிடம் இருக்கும் விலையேற பெற்றவைகளுக்கான மதிப்பு நமக்கு தெரியாததால் அவைகளை நாம் அற்பமாக மதித்து விடுகிறோம். ஆனால் அவை விலை கொடுத்து வாங்கப்பட முடியாதவை. ஆகவே அதை உதாசீனப்படுத்தி விடாமல் காத்துக்கொள்ள வேண்டும். யாக்கோபின் குமாரர்கள் ஏசாவும் யாக்கோவும் இரட்டை பிள்ளைகள். ஆனால் அதில் முதல் பிறந்தவர் ஏசா என்பதால் அவருக்கு சேஷ்ட புத்திரபாகம் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஏசாவுக்கோ சேஷ்ட புத்திரபாகத்தின் மதிப்பு பெரிதாக தெரியவில்லை. ஒருமுறை அவர் மிகவும் பசியாயிருந்தபோது தனக்கு சாப்பிட ஆகாரம் கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார். பசி எடுத்தால் யாரும் மறித்து போக மாட்டார்கள். ஆனால் ஏசாவோ, நான் சாக போகிறேன், எனக்கு என்னத்திற்கு சேஷ்ட புத்திரபாகம் என்று சொல்லி தன் தம்பியாகிய யாக்கோபிடம் தன் சேஷ்ட புத்திரபாகம் முழுவதையும் கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக தன் தம்பி காய்ச்சி கொண்டிருந்த பயற்றங்கூளை வாங்கி குடித்து பசியாற்றினார். பின்பு கண்ணீர் விட்டு கதறியும் அவரால் தான் உதாசீனப்படுத்தி இழந்தவைகளை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே தேவன் நமக்கு கொடுத்த ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது. நாம் பெற்ற இரட்சிப்பை வேதம் இவ்வளவு பெரிதான இரட்சிப்பு என்று கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே நமக்கு சம்பாதித்து கொடுத்த இரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. மிகவும் மலிவானதும் கீழ்த்தரமானதுமான உலக இன்பங்களுக்காக நாம் பெற்ற இரட்சிப்பை நாம் இழந்து போய்விடக் கூடாது. தேவன் நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவரை இழந்து போய்விடக் கூடாது. ஆதாமும் ஏவாளும் தேவன் விலக்கிய பழத்தை இச்சித்து தேவ உறவை இழந்து போனார்கள். ஆனால் நாமோ இந்த மண்ணுக்காக விலையேற பெற்ற மாணிக்கம் போன்ற தேவ உறவை விட்டுவிடாதிருப்போமாக. தேவன் நமக்கு கொடுத்த நற்பொருளாகிய இரட்சிப்பையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியத்தையும் நாம் விட்டு விலகாதிருப்போமாக.

ஆயிரம் நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இந்த உலகத்தோடு நான் வாழ்வதை பார்க்கிலும் எனக்காக உயிரை விட்ட என் உயிரான இயேசுவோடு வாழும் ஒரே நாள் போதும்.

கையை பிடித்தவர் நீர். நானே உம்மை விட்டு பிரிய வேண்டும் என்று நினைத்தாலும் நீர் என்னை பிரிவதில்லை. வாக்களித்தவர் நீர் சொன்னதை நான் மறந்தாலும் தேவனே நீர் மறப்பதில்லை.

கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம், நான் உயிர் வாழ்ந்தால் என் இயேசுக்காய் சாட்சியாய் வாழ விரும்புகிறேன். ஒருவேளை நான் மரித்தாலும் அவருக்காக சாட்சியாய் மரிக்க விரும்புகிறேன். நான் இருந்தாலும் உமக்காக தான் ஆண்டவரே.

0: அம்மா, என் முதல் அன்பு நீங்க தான். கடைசி வரைக்கும் என் முதல் அன்பு நீங்க தான்ப்பா. என் கைப்பிடித்து துணையாக வந்தீர். கடைசி வரைக்கும் என் கைப்பிடித்தே நீர் இருப்பீர் ராஜா. உம்மை இன்றும் என்றும் என்றென்றும் நேசிக்கிறேன்.
1: தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்கிற இந்த பாடலை கரங்களை தட்டி விடுதலையோடு சேர்ந்து

கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை வெட்கப்படுத்தாத தேவன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு

அல்ல சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடப்போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை புவினில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பழைய பாடல், மிக அருமையான பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா.

0: ஹாலலூயா.
1: எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனையின் நடுவிலே ஆவியானவர் அசைவாடுவார். தேவ சமூகத்திலே நம்மளை வெறுமையாக்கி ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்த வண்ணமாக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதுல ஒன்று யெகோவா யிரே என்கிற நாமமுடையவர். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டு அற்புதங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர்.

தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்முடைய குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவானவர் வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதே. அவர் நிறைவானவர்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் ஜெபத்திலே விழித்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அநேக காரியங்களுக்காய் நீங்கள் ஜெபித்திருப்பீர்கள், ஜெபித்து கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் சில ஜெபங்களுக்கு பதில் உடனடியாக கிடைத்திருக்கும், சிலவற்றுக்கு பதில் கிடைக்காமலோ அல்லது நீங்கள் எதிர்பார்த்த வேளையில் பதில் வராமலோ போயிருக்கலாம். உடனடியாக பதில் வந்த ஜெபத்தில் உற்சாகம் அடைந்திருப்பீர்கள். பதில் வராத ஜெபத்திற்கோ சோர்ந்து போய் ஜெபிப்பதை நிறுத்திவிட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் ஜெபத்திற்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தருகிறார். ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் வரையில், நன்மை நடக்கும் வரையில் மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்கும்படி கூறுகிறார். காரணம், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. நம்முடைய பலவீனத்தில் இருந்து விடுதலை ஆகும்படி இன்றைக்கு ஆவியானவர் ஒத்தாசை செய்து மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்க வைத்து ஜெயத்தை பெற்றுத்தரப் போகிறார். முதலாவதாக, இல்லை என்பவைகள் மாறப்போகிறது. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:18 நாம் வாசிக்கையில், அங்கே சமாரியாவிலே பனியும் மழையும் பெய்யாதிருந்தபடியினால் கொடிய பஞ்சம் நிலவியது. 3 வருடமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழையில்லாது இருந்தது. அப்பொழுது எலியா தரையிலே பணிந்து குனிந்து ஜெபம் பண்ணுகிறதையும், ஆகாபிடத்தில் இப்பொழுது பெருமழையின் இறைச்சல் கேட்கப் போகிறது என்றும் கூறுகிறான். தன் ஊழியக்காரனிடத்தில் சமுத்திரமுகமாய் போய்ப்பார், கையளவு மேகத்தை காண்பாய் என்கிறான். ஊழியக்காரன் பார்த்துவிட்டு இல்லை என்கிறான். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணுகிறான், இன்னும் எழுதரும் போய்ப்பார் தெரியும் என்று. யாக்கோபின் புஸ்தகம் 5:18 நாம் வாசிக்கையில், மறுபடியும் ஜெபம் பண்ணினான்.

காணப்படுகிறதே என்று சோர்வுற்று இருக்கிறவர்களே, நீங்கள் எந்த காரியத்திற்காக நீண்ட நாள் ஜெபித்து கொண்டிருந்தாலும் இதுவரையில் அவற்றுக்கு பதிலை இல்லை என்று நீங்கள் பெற்றிருந்தாலும் மறுபடியும் மறுபடியும் எலியா கையளவு மேகம் வரும் வரையில் ஜெபம் பண்ணினதை போன்று மேகத்தை பார்ப்பதற்கு விடாமல் ஏழு தரம் சோர்வில்லாமல் சென்றவனைப் போலவும் நீங்களும் விடாமல் சோர்வில்லாமல் மறுபடியும் மறுபடியும் ஜெபிக்கும்போது பெருமழையின் இறைச்சல் சத்தம் உங்கள் வீடுகளில் கேட்கப்படும். நீங்கள் ஜெபித்தவற்றிற்கு வானங்கள் திறக்கப்பட்டு தடைகள் விலகி ஜெபங்கள் கேட்கப்படும். கையளவு சிறிய மேகம்தான் பெருமழையை கொண்டு வந்தது. இன்றைக்கு உங்களின் கடுகு விதையளவு விசுவாச ஜெபமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகிறது. இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை என்பவைகள் மாறப்போகிறது. இரண்டாவதாக, இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகிறது. ஏசையாவின் புஸ்தகம் 42:16 நாம் வாசிக்கையில், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன், நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன் என்று வாசிக்கிறதன்படி மார்க் எழுதின சுவிசேஷம் 8:18 நாம் வாசிக்கையில், பெத்சாயிதா என்ற ஊரில் இயேசு இருக்கையில் அங்கே அவரிடத்தில் ஒரு குருடனை கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக் கொள்ள இயேசுவும் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகிலும் காண்கிறாயா என்று கேட்கிறார். அவன், இல்லை, மனுஷரை மரங்களைப் போல பார்க்கிறேன் என்று தெளிவில்லாத பார்வையை குறித்து சொல்லுகிறான். 25 இயேசு மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை பார்க்கச் சொல்லுகிறார். அவன் சொஸ்தமடைந்து பார்வை தெளிவாயிருப்பதை காண்கிறான். என கருமையானவர்களே, இன்றைக்கு உங்களின் சூழ்நிலைகளும் எதிர்கால வாழ்க்கையும் இப்பொழுது இருக்கிற கொரோனாவின் மூலம் நீங்கள் எந்த முடிவையும் தெளிவாய் எடுக்க முடியாமல் உங்களின் சூழ்நிலைக்கு முடிவு என்னதான் இருக்க முடியும் என்று மனுஷரை மரமாய் பார்த்த குருடனை போல் தெளிவில்லாமல் குழப்பத்துடன் உங்களை சுற்றி இருளாயிருக்கிறதே என்று கலக்கத்துடன் இருக்கிறீர்களா? இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள மறுபடியும் மறுபடியும் ஜெபியுங்கள். உங்கள் சூழ்நிலைக்கு தெளிவாய் முடிவு வரும் வரையில் ஜெபத்திலே விழித்திருங்கள். இயேசு ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் தொட்டாலே சுகம் உண்டாகும், ஆனால் அவர் அதை விரும்பவில்லை. அந்த சுகத்தில் அவனுக்கு தெளிவு வேண்டும், பூரண விடுதலை வேண்டும் என்பதால் மறுபடியும் மறுபடியும் அவனுக்காக ஜெபிக்கிறார். அந்த குருடன் தெளிவாய் பார்க்கும் வரையில் இயேசுவைப் போல மறுபடியும் ஜெபியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருள் அகன்று வெளிச்சம் உண்டாகும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீங்கள் கடந்து போகிற எந்த சூழ்நிலையானாலும் இன்றைக்கு அவைகளை மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதற்கான இரகசியத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எலியா மறுபடியும் ஜெபம் பண்ணினான், வானம் திறக்கப்பட்டது. இயேசு மறுபடியும் ஜெபம் பண்ணினார், கண்கள் திறக்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் மறுபடியும் ஜெபிக்க தொடங்குங்கள். வானத்தின் பலகணிகள் திறக்கப்பட்டு இடம் கொள்ளாமல் போகு மட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். மறுபடியும் ஜெபியுங்கள். வாழ்க்கையில் உள்ள இருளான காரியங்கள் அகன்று வெளிச்சத்தை காண்பீர்கள். இன்றைக்கும் உங்களில் யாரேனும் இயேசுவை இதுவரையில் நான் அறியவில்லை, பார்க்கவில்லை என்று இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்களும் இயேசுவே இயேசுவே என்று மறுபடியும் மறுபடியும் கூப்பிடுங்கள். இதுவே உங்கள் ஜெபமாக இருக்கட்டும். இயேசுவை காண்பீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜிஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

பரிசு தாவியங்க உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்க பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்க அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. சிலருக்கு அந்த பழைய நினைவுகள், கடந்த கால நினைவுகள் அவங்க சிந்தனைய அப்பப்ப வந்து தாக்கிட்டு போகும். பிரதர், நான் அப்ப எல்லாம் எப்படி இருந்தேன் தெரியுமா பிரதர்? எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தேன். அப்ப இருந்த அந்த ஆசீர்வாதங்கள்லாம் இப்ப இருந்தா நல்லா இருக்கும். அதெல்லாம் நினைக்கும் போது என்னால சரியா ஜெபிக்க முடியல, வசனத்தை வாசிக்க முடியல, ஒரு மன சோர்வு எனக்குள்ள வந்துருது. ஜெபிக்க உட்கார்ந்தாலே அந்த எண்ணம் தான் எனக்கு வருது. இப்ப என்கிட்ட இல்லையே, நான் இப்படி இருக்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் தான் எனக்குள்ள வருது அப்படின்னு சில சொல்றாங்க. ஒருவேளை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இது பரிசுத்தவான்கள், வேதாகம பரிசுத்தவான்கள் அநேகருக்குள்ளே இந்த சோர்வு வந்தது. அவர்கள் கடந்த காலங்களை நினைத்தார்கள், சொன்னார்கள். ஆனால் அந்த சோர்வுகள் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவர்கள் சோர்வுகளை மேற்கொண்டு ஜெயித்து பலத்த ஆசீர்வாதங்களை பெற்றார்கள். இன்னைக்கு ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். 143 சங்கீதம் 4-5 வசனத்தை வாசிக்கும் போது, என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். அந்த பூர்வ நாட்களை நினைக்கிறேன், இந்த பழசெல்லாம் நினைச்சு பாக்குறேன். அப்ப இருந்த அந்த ஆசீர்வாதங்கள், அப்ப இருந்த சூழ்நிலையை நினைச்சு பாக்குறேன். இப்ப தாவீதுக்கே அந்த எண்ணம் வருது. மேலும் கீழே இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது அவர் சொல்லுகிற சில காரியங்கள், அவர் ஜெபிக்கிற சில ஜெபங்கள் இதை எடுத்து காண்பிக்கிறது. அப்ப தாவீதுக்கு அது வந்த போதிலும் தாவீது அந்த சூழ்நிலையை மேற்கொண்டு இன்னும் கர்த்தரோடு நடக்க ஆரம்பிச்சார், இன்னும் கர்த்தரை தேட ஆரம்பிச்சார். ஒரு நாளைக்கு 7 கர்த்தரை தேடினார். நான் எக்காலத்திலும் அவரை ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி இருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். இப்படி தாவீது நெருக்கப்படுகிற அல்லது சோர்ந்து போகிற நேரங்களிலும் கடந்த கால நினைவுகளிலும் கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தார். அதனால்தான் கர்த்தரே தாவீது எனக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்லி சாட்சி கொடுத்தார். இது தாவீதுக்கு மாத்திரம் அல்ல, யோபுவுக்கும் அந்த சோர்வு வந்தது. யோபு 29:2 வசனத்தில், சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த நாட்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர் இப்பொழுது இருந்தால் நலமாயிருக்கும். எனக்கு ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், அப்ப இருந்த ஆசீர்வாதம் இப்ப இருந்தா எனக்கு நல்லா இருக்கும். அதை திரும்பி பார்க்கிறார். இப்ப ஒரு பெரிய கஷ்டத்துக்குள்ள, சோதனைக்குள்ள இருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, குடும்பம் இல்லை, பிள்ளைகள் இல்லை, உடைமை பொருட்கள் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து சரீரத்தின் அழகை இழந்து தவிக்கிற போது அந்த பழைய ஞாபகம் இவருக்குள்ள வந்தாலும் அந்த பழைய ஞாபகம் இவரை மேற்கொள்ளவில்லை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார். மனைவியை சொல்றாங்க, நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன போதிலும் ஐக்கியக்காரி பேசுகிறது போல நீ பேசுகிறாய், தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை அனுபவிக்காமல் இருக்கலாமா என்று சொல்கிறார். இதை யோபு 27:2-3 வசனத்திலே, என் சுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்க மட்டும், என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை. என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். உலோ சோதனை வந்த போதிலும் நான் கர்த்தர் கூட இருப்பேன், அவரை குறிச்சு குறை சொல்ல மாட்டேன். இந்த பழைய நினைவுகள் நம்மை தாக்க ஆரம்பிக்கும் போது சில நேரம் இஸ்ரவேல் ஜனங்கள் போல பின்னாடி போயிடுவோம். நான் எகிப்தில் இருக்கும்போது கொம்மட்டிக்காய் சாப்பிட்டேன், கீரை சாப்பிட்டேன், இறைச்சி சாப்பிட்டேன், இந்த வனாந்திரத்துல ஒண்ணுமே இல்லை, மோசே எங்களை வனாந்திரத்துல கொண்டு வந்து இப்படி பண்றாரு அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாகவும் மோசைக்கு விரோதமாகவும் முறுமுறுத்தாங்க. ஆனா கர்த்தர் கொடுத்தார், சேர்த்து வாதையும் கொடுத்தார். சில நேரத்துல நம்ம வாழ்க்கையில் இதுதான் நடக்கும். இந்த பழச நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா, நான் அப்ப இருந்தேன், இப்படி இருந்தேன், அது இருந்தது, இது இருந்தது அப்படிங்கிற நினைவு இருந்துகிட்டே இருந்ததுன்னு சொன்னா, திரும்ப கர்த்தர் சில உதவி நமக்கு கொடுப்பாரு. அவர் பழையவைகளை மறந்து விட்டு புதியவைகளுக்கு நேராய் கடந்து போய்
தேவனை இன்னும் அதிகமாய் தேட ஆரம்பிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அதான் ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 43:18-19 வசனத்தை வாசிக்கும் போது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும், நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்ப பழச நமக்கு வேண்டாம், பழைய நினைவுகள் நமக்கு வேண்டாம், புதிய நினைவுகளோடு கூட ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வார்த்தையின்படி நாம இன்னும் கிறிஸ்துவோடு கூட நெருங்க ஆரம்பிப்போம். பழச நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். இனி வரப்போகிற காலங்கள், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என்று தாவீது 31:15 சொன்னதுபடி, இனி வரப்போகிற காலங்களை நினைச்சு கர்த்தரை தேட ஆரம்பிக்கலாம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கை, பழைய நினைவுகள் எங்களை தொந்தரவு செய்யாதபடிக்கு நாங்கள் முன்பாக, எங்களுக்கு முன்பாக இருக்கிற தெய்வ திட்டங்களை நோக்கி எப்போதும் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு இரட்சகர் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.

0: ஊழியர் டிக்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2:1-3 நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2:1-3.
2: பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது.
1: அப்போஸ்தலர் 2:2 ஆண்டவருடைய சீஷர்கள் இயேசுவினுடைய மரணத்துக்கு பின்பதாக ஒரு விதமான பயத்தினாலே பிடிக்கப்பட்டவர்களாய் ஒரு வீட்டுக்குள்ளே அவர்கள் கூடியிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு இருந்தாலும், கர்த்தர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்தாலும், அவர்களுக்குள்ளே ஒரு விதமான கலக்கம், ஒரு விதமான கேள்வி அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. ஆனால் அந்த குறிப்பிட்ட நாள் அவர்கள் அந்த மேல் வீட்டு அறையிலே கூடி வந்திருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல் பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த நாள், அந்த அனுபவம் அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த அக்கினியின் அனுபவம், வசனம் சொல்லுகிறது, பிரிந்திருக்கிற நாவுகள் போல அவர்கள் மேல் வந்து அந்த நாவுகள் அமர்ந்தது. அதனாலே அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பலனும் ஒரு மிகப்பெரிய மாற்றமும் ஏற்பட்டது. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல இந்த இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் எனக்கும் வேண்டும். ஆண்டவரே, யோசித்து பாருங்களேன், எவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம், சர்வ வல்லவரை அறிந்திருக்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வாழல, ஏதோ ஒன்று குறையிற மாதிரி நம்ம உணர்ந்துகிட்டே இருக்கோம். ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம குறைவுபட்டது போல நாம் உணர்ந்து கொண்டே இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அக்னி, அந்த ஃபயர் இஸ் மிஸ்ஸிங். இன்னைக்கு ஆண்டவரே சொல்ற, ஆண்டவரே இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபட்டு இருக்கிற அந்த அக்னி என்னுடைய உள்ளத்திலே பற்றி எரியும்படி கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை கேட்கணும், ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு வர்றேன் போறேன், ஆனால் எனக்கும் மற்றவர்களுக்கும், என்னுடைய வாழ்க்கைக்கும் மற்றவருடைய வாழ்க்கைக்கும் ஒரு வித்தியாசத்தை என்னால பார்க்க முடியல. அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது என்ன அப்படின்னு சொன்னா, தேவனிடத்திலிருந்து வருகிற அக்னி அந்த மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தும். எடுத்துக்கொள்வோமே, யாத்திராகமத்தின் புஸ்தகம், பழைய ஏற்பாட்டில இருந்து வருவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2:3 ஒரு காரியத்தை நம்மால் வாசிக்க முடிகிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3:1 நாம் வாசிக்கலாம்.
2: மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்திரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாக்கிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது.
1: இங்கே மோசே என்ற மனிதனை குறித்து வாசிக்கிறோம். மோசே 40 அவனுடைய மாமனாரின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அவன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையா இருக்குது? அனுதினமும் தினமும் காலையில் எழும்பணும், அவனுடைய ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போகணும், மேய்ச்சல் முடிச்ச பிறகு திருப்பி ஆடுகளை கொண்டு வந்து என்ன பண்ணிடணும், வீட்டில் அடைச்சிடணும். அதான் அவருடைய வேலையா இருந்துச்சு. ஒரு நாள், 2 அல்ல, 40 அவனுடைய வாழ்க்கை ஒரு சராசரி மேய்ப்பனை போன்ற ஒரு வாழ்க்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்துல சொல்லுகிற காரியம் என்ன, ஒரு சராசரி மனிதனை போல, ஒரு சாதாரண மனிதனை போல, உலகத்தில் வாழ்கிற ஒரு மனிதனை போல வாழ்வதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. உங்களையும் என்னையும் குறித்து தேவன் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். திரும்ப திரும்ப கர்த்தர் அதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நான் ஒருவேளை நான் என்னை எடுத்துக்கிட்டேன், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் என்ன போலவே வேலை செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க இருக்கிறாங்க. உங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களை மாதிரியே வேலை செய்யறவங்க, ஊழியம் செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர்களுக்கும் எனக்கும் வித்தியாசம் உண்டா என்று கேட்டால், நிச்சயமாய் அவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அவர்களைப் போலவே நானும் இருக்க கர்த்தர் என்னை அழைக்கவில்லை. இந்த மாற்றம் எப்பொழுது வருகிறது என்று சொல்லும் பொழுது, தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அக்கினி நம்முடைய வாழ்க்கையில இடைபடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்துகிறது. இங்கே மோசே எல்லா மேய்ப்பர்களைப் போலவும் தன்னுடைய மந்தையை மேய்த்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சாதாரணமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குறைவு என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. ஆனா வாழ்க்கையில பரபரப்புன்னு சொல்றதுக்கும் அவருக்கு சொல்லுங்க ஒண்ணுமே இல்லை. எப்ப பொழுது பொழுது விடுது, எப்ப முடியுது, அது வாட்டுக்கு சராசரி ஒரு மனிதனை போல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்களும் நானும் சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. ஒரு உயரிய நோக்கத்தோடு கர்த்தர் உங்களை மேலையும் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை, பாவத்திலிருந்து ஒரு விடுதலையை, தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்ற சுலாக்கியத்தை, தேவனுடைய பிள்ளைகள் என்ற சுலாக்கியத்தை சும்மா கொடுக்கல. எதுக்கு அதை கொடுப்பாரு யோசித்து பாருங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தன், மிகப்பெரிய ஒரு செல்வந்தன் உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளையாய் தத்து எடுத்துக் கொள்வார் என்றால் நம்முடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறும் யோசித்து பாருங்க. அதை விட ஒரு உயரிய இடத்திலே கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லணும், ஆண்டவர் என் வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறத்தக்கதா என்னை நான் அர்ப்பணிக்கிறேன், அதை நான் எனக்கு வெளிப்படுத்தி காட்டும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அந்த வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த அக்கினி. It is a fire from God that separates, that segregates, that makes a difference in our lives. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது தேவனிடத்திலிருந்து வெளிப்படுகிற அக்கினியா இருக்கிறது. நான் இவரை சொல்லலாம், அப்படிப்பட்ட ஒரு அக்கினி எங்கள் உள்ளத்துல இன்றைக்கு பற்ற எரியும்படியாக நான் எதிர்பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இங்கே யாத்திராங்கமத்தின் புஸ்தகம் 3:2 இப்படி வாசிக்கிறோம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடி நடுவில் இருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முட்செடி அக்கினியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இங்கே வாசிக்கிறோம் 4 கர்த்தர் அவனை மோசே மோசே என்று கூப்பிட்டார், அவன் இதோ அடியேன் என்றான். அதுக்கப்புறம் நீங்க பார்க்கும்போது கர்த்தர் அவனை அழைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 11 அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம். ஆண்டவர் சொல்றாரு, உன் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறேன். உன்னை சாதாரணமான ஒரு மேய்ப்பனா இருப்பதற்கு உன்னை அழைக்கவில்லை. நீ சாதாரணமாக ஒரு கம்பெனியில் வேலை செய்யறதுக்கு உன்னை நான் அழைக்கல. உன்னை குறித்து ஒரு உயரிய நோக்கத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆகையால் தான் உனக்கு இந்த அக்கினியின் மூலமாக உனக்கு ஒரு வெளிப்பாட்டை நான் கொடுக்கிறேன். முதலாவது வெளிப்பாட்டின் அக்கினி. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கை குறித்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். யோசித்து பாருங்களேன், அவருக்கு முன்னாடி எப்படி நான் நின்று ஆகணும். ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பதாக அத்தனை பேரும் நிற்கணும், நீங்களும் நிற்கணும், நானும் நிற்கணும். நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து, நான் உனக்காக இவ்வளவு பெரிய திட்டங்களை வச்சிருந்தேன், உன் மூலமா நான் இப்படி எல்லாம் செய்யணும்னு நினைச்சிருந்தேன், நீ விட்டுட்டேன்னு ஆண்டவர் சொன்னார், நமக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த வெளிப்பாட்டின் அக்கினி, என் வாழ்க்கையின் நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இந்த வித்தியாசத்தை எப்படி பார்க்க முடியும் தெரியுமா? நீங்க செய்யற உலக வேலைகளை யார் வேணாலும் செய்யலாம், அப்படித்தானே? நீங்க செய்யற உலக வேலையை யாருனாலும் செய்யலாம். நீங்க அந்த வேலையில இருந்து வந்துட்டீங்கன்னா வேற ஒருத்தர் அந்த வேலையை செய்வாங்க. ஆனால் தேவனுக்காக செய்கிற சில காரியங்கள், உங்கள் மூலமாய் தேவன் செய்யக்கூடிய சில காரியங்களை உலகத்துல வேற ஒருவரும் செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களை கொண்டுதான் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. எவ்வளவு மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அவங்க அந்த வெளிப்பாடு இல்லையே, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு கர்த்தர் கொடுத்துருக்கா? எவ்வளவு மனிதர்கள் இருக்காங்க, உங்களுக்கு அந்த வெளிப்பாடு, கர்த்தர் யார் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவர் என்ன நோக்கத்தோடு செயல்படுகிறார் என்ற வெளிப்பாடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும், உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்ற ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை குறித்து நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் யோசித்து பாருங்களேன். மோசே சொல்றாரு, நீ தான் போனாலும் ஆண்டவரே நான் எங்க போறது அப்படிங்கிறார். அந்த வெளிப்பாட்டின் அக்கினி, இந்த ஒரு தெளிவு நம்முடைய வாழ்க்கையில உண்டாக வேண்டும் என்பதை நினைத்து பாருங்கள். ஹல்லேலூயா. உலகத்திலே உள்ள எல்லாமே ஒரு இயந்திரம் போல இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஆள் போனா இன்னொரு ஆளை போட்டு வேலையை முடிச்சிருவாங்க. ஆனா கர்த்தர் அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை நம்பி அவர் காத்து கொண்டே இருக்கிறார். எனக்கு அந்த வெளிப்பாடு எனக்கு வேணும் ஆண்டவர். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆண்டவர்? என்னை விட எவ்வளவு பேர் நல்லவங்க இருக்கிறாங்க, என்னை தெரிந்து கொண்டீங்களே, என் வாழ்க்கை நோக்கத்தை நான் நிறைவேற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று நாம் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். இந்த வெளிப்பாடு நமக்கு சரியா கிடைச்சிருச்சுன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு, அடுத்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது, புரிஞ்சவங்க மட்டும் வராமனு சொல்லுங்களேன். எஸ், நான் சாதாரணமா 10/11 இருப்பதற்கு நான் அழைக்கல. ஆமென். அங்க ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தேவன் என்னை பிரித்து எடுத்திருக்கிறார். உலகத்திலிருந்து கர்த்தர் என்னை பிரித்து எடுத்தாருங்க. பாவத்திலிருந்து பிரித்தெடுத்தார், சாபத்திலிருந்து பிரித்தெடுத்தார், தமக்கென்றே என்னை பிரித்தெடுத்திருக்கிறார். சும்மா சாதாரணமான ஒரு அழைப்போடு என்னை அழைக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையால் நான் எல்லாரும் போலும் இருக்க முடியாது. இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அந்த வெளிப்பாட்டின் அக்கினி எனக்கு வெளிப்படும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை நான் புரிந்து கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்யும். நம்ம வாசித்தோம்ல பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி. எதுக்காக கர்த்தர் என்னை பிடிச்சார், எதுக்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ள, அதை நான் பிடித்துக்கொள்ள. நான் சொல்றேன், சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, என்னை குறித்து உங்களை குறித்து தேவன் ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை உங்களை கொண்டு தான் கர்த்தர் நிறைவேற்ற கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து என்ன நம்பலாம் ஆண்டவரேன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்லுங்க, என்ன நம்பலாம் ஆண்டவரேன். அதுவே வர மாட்டேங்குது பாருங்க. சொல்லுங்க ஆண்டவர் பார்த்து என்ன நம்பலாம் ஆண்டவரேன், என்ன நம்பலாம், என்ன நம்பலாம், என்ன நம்பி நீங்க கொடுக்கலாம் சொல்லலாம், அதை நான் செய்து முடிப்பேன். மிகப்பெரிய ஒரு அடிமைத்தனத்தில் தேவனுடைய ஜனங்கள் இருக்கிறாங்க, வெளியே வர முடியல, கத்துறாங்க, கதறாங்க. அதற்காக தான் கர்த்தர் மோசையை தெரிந்து கொண்டார். மோசைக்கு அக்னியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்பட்டு அதோடு விட்டுல, அது ஒரு ஆரம்பமாக மட்டுமே இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க, இந்த அக்னி ஒரு வெளிப்பாட்டின் அக்னியாய் மாத்திரம் அல்ல. வாசிங்க யாத்திராகமம் 13 யாத்திராகமம் 13:21 வசனத்தை வாசிங்க.
2: அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கக்கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
1: இங்கே வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த அக்னி வெளிப்பாட்டின் அக்னி மட்டுமல்ல, வழி நடத்தும் அக்னியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படி போகணும், எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு அந்த இருளிலே கர்த்தருடைய பிரசன்னம் அக்கினி ஒரு வழி நடத்தும் அக்கினியாக இருக்கிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. மோசேயினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அழைப்பை கொடுத்துட்டு விட்டுரல. உங்களை இன்னைக்கு அழைப்பு கொடுத்தாருன்னு ஆண்டவர் அப்படியே விட்டுற மாட்டாரு. உங்களை வழி நடத்த கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். யார் இடத்துல போகணும், என்ன பேசணும், எந்த திசையில போகணும், அதை வழி நடத்த தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதான் நீங்க வாசிக்கிறோம், அழகா வாசிக்கிறோம். அவர்கள் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு, டே அண்ட் நைட், ஏதோ ஒரு நேரம் மட்டும் கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறவர் அல்ல, எப்பொழுதுமே நம்மை வழி நடத்துகிற தேவனாக வசனம் அழகாய் சொல்லுகிறது. பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். ஹல்லேலூயா. வழி நடத்துகிற அக்னி முன் செல்லும் அக்னி ஆகியிருக்கிறது. மூன்றாவது வாசிங்களை, யாத்திராகமம் 19:18 யாத்திராகமம் 19:18 கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்கினியில் இறங்கினபடியால் அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையைப் போல எழும்பிற்று, மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. கர்த்தர் வெளிப்படுத்துகிற அக்கினியை கொடுக்கிறவர் மட்டுமல்ல, வழி நடத்துகிற அக்கினியை கொடுப்பவர் மட்டுமல்ல, எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று பரிசுத்தமான வழியை காட்டுகிற அக்கினியாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு கட்டளைகளை கர்த்தர் அங்க கொடுக்கிறார். வார்த்தையின் மூலமாக கர்த்தர் கட்டளைகளை கொடுக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி, எது உனக்கு பெருசாக தெரியணும், எது உனக்கு சிறுசாக தெரியணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்பதையெல்லாம் கர்த்தர் யாருக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார், மோசைக்கும் உடைய ஜனங்களுக்கும் இந்த அக்னியின் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தின தேவனாக இருக்கிறார். வாசிங்க யாத்திராகமம் 40 சீக்கிரமாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 40:38 இந்த யாத்திராகமத்தின் புஸ்தகம் எப்படி முடிகிறது அப்படிங்கிறத பாருங்க.
2: இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது.
1: இங்கே யாத்திராகமம் முடியும் பொழுது அங்கே தங்கி இருக்கும் ஒரு அக்கினியை குறித்து நாம் வாசிக்கிறோம். வந்து போகிற அக்கினி அல்ல, தங்கி இருக்கிற ஒரு அக்கினி. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆலயத்துக்குள்ள வந்தா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா தேவ பிரசன்னத்தை உணர முடியுது, வெளியே போனா ஒண்ணுமே உணர முடியல. இன்னைக்கு ஆண்டவருடைய சொன்னாண்டு எனக்குள்ளே தங்கி இருக்கிற அக்கினியாய் நீர் இருந்து என்னை நடத்தும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சொல்லுங்க, அந்த ஸ்பார்க் அந்த ஒரு அக்கினி எனக்குள்ளே கொழுந்து விட்டு எரிய வேண்டும் ஆண்டவரே. சும்மா சாதாரணமாய் ஒரு மக்கிப்போன ஒரு அனுபவம் என்பது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. தேவனுக்காக பிரகாசிக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் எனக்கு தர வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது ஒரு காரியம், லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் அப்படியே திருப்புங்க. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 9:24 வாசிங்க. லேவியர் ஆகமம் 9:24.
2: அன்றியும் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு பலிபீடத்தின் மேல் இருந்த சர்வாங்க தகன பலியையும் கொழுப்பையும் எரித்து விட்டது. ஜனங்கள் எல்லாரும் அதை கண்டபோது ஆரவாரித்து முகம் குப்புற விழுந்தார்கள்.
1: ஹல்லேலூயா. இங்க என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, லேவியர் 9 லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 9:24, அன்றியும் கர்த்தருடைய சன்னிதியிலிருந்து அக்கினி புறப்பட்டு. கர்த்தர் சொன்னபடி பலியை ஆயத்தம் பண்ணிட்டாங்க. அந்த பலியை பட்சிப்பதற்கு கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி வந்தது. அந்த அக்கினி எதை அவர்களுக்கு நிரூபித்தது தெரியுமா? உன்னுடைய பலியை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அங்கீகரிக்கிறேன் என்று கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். 5 விதமான காரியங்கள் சொன்ன, முதலாவது வெளிப்பாட்டை கொடுக்கும் அக்கினி. அந்த வெளிப்பாடு நான் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது, என்னை வழி நடத்தும் அக்கினி. நான் எங்க போகணும், என்ன செய்யணும்னு என்னை வழி நடத்துகிற அக்கினியாய் கர்த்தருடைய பிரசன்னம். மூன்றாவது, என்னை பரிசுத்தப்படுத்துகிற அக்கினியாய் கர்த்தருடைய அக்கினி என்னை நாளுக்கு நாள் அவரை போலவே மாற்றி கொண்டு வருகிறது. நான்காவது, தங்கி இருக்கும் அக்கினி. திடீர் திடீர்னு வந்து திடீர் திடீர்னு போற அக்கினி அல்ல, என்னோடு கூட தங்கி இருந்து என்னை வழி நடத்துகிற அக்கினியா இருக்கிறது. ஐந்தாவது, என்னை அங்கீகரிக்கிற அக்கினியா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா இதுல ஒரு எச்சரிப்பின் காரியமும் இங்க இருக்கிறது. லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 10:1 நீங்க வாசிக்கும்படி அன்பா கேட்கிறேன், வாசிங்க.
2: பின்பு ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியூவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதன் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்கினியை அவருடைய சன்னிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சன்னதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் செத்தார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, என்னிடத்தில் சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் சொன்னது இதுதான் என்றான்.
1: இந்த ஐந்தாவது, இந்த கடைசி ஒரு எச்சரிப்பின் சத்தம். 5 விதமாய் கர்த்தருடைய அக்கினி நம்மை வழி நடத்துகிறது நம்ம பார்த்தோம். ஆனா கடைசியா ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய அக்கினி. அப்படின்னா தேவனை அணுகும் போது, தேவனை ஆராதிக்கும் போது, ஏன் இஷ்டப்படி நான் ஆராதிக்கிறேன் என்று வர முடியாது. தேவன் எப்படி சொல்லுகிறாரோ அப்படியே நான் தேவனை அணுக வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இதை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு உலகத்தில் தேவன் அங்கீகரிக்கிற அக்னியும் உண்டு, தேவன் அங்கீகரிக்காத அக்னியும் உண்டு. இன்னைக்கு நிறைய கூட்டங்களில் அவங்க பேசும்போது சில காரியங்களை செய்யும் பொழுது, சமீப நாட்களில் நான் கவனித்த சில காரியங்களை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். ஜனங்கள் வார்த்தையின் மேல் இருக்கிற பிரியத்தை விட தீர்க்க தரிசிகள் மேல் பிரியம் அதிகமாய் வைக்கிறார்கள். இது முதலாவது ஆபத்தான ஒரு காரியம். ரெண்டாவது, கர்த்தருடைய வசனத்தின் மேல் இருக்கிற விசுவாசத்தையும் நேசத்தையும் காட்டிலும் சில அற்புதங்களையும் அடையாளங்களையும் மட்டும் தேடி ஓடுகிற ஒரு அனுபவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கு ஊழியக்காரர் கூட, பிரசங்கம் பண்றவங்களுக்கு கூட, அவங்களுக்கு அந்த இசைக்கருவியில பின்னாடி மெதுவா அந்த பாட்டு வரலன்னா அவங்களால ஆராதிக்க முடியாத, செய்தி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜனங்களுக்கு விளக்கும் புகையும் இல்லைன்னா பிரசனத்தை உணர்ந்து கொள்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. விதமான அக்னியை ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நமக்கு சொல்றார். ஒன்னு, தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற அக்னி, அது தேவன் அனுப்புகிற அக்னி. மற்றொரு அக்னி என்ன தெரியுமா? அது பொய்யான ஒரு அக்னியாக இருக்கிறது. இன்னைக்கு இந்த ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு சரியாய் நடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. யோவானை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? யோவானை குறித்த ஒரு சாட்சி வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம், வாசிங்களா. யோவான் 5:35. யோவான் 5, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். சரி சொல்லுங்க, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். திரும்ப சொல்லுங்க, யாரை குறித்து சொல்றாரு? யோவான் ஸ்நானகனை குறித்து வசனம் சொல்லுகிறது. அவன் என்ன பண்ணி இருந்தான்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நம்மளை பற்றி ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் நம்மளை பற்றி என்ன சொல்றாரு? நீங்க உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்க? அப்போ அந்த அக்னி உள்ள எரிஞ்சுக்கிட்டு இருந்தாதான் நம்ம உலகத்துக்கு என்ன இருப்போம்? வெளிச்சமா இருப்போம். இல்லைன்னா அந்த அக்னி இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இந்த காரியத்தை நல்லா நம்மளால புரிந்து கொள்ள முடியும். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த அன்று ஒரு காரியம் நடக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22:32 லூக்கா 24:32.
2: அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு.
1: சரி, இப்போ புதிய ஏற்பாட்டிலே இந்த காலங்களிலே வாழ்கிற மனிதர்களாகிய நீங்களும் நானும் என்ன எதிர்பார்க்க கூடாது? மோசே பார்த்த மாதிரி ஒரு அக்னியை நாம் பார்க்கணும். மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்திலே வழி நடத்தினது போல ஒரு அக்னியை நாம் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்க விரும்ப வேண்டாம். ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துறாரா? அவருடைய வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. சில உடனே அங்க அந்த போயிருவாங்க, அந்த முகம் போயிருவாங்க. இன்னைக்கு நிறைய அக்னிகள் மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட அக்னிகள் தான் நிறைய இடங்கள்ல எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. புரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல இதனாலே நிறைய குழப்பங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த வசனத்துல வாசிக்கும் பொழுது இந்த ரெண்டு சீஷர்கள் ஒருவர் இடத்துல ஒருவர் சொல்றாங்க. என்ன அழகா சொல்றாங்க பாருங்க, வேத வாக்கியங்களை சொல்லுங்க நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இவங்களுக்கு உள்ள ஒரு அக்னி, அந்த அக்னியை நம்மளால நினைச்ச முடியல, பார்க்க முடியல. ஆனா அந்த அக்னி எப்படி வந்துச்சா? வசனத்தை விளக்கம் காட்டின பொழுது. அல்லேலூயா. இந்த அக்னியினுடைய சோர்ஸ் அல்லது ஆதாரம் எங்கன்னா வேத வசனம். வேத வசனம். இன்னைக்கு எவ்வளவு பேரு வேத வசனத்தோடு எவ்வளவு நேரம் நம்ம செலவிடுறோம் அப்படிங்கறத யோசித்து பாருங்களேன். அக்னி இங்கிருந்தா வார்த்தையிலிருந்தான் புறப்பட வேண்டும். அக்னி என்பது நம்முடைய இருதயத்தில் உள்ள இருக்கிற வசனத்தின் அடிப்படையில் தான் பற்றி எரிய வேண்டும். இந்த வார்த்தையை இயேசு விளக்கம் காட்டின பொழுது அவங்க சொல்றாங்க, நம்முடைய இருதயம் நமக்குள்ள என்ன செஞ்சுதான் சொல்லுங்க, கொழுந்து விட்டு எரிந்து. கொழுந்து விட்டு எரியறதுன்னா நமக்கு நல்லா தெரியும். ஊட்டியில் இருக்கிறவங்க அந்த அனல் போட்டிருப்பாங்களே சில நேரங்களில் ரோட்டில், சிலர்லாம் போட்டு தீ மூட்டி அதில் உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அது எப்படி எரியும்? சும்மா மங்கி எரியும் போது ஒரு கட்டையை கொடுத்து கொஞ்சம் ஏதோ பெட்ரோல் ஏதோ ஊற்றி அதை எரிய விட்டாங்கன்னா கொழுந்து விட்டு எரியும் பாருங்களேன். அந்த அனலுக்காக அநேகர் அது இடத்துல கிட்ட வருவாங்க. இல்லை இப்படி நடந்து போறவங்க கூட கொஞ்சம் குளிர்காலமா அப்படி வந்து அவங்க நிப்பாங்க. ஏன்னா அந்த அனல் அவ்வளவு நல்லா இருக்கும். உங்களுக்குள்ளே வார்த்தை இருக்கும் என்றால் உங்களுக்குள்ளே அந்த அனல் இருக்கும். அந்த அனலை தேடி அநேகர் உங்களிடத்துல வருவார்கள். ஏன் நிறைய பேர் வரல? எல்லாமே ஆர்டிபிஷியல் ஆயிடுச்சு, எல்லாமே செயற்கை வடிவிலே போய் விட்டது. ஆராதனையில இஸ்ரவேல் தேசத்துல ஊதுனது ஷோஃபார், அதை ஊதுறாங்க. ஊதுறது தப்பு நான் சொல்ல மாட்டேன், ஆனா அது ஊதுனாதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தவறு. இப்படிப்பட்ட இசைக்கருவிகள் நேர்த்தியா வாசிக்கக்கூடியவங்க இருந்தாதான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். தவறு. வார்த்தையின் அடிப்படையிலே கர்த்தருடைய அக்னி நம்முடைய உள்ளத்துல கொழுந்து விட்டு எரியும் பொழுதுதான் தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென். ஹல்லேலூயா. இவங்களுடைய இருதயம் வசனத்திலே அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு இருந்தது, ஒரு மாற்றம் நமக்குள்ளே வந்தது, ஏதோ ஒரு புரிதல் நமக்குள்ளே வந்தது. ஆனால் அதற்கு முன்பதாக அவங்க இருதயம் எப்படி இருந்துச்சா? 25 இப்படி வாசிக்கும் பொழுது இப்படி வாசிக்கிறோம், வாசிங்க.
2: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே.
1: இப்ப அவங்க கொஞ்சம் முன்னாடி அவங்க இருதயம் எப்படி இருக்கிறது? மந்த இருதயமா இருக்குது. எப்படி இருக்குதுங்க? ஆமா சொல்லுவாங்களா, ஒரு மந்த நிலை இருக்குது. அப்படின்னா ஏனோ தானோ என்று வந்து போகிற ஒரு அனுபவம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லாண்டவர் 10 இருக்க விரும்பலை. நான் தான் சொல்றேன், எவ்வளோ சபை இருக்கு, அதுவும் சொல்லலாம். சபை அப்படி அல்ல, எவ்வளோ ஊழியக்காரர் இருக்காங்க, அவங்களில் ஒரு ஊழியக்காரன் இல்லை, எங்கள் வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் இருக்காங்க, அதில் நான் ஒருத்தன் அப்படி அல்ல. ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் அவருடைய வார்த்தையை வைத்திருக்கிறார். அந்த வார்த்தை நமக்குள்ள என்ன செய்யணும்? கொழுந்து விட்டு எரிய வேண்டும். எப்படி எரியணுங்க? ஆமா, யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல ஊழியம் செய்யறாரு. வனாந்தரத்துல அவ்வளவு ஜனங்கள் தேடி போனதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வார்த்தையிலே ஒரு அக்னி இருந்தது. There was a power and fire in his word. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அநேகருடைய இருதயங்களிலே மங்கி இருக்கிறதாக மாறிவிட்டது. ஆரம்பத்தில் இருந்த வசனத்தின் மேல் இருந்த வாஞ்ச முன்னாடிலாம் சொன்னார், முழங்கால் போட்டே நான் வசனத்தை வாசிப்பேன், இப்போ படுத்துக்கிட்டு வாசிக்கிறேன், என்ன பிரயோஜனம்? முன்னாடிலாம் மணிக்கணக்காக வாசிப்பேன், புத்தகம் புத்தகமாக வாசிப்பேன். இன்னைக்கு 5 வசனம் வாசிக்கிறது எனக்கு போராட்டமாக இருக்கிறது. நான் சொல்றேன், வார்த்தையிலே நீங்கள் வேரூன்றி நிற்கவில்லை என்றால் நிலைத்திருப்பது கடினமான காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாம் திரும்ப வேண்டும். ஆண்டவர் எல்லாத்தையும் வார்த்தையில தான் வச்சிருக்கிறார். அத்தனையும் அவருடைய வார்த்தையிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். இது உலகத்திலேயே நமக்கு வெளியேற பெற்றது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை தான். இன்னைக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் கனம் பண்ண கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசே பார்த்த அக்னி வேற, இப்போ இந்த நாட்களிலே கர்த்தர் கொடுக்கிற அக்னி வேற. இங்க வார்த்தைகளை விளக்கி சொன்ன போது வசனம் சொல்லுகிறது அவருடைய உள்ளத்திலே அக்னி கொழுந்து விட்டு எரிந்ததாம். இதனுடைய கொஞ்சம் பின்னணியை நாம் பார்க்க விரும்புவோம். வாசிக்கலாம் லூக்கா 24 லூக்கா 24:13-16 வசனங்களை வாசிங்க.
2: அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்திற்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது.
1: இங்கே என்ன வாசிக்கிறோம்? 2 சீஷர்கள், இயேசுவுடைய சீஷர்கள், எருசலேமில் இருந்து வேறு ஒரு ஊருக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள். எருசலேமில் தான் இருந்தாங்க, ஆனால் இப்போ எருசலேமை விட்டு தூரமாக போகிறாங்க. போகும்போது அவங்க ஒருவரோடு ஒருவர் பேசுகிறாங்க. இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டார், ஆனால் அவர் இயேசு என்று அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. பல நேரங்களிலே ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறார், ஆனால் நம்ம நடத்துறதெல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவர் எப்போ போயிட்டார் மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்குறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்கள், இப்படி சொன்னால் எப்படி? எப்படிங்க, எப்படிப்பட்ட தேவன்? சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னா எல்லாவற்றையும் செய்கிற தேவன், சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். ஆண்டவர் செய்த காரியங்களை தியானித்து பார்க்கும்போது தான் எவ்வளவு பெரிய ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. அதனால தான் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அவர்தான் எனக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறவராக இருக்க கூட இருக்கிறாரு. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவரை அறியக்கூடாதபடி அவர்கள் கண்கள் என்ன செய்யப்பட்டுச்சா, மறைக்கப்பட்டிருந்தது. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அவங்க சோர்ந்து போனதற்கு காரணம் என்ன? கண்ணும் மறைக்கப்பட்டிருக்கு, கூட இருக்கிறாருன்னே தெரியலையே, கூட இருக்கிறாருனே தெரியல. உங்கள்கிட்ட வந்து பேசும்போதே யார் பேசினாலும் அவங்க புரிந்து கொள்ளணும், இவர்களோட கர்த்தர் இருக்கிறார், இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார், இவர்களை வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்மிடத்தில் பழகிறவர்கள் பேசுகிறவர்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் வாசிக்கும் பொழுது 17 வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்க முகமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். இப்போ அவங்க புலம்பிட்டே போறாங்க, ரெண்டு பேரும் என்ன புலம்பிட்டு போறாங்க, இயேசு இருக்கும்போது எவ்வளவு நல்லா இருந்துச்சு, எவ்வளவு அற்புதம்லாம் செஞ்சாரு, எவ்வளவு அருமையா இருந்தது, இப்போ அவர் மரித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டாரே, நம்ம என்ன செய்வது அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே போறாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் என்னது? நம்முடைய புலம்பல், நம்முடைய சொல்லுங்க. ஆமாம், வேதத்தில் புலம்பல்னு ஒரு புத்தகம் இருக்கு. ஆனால் ஆண்டவர் நீங்கள் புலம்புவதற்காக அதை கொடுக்கல. நாம் புலம்புகிறவர்களாக அல்ல, வார்த்தையை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்போதான் தீருமோன்னு தெரியல, இது எப்போ திருந்துமோ தெரியல, மழை வந்தால் எப்போதான் மழை நிற்கும்னு தெரியல, வெயில் வந்தால் இந்த வெயில் இப்படி கரிக்குதுன்னு சொல்கிறது, புலம்பிட்டே இருக்கிறது பாருங்க. ஒரு சிலர்கிட்டலாம் பேசினா ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்போ பார்த்தாலும் அவங்களுடைய வாயிலிருந்து புலம்பல் தான். குளிர் அடிச்சா இவ்வளோ குளிருதேன்றது, வெயில் அடிச்சா இப்படி வெயில் அடிக்குதேன்றது, மழை பெஞ்சா ஓயாம பெய்யுதேங்கிறது, புலம்பிட்டே இருக்கிற ஒரு ஒரு ஒரு ஜனமாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்துட்டோம். என்ன காரணம் தெரியுமா? வாயில வார்த்தை இல்லை, வாயில சொல்லுங்க வார்த்தை இல்லை. நம்ம புலம்புற பிரச்சனையை நான் சொல்கிறேன், நான் உதாரணமாக தான் சொன்னேன். உங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை குறித்து நீங்கள் நிறைய பேசுவீங்க, ஆனால் நான் சொல்கிறேன் அந்த பிரச்சனையை காட்டிலும் அதிகமான பிரச்சனையை கடந்து போகிறவர்கள் அநேகர் உண்டு, ஆனால் அவங்கள் புலம்புவதில்லை, ஆகையால் அதை மேற்கொள்கிறார்கள். கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ளாது, எத்தீங்கும் என்னை அணுகாதுன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த தேவன் என்னோடு கூட இருக்கும்பொழுது நான் ஏன் பயப்படுகிறேன்? இவங்க புலம்புறதை நம்மளால பார்க்க முடியுது பாருங்க. அவர் சொல்ற ஆண்டவருக்கு சொல்றாரு, நீங்க ஏன் துக்க முகமாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் அவர்களோடு கூட பேசுகிறதை நம்மால் பார்க்க முடியுது. துக்கம் என்ன செய்யும் தெரியுமா? நமக்குள்ளே இருக்கிற அந்த அக்கினியை எரிய விடாமல் அணைத்து விடும். துக்கம் நம்மளை அணைச்சிடும், அந்த அந்த அக்னியை அணைத்து விடும். வேதத்துல யோபை குறித்து நம்ம தியானிச்சோம்ல, அவனுக்குள்ள ஒரு அக்னி எரிந்து கொண்டு இருந்தது. அவன் சொல்றான், என் தேவன், என் தேவன், தேவனை குறித்து அவ்வளவு வைராக்கியம் உள்ளவனா அவன் இருந்தான். எல்லாமே போச்சு, அவன் கவலைப்படல. கத்தர் தான்பா கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருக்கு ஸ்தோத்திரம் போயிட்டான். நேசிக்கிற மனைவி அவனை எதிர்த்து பேசுகிறாள், கவலையே படல. நீ பேசுமா, நீ என்ன வேணா பேசு, நீ பேசலாம், நான் பேச முடியாது. ஏன்னா அங்க அக்னி இல்லை, இங்க என்ன இருக்குது, எனக்குள்ளே ஒரு அக்னியை கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறேன். தேவன் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் நான் புலம்ப மாட்டேன், நான் கவலைப்பட மாட்டேன். எவ்வளவு கீழே போனாலும் தூக்கி எடுக்கிற ஒரு கரம் என்னோடு கூட இருக்கிறது. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, கத்தாவே உம்முடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து மை துதிக்க கத்தர் எனக்கு உதவி செய்யும். உம்முடைய பிரசன்னத்தை மேன்மையா நினைக்க எனக்கு உதவி செய்யும். ஏதோ சாதாரணமான ஒரு மனிதனாய் நான் அல்ல, உம்முடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற விலையேற பெற்ற பாத்திரமா என்னை வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பாருங்க 18:19 ஆண்டவரிடத்தில் அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களில் ஒருவனாகிய கிளியோப்பா என்பவன் பிரதியுத்திரமாக, இந்நாட்களில் எருசலேமில் நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ? யார்கிட்ட சொல்லுங்க. ஆமா, என்ன ஆண்டவரே நீங்க பார்க்க மாட்டீங்களா? நம்ம ஆட்களுடைய ஜபம், ஆண்டவரே நீங்க கேட்க மாட்டீங்களா? இப்படிலாம் ஜபம் பண்றாங்க, ஆண்டவரே நீங்க பார்க்க மாட்டீங்களா? நம்ம பார்க்காம போனாலும் நம்ம பார்க்கிற ஆண்டவர் அவரு. ஹல்லேலூயா. நாம தான் பார்க்காம போவோம், ஆனால் அவர் ஒரு நாள் நம்மளை பார்க்க மாட்டார். அவர் அவர் ஆண்டவரே தூங்குறீங்களா? ஒருத்தர் ஆண்டவரே என்ன ஆண்டவர் தூங்குங்க, அவர் சொல்ல இஸ்ரவேலை காக்கிற ஒரு உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார், என் பெயரை சொல்லி என்னை அழைத்திருக்கிறார், என் தாயின் கருவில் என்னை பார்த்து. இவ்வளவு பெரிய தேவனை வச்சுட்டு நாம புலம்புனா ஆண்டவர்கிட்டே கேட்குறாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டு ஆண்டவரும் பாருங்களேன் எவைகள் அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் இவங்களோட சேர்ந்தே பேசுறாரு பாருங்க. ஆண்டவர் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆண்டவர் கூட வர்றாரு, ஆண்டவரை பத்தி தான் புலம்புறாங்க, ஆண்டவர்கிட்டயே புலம்புறாங்க. அவன் சொல்றாங்க, இதெல்லாம் தெரியாதா, நீ அந்நியரா அப்படின்னு அவர்கிட்டயே சொல்றாங்க. சொன்னப்பறம் ஆண்டவர்களை எவைகள்பா அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அழகான ஆண்டவர் பாருங்க. அவங்க உடனே சொல்றாங்க பாருங்களேன், நசரேனாக இயேசுவை குறித்தவைகளை. யார்கிட்டயே? அவர்கிட்டயே. அவர் சொல்றாரு, அவர் தேவனுக்கு முன்பாக செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா இருந்தாராம். பாருங்க, 3.5 வருஷம், என்ன சொல்றது, மக்கும்தான் சொல்லணும், 3.5 வருஷம் இவ்வளவு காரியங்களை பார்த்துட்டு அவரிடத்துல கேட்கும் போது அவர் சொல்றாரு, பிதாவை எங்களுக்கு காண்பியும் அப்படின்னு சொல்லும் போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், நான் தான் வெளிப்பாடு, பிதாவுடைய வெளிப்பாடுன்னு சொன்னவரு. இப்ப சொல்றாங்க 3.5 வருஷம் கூட நடந்துட்டு அவர் பெரிய தீர்க்க தரிசியா இருந்தாராம். தேவன் என்ற வெளிப்பாடு அவங்களுக்கு இல்லை. பாருங்க, இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, என் தேவன் எவ்வளவு பெரியவர், அந்த சிங்காசனத்தை விட்டு பூமியில இறங்கி வந்து என்னை போல புழுதியிலே நடந்து அவர் குற்றமற்ற இரத்தத்தை எனக்காக சிந்தி என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்த அந்த தேவனை நான் அநேக நேரங்களிலே புரியாததினாலே தான் என் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை போராட்டம். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்றார். அவங்க அவங்க சொல்றாங்க பாருங்க, 3 வருஷம் நடந்த பிறகு சொல்றாரு, அவர் பெரிய என்னவா இருந்தாரா, தீர்க்கதரிசியாய் இருந்தார். சரியான புரிதல் இல்லை அப்படின்னா அவரை நம்மளால சரியா அனுபவிக்க முடியாது. ஒரு தீர்க்கதரிசியா தான் பாக்குறாங்க இப்ப வரைக்கும். ஆகையால தான் உள்ளத்துல அக்கினி இல்லை, ஏன் சரியா கொழுந்து விட்டு எரிய மாட்டேங்குது. எல்லா தேவர்களைப் போலும் அவர் ஒரு தேவன் என்று அநேகர் நினைத்து கொண்டார்கள். அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. வேற யாரும் நமக்கு செய்யாததை இயேசு நமக்கு செய்திருக்கிறார். வேறு ஒருவரும் செய்யாததை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். வசனமலாய் சொல்ல, தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காதிருப்பது எப்படி? எப்படி கொடுக்காம இருப்பாருங்க, எப்படி கொடுக்காம இருப்பாரு? புரிதலில்தான் குறைவு. எனக்கு ஆண்டவரே சொல்ல, ஆண்டவரே உண்மை நான் புரிந்து கொள்ளுதலிலே நான் குறைவு பட்டிருக்கிறேன், குறைவு பட்டிருக்கிறேன். ஒரு பல்லவி பாடமா, அன்பு கூறுவேன் இன்னும் அதிகம், அந்த அன்பை உணர்ந்து கொள்ளும்படி. வசனமலாய் சொல்வது, அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம். எந்த பொருளுக்கும் 3 பரிமாணங்கள் தான் இருக்கும், ஆனால் அன்புக்கு 4 பரிமாணங்கள் இருக்கிறது. அதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனாலதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய குறைபாடுகளை அனுபவிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரியும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நான் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற ஒரு பெரியவர் என்ற உணர்வை கர்த்தர் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம

ஒரு ஆபத்தான ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க பாருங்க, இயேசுனுடைய பிறப்பை நினைவு கூறுகிறோம் என்று சொல்லி இயேசுவை தவிர மற்றது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கிறோம். நட்சத்திரத்தை கெட்டியமாக பிடிச்சிக்கிட்டோம், மரத்தை நல்லா பிடிச்சிக்கிட்டோம், பாட்டை நல்லா பிடிச்சிக்கிட்டோம், அவரை விட்டோம். அவருக்கு செலுத்துகிற ஒரே காணிக்க என்ன தெரியுமா? ஆறாரோ. ஆமாம், ரொம்ப சந்தோஷம். அவர் சின்னவராகவே இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அதனால தான் குழந்தை இயேசு. அவர் குழந்தை கிடையாது, ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். ராஜாவாக வரப்போகிறாரு, நியாயம் தீர்க்கறதுக்காக வரப்போகிறாரு. இதை ஆண்டவருடைய பிள்ளைங்க பிடிச்சிக்கணும். இதெல்லாம் பத்தலன்னு சாண்டா கிளாஸ் வேற. அவர் வந்தால் தான் சந்தோஷமே வருது பாருங்க. அவர் கொடுக்குற 5 பைசா மிட்டாய்க்கு தான் எனக்கு பயங்கர சந்தோஷம். அவர் எப்போ வருவார், எப்போ டான்ஸ் ஆடுவார், எப்போ கொஞ்சம் மிட்டாயி கொடு, இதெல்லாம் நான் சொல்கிறேன். இதெல்லாம் குற்றப்படுத்தலை. என்னைக்கு நம்ம ஆண்டவரை விட்டுட்டு இதிலெல்லாம் சில காரியங்களை தேடுகிறோமோ இது எல்லாமே போயிடும். நான் விளக்கி சொல்கிறேன் பாருங்க. ஆங்கிலேயர்களை விட நம்ம இயேசுவின் பிறப்பை பெருசாக கொண்டாட முடியாது. இங்கிலாந்து தேசத்தில் அவ்வளவு விமர்சனையாய் கொண்டாடப்படுகிற ஒரு பண்டிகை. ஆனால் புள்ளி விவரம் என்ன தெரியுமா? கடந்த 10 ஆண்டுகளிலே பிரிட்டன் தேசத்தில் 3500 சபைகள் மூடப்பட்டிருக்கிறது. நீங்கள் போய் வெரிஃபை பண்ணி பாருங்க. என்ன காரணம்? யாரை பிடிக்கணுமோ அவரை விட்டாச்சு. எதெல்லாம்

ஆபத்து வருகிறது. இதை வாசிக்கும் போது அதிர்ந்து போயிட்டேன். இது உலகம் எங்கும் பரவி கொண்டிருக்கிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விசுவாசத்தை விட்டு விலகி கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். காரணம் என்ன? அந்த மெய்யான அக்கினியை நாம் பிடித்து கொள்ள விட்டு விட்டோம். சில மாற்றுகளை நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே நான் சரியாய் உம்முடைய பிறப்பை நினைவு கூற எனக்கு உதவி செய்யுங்க. உமை கனம் பண்ணுகிற விதத்தில் இப்போ என்ன ஆயிடுச்சு? இந்த காலங்கள் வந்தா ஒரு சிலருக்கு கொண்டாட்டம், ஒரு சிலருக்கு திண்டாட்டம். ஒரு சிலருக்கு என்ன கொண்டாட்டம்? நமக்கு புது துணி எடுத்துக்கலாம். ஏங்க, உங்க பிறந்த நாளைக்கு நீங்க புது துணி எடுக்கிறீங்க, அவர் பிறந்த நாளைக்கும் நீங்க தான் புது துணி எடுத்துவீங்களா? அநியாயமா இல்லது சொல்லுங்களேன். எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் வைங்களேன், என் பிள்ளை, அப்பா உங்க பேர் சொல்லி நான் புது ட்ரெஸ் எடுத்துக்க எப்படி இருக்கும்? எனக்கு என்னையே கண்டுக்காம என்னைய கனம் பண்ணாம நீ பாட்டுக்கு என்ன பண்ற? புது துணி எடுத்துக்கிற. அப்பா நல்ல பிரியாணி செஞ்சுருக்கிறேன், உங்கள் பிறந்த நாளைக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். ஆமாவா இல்லையா? ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கியிருக்கேன், நானும் என் நண்பர்களும் சந்தோஷமாக இருக்கிறேன், நீங்கள் அப்படி இருந்து பாருங்கள் எப்படி இருக்கும். இதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆண்டவரை விட்டுட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் சொல்லார், திரும்பி வா, திரும்பி வா. உனக்குள்ளே இந்த அக்னி கொழுந்து விட்டு எரியட்டும். அக்னி உள்ளத்தில் எரியுதுன்னா ஆராதனைக்கு தாமதமாக வரமாட்டோம், ஆர்வமாக வரும், எதிர்பார்ப்போடு வருவோம், ஜபத்தோடு வருவோம். மணிக்கணக்காக வசனத்தில் நாம் செலவிடுவோம், மணிக்கணக்காக தேவ பிரசன்னத்தில் நாம் காத்திருப்போம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் அக்னி பற்றி எரியட்டும். அப்பா என் உள்ளத்தில் இந்த அக்னி பற்றி எரியட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விலகி கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரை விட்டு. அந்த உணர்வு இன்னைக்கு நமக்கு உண்டாக வேண்டும் என்று நான் கேட்கிறேன், ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். லூக்கா 24:20-21 ஆகிய வசனங்களிலே அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க, நம்முடைய பிரதான ஆசாரியரும் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தி சிலுவையிலே அறைந்தார்கள், அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிக்கிறவர் என்று நாங்கள் நம்பியிருந்தோம். இவைகள் சம்பவித்து 3 நாட்கள் ஆகிறது. நான் சொன்னேன் தீர்க்கதரிசின்னு சொன்னாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்க? என் சூழ்நிலை உலக பிரச்சனையை அவர் மாற்றுவார் என்று நினைத்தேன். எங்களை ஆக்கிரமித்திருக்கிற ரோமர்களை அவங்க தள்ளிவிட்டு எங்களை விடுதலை கொடுப்பார் நினைச்ச ஒன்றும் நடக்கலையே. பாருங்க அவங்க புலம்பல் பாருங்களேன். ஏன் ஆண்டவர் விட்டு அநேகர் போறாங்க? வந்ததே தவறான காரியத்துக்கு தான் வந்தாங்க. அதான் காரணம் அவரை விட்டு விலகிறதுக்கு காரணம். வந்தா சுகமாயிரும், வந்தா மாறிடும், வந்தா எனக்கு வேலை கிடைச்சிடும், வந்தா எனக்கு குழந்தை பிறந்துடும். அதுக்காக வராதிங்க. நான் ஏன் வர்றேன்னு தெரியுமா? என் பாவத்துக்காக. என் இடத்தை சிலுவையில் எடுத்துக்கொண்ட என் ஆண்டவரை போல உலகத்திலே வேறு ஒரு ஆண்டவர் இல்லை. நான் அவரை தேடி போகவில்லை, அவர் என்னை தேடி வந்தார். ஆகையால் என்ன இருந்தாலும், என்ன இல்லாவிட்டாலும், என் சூழ்நிலை மாறலனாலும் அவரை நான் விடமாட்டேன். சலுகைகளுக்காக கத்தரை பிடித்துக் கொண்டால், சலுகைகள் கிடைக்கவில்லை என்றால் கத்தரை விட்டு விலகி விடுவோம். அதான் இவங்களுடைய சூழ்நிலை. மீட்டு ரட்சிப்பார் என்று நினைச்சு வந்தேங்க, ஒன்றும் பண்ணலையே. ஆகையால் எருசலேமை விட்டு நாங்கள் திரும்பி போகிறோம். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு என்ன பண்ணலை அப்படின்னு சொன்னா, ஐயோ சோர்ந்து போயிட்டீங்களாப்பா, தைரியமா இருங்க, ரோமர்களை சீக்கிரமா நான் கவிழ்த்து போடலான்னு சொல்லலை ஆண்டவர். நீங்க நிறைய இடங்கள்ல அதான் உன் பிரச்சனை மாறும், வியாதி மாறும், யாரோ உனக்கு என்னமோ செய்திருக்கிறாங்க, அதெல்லாம் மாறிடும். அதுல வேற நீ 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. என்னங்க இவனே பாதிக்கப்பட்டு வந்து நிற்கிறான். உன் பிரச்சனை மாறணும்னா நீ 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண. ஆண்டவர்கிட்ட எவ்வளோ பிசாசு பிடிச்சவங்களோ கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் எங்கேயாவது அவங்கள பார்த்து, எப்பா நீ 10 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணு, அப்போ தான் உன் சூழ்நிலை மாறும்னு சொன்னாரா? சீசர்ல சொன்னார், இந்த இந்த ஜாதி பிசாசு எப்படி போகுமா? ஜெபத்தினாலும் உபவாசினாலும் போகும் அப்படின்னு யார் உபவாசிக்க சொன்னார்? சீசர்ல தான் சொன்னார். அப்போ அதெல்லாம் நடக்கணும்னா நாம தான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணா. அவனே நொந்து போய் வந்திருக்கிறான், அவன்ட்டு நீ 10 நாள் வா பார்க்கலாம். எல்லாம் மாறிடுச்சு. ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் செய்கிற நன்மைகளை நிதானித்து பார்க்கக்கூடிய காலங்கள். இன்னைக்கு தீர்க்க தரிசனத்தை தேடி ஓடுற ஒரு கூட்டம், ஏதோ ஒரு பரபரப்பை தேடி ஓடுற ஒரு கூட்டம், மியூசிக்கு கான்சர்ட்டு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரை உம்மிடத்துலேயே நாங்கள் திரும்பி வருகிறோம். யோனா கம் பேக் டு த பேசிக்ஸ். வார்த்தையில தான் எல்லாமே இருக்கிறது என்று நாங்கள் புரிந்து கொள்ள கத்திரங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். தீர்க்க தரிசனமும் வசனத்தின்படி இருக்கணும், ஆராதனையும் வசனத்தின்படி இருக்கணும், நம்முடைய ஜபமும் வசனத்தின்படி இருக்கணும். எல்லாமே வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க முடியுமே ஒழிய நம்முடைய பாரம்பரியங்கள் அவருக்கு முன்பதாய் செல்லுபடி ஆகாது. ஆண்டவர் அவருக்கு சொன்ன காரியம் பாருங்களேன், 25-27 வசனங்கள்ல ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்க தரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. அவர் வெளுத்து வாங்குறாருங்க. ஆண்டவர் சொல்ல தடவி கொடுக்கல, தீர்க்க தரிசின்னு சொன்னியே அப்படின்லாம் திட்டல. அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசிகள் இவ்வளவு தெளிவா எழுதி வச்சிருக்கிறாங்களேப்பா, இதை உன்னால என்ன செய்ய முடியல, புரிந்து கொள்ள முடியல, ஏன்னா அதை வாசிக்கல, அதை அதன் மேல விருப்பம் இல்லை, நீ ஏதோ வித்தியாசமான ஒரு எதிர்பார்ப்போடு கூட

0: இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை திருத்துகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. 26 வசனத்தில் கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்க தரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு என்ன பண்ணாருங்க, எப்படிங்க விவரித்து காண்பித்தார். எதுலதான் விடுதலை இருக்கிறது, எதுலதான் அக்னி இருக்கிறது, எதுலதான் ஜெயம் இருக்கிறதுன்னா வார்த்தையில தான் இருக்கிறது. இன்னைக்கு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே எல்லாத்துக்கும் மேலாக உங்களுடைய வார்த்தையை நான் கனம் பண்ண நேசிக்க எனக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு வசனம் திருப்பவே தெரியல. நெகேமியானா புதிய ஏற்பாடுல தேடுறான், வேதனையா இருக்குது. யோனானா புதிய ஏற்பாடுல தேடுறான். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பிள்ளைகள் வசனத்திலே தேறினவர்களாக இருக்க நான் விரும்புகிறேன். நான் வசனத்திலே தேறினவனாக இருக்க விரும்புகிறேன். வசனத்தை நல்லா அறிந்திருக்கிறவனாக இருக்க நான் விரும்புகிறேன். நான் சொல்கிறேன், இன்னையிலிருந்து தீர்மானம் பண்ணுங்கள், ஜெப வசனத்தை அதிகமாக வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியத்தை தான் அவங்க சொல்கிறாங்க. 32 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது, வேத வாக்கியங்களை தான் அவர் என்ன பண்ணுறாரு, விளக்கம் காட்டுகிறார். காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு ஏறியவில்லையா? சரி, முதலாவது காரியம், வார்த்தையே ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது அவங்களுக்குள்ள அந்த அக்னி என்ன பண்ண ஆரம்பிச்சது, பற்றி எரிய ஆரம்பிச்சது. அக்னி பற்றி எரிகிறது என்றால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் குறித்த புரிதல் கம்ப்ளீட்டா மாறிடும். இப்ப எருசலேமிலிருந்து எம்மாவுக்கு போயிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த வசனங்கள் வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவங்க என்ன செய்யறாங்க, 33 வசனம் வாசிங்க, அந்நேரமே எழுந்திருந்து, சொல்லுங்க, அந்நேரமே எழுந்திருந்து. வார்த்தையின் வெளிப்பாடு வந்தா வாழ்க்கையில யூட்டர்ன் வந்துடும். என்ன வந்துருங்க சொல்லுங்க, என்னங்க தெரியாதா, கொண்டை ஊசி வளைவுன்னு சொல்லாமா நம்ம ஊருக்கு ஏத்த மாதிரி, அப்படியே ஒரு யூட்டர்ன், கம்ப்ளீட்டா ஒரு டர்ன் அடிக்கிறாங்க பாருங்க. வசனம் அழகா சொல்லுது, அந்நேரமே எழுந்திருந்து. எங்க இருந்து எங்க வந்துட்டாங்க, எருசலேமிலிருந்து வெளியே வந்தவர்கள். இப்ப அந்த நேரமே அந்த வார்த்தை வெளிப்பாடு கிடைச்ச உடனே, ஐயோ நம்ம இங்க இருக்க கூடாது, நம்ம எங்க இருக்கணும், எருசலேமுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி எருசலேமுக்கு திரும்பி போய் அவங்க என்ன செய்யறாங்க, எருசலேமுக்கு திரும்பி போகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ திரும்ப என்னிடத்துல வா, கம் பேக் டு மீ. எப்படி வர முடியும் தெரியுமா, இந்த வார்த்தை மூலமாக தேவனிடத்தில் நாம் திரும்ப வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் விரும்பி கேட்டுக்கொண்டிருக்க. சொல்லுங்க, ஆண்டவரே நீர் சொன்ன எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும். உம்மை வசனத்தின் வெளிப்பாடிலே புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். இன்னைக்கு விசுவாச பிள்ளைகள் வேத வாசிப்பிலும் தியானித்திலும் தியானத்திலும் குறைவுபட்டு இருக்கிறனால தான் அந்த அக்னி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், சொல்ல போகிறேன், ஆண்டவரே நான் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காக இருக்க எனக்கு உதவி செய்யும். அது அப்படி இருக்கணும்னா நம்முடைய வசனமாகிய வார்த்தை என்னுடைய உள்ளத்திலே அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும். இயேசு யார், எப்படிப்பட்டவர், எவ்வளவு என்ன நேசிக்கிறாரு, இதையெல்லாம் நான் புரிந்து கொண்டால்தான் எனக்குள்ளே அந்த அக்கினி கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அப்பொழுது நான் என்னை சுற்றிலும் இருக்கிற அநேகருக்கு நான் ஒரு ஆசீர்வாதமாக நான் இருப்பேன். ஹாலேலூயா, ஹாலேலூயா. கண்களை மூடுவோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன். இன்னைக்கு ஆண்டவருடைய சொல்லுங்க, அப்பா அம்மை சரியாய் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரை தவறான புரிதல்கள் எல்லாவற்றையும் மாற்றுங்க ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரிடத்துல பேசுங்க, ஆண்டவரிடத்துல கேட்கிற நேரம், ஆண்டவரிடத்துல நீங்கள் சம்பாஷிக்கிற நேரம். ஏசப்பா உங்களை சரியா நான் புரிஞ்சுக்கல, எனக்குள்ள அந்த அக்னி கொஞ்சம் கொஞ்சமா மங்குதப்பா, எனக்குள்ள ரட்சிக்கப்பட்ட போது இருந்த அக்னி இப்ப இல்லையே, அப்ப இருந்த வேத வாசிப்பு இல்லையே, அப்ப இருந்த உங்க மேல இருந்த நேசம் இல்லையே. ஆண்டவரே நான் எரிந்து கொண்டிருக்கிறேன், ஒரு அனுபவத்தை எனக்கு தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே நல்ல ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். குறைவுகளை தயவாய் மன்னிய சுவாமி, வார்த்தைகள் எங்களுக்குள்ளே உளுந்து விட்டு ஏறியட்டும். ஆண்டவரே வசனங்களை நாங்கள் புரிந்து கொள்ள கத்திர உதவி செய்யும். வார்த்தைகள் எங்களுக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்வதாக, எங்கள் வாழ்க்கையிலே மாற்ற வேண்டிய எல்லாவற்றையும் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். தீர்மானம் எடுக்கிறவங்க அப்பாவுக்கு முன்னாடி உங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் நிறைய வசனத்தை வாசிக்க தீர்மானம் பண்றேன். உணர்ச்சி வசமா கை தூக்காதீங்க, ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. நான் வாசிப்பேன்னு தீர்மானம் பண்றேன், உண்மையா முன்னாடி மாதிரி நான் இல்லை, குறைஞ்சிருக்கு. ஆனா வாசிக்க தீர்மானம் பண்றவங்க கருத்து உயர்த்தி அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே
1: நிறைய நேரம் வாசிக்க நான் தீர்மானிக்கிறேன். ஆண்டவரே
0: என்னோடு கூட பேசுங்கப்பான்னு சொல்லுங்க.
1: வாசிக்கும் போது என் கூட பேசுங்க. அந்த வார்த்தை கூட பேசிட்டு அது உயிருள்ள வார்த்தையில ஜீவனுள்ள வார்த்தையில அந்த வார்த்தை எனக்கு கிடைக்கும். இன்னைக்கு கர்த்தரே கிட்ட பேசினாரு, இந்த வசனத்தின் மூலமா பேசினாரு, கர்த்தரனை தைரியப்படுத்தினார், கர்த்தரனை பலப்படுத்தினார் என்று சொல்லும்படி ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொரு காய்ச்சிக்கிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வார்த்தை அவர்களை பற்றி எரிய செய்யும்படியாக, அவர்கள் பெரிய சாட்சியா நிற்கும்படி கர்த்தர் கிருபை தரும்படியா நான் ஜெபிக்கிறேன். கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மோசேனுடைய வாழ்க்கையில வெளிப்பட்ட அந்த அக்கினி, சீஷர்கள் மேல் வந்து அமர்ந்த சீஷருடைய உள்ளத்திலே பற்றி எரிந்த அக்கினி, எங்கள் வாழ்க்கையில இந்த நாள் முதல் கொண்டு பற்றி எரியும்படியாகவும், அநேகர் அந்த வெளிச்சத்திலே தேடி வந்து கர்த்தரை அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை தருவீராக. துதிகன மகிமையாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள.

ஒரு வியாபாரி ஒருவன் இருந்தான். தன்னுடைய மகனை வியாபாரத்தில் சிறந்தவனாக்க ஊருக்கு வெளியே இருக்கும் அந்த அரண்மனை போன்ற வீட்டில் இருப்பவரிடத்திலே சென்று கற்று வரும்படியாக அனுப்பி வைத்தான். அந்த இளைஞனும் போய் ஊருக்கு வெளியே இருந்த அந்த மனிதரை சந்தித்து, வியாபாரத்தில் நான் சிறந்து விளங்க எனக்கு ஞானத்தை கற்றுத்தாருங்கள் என்று கேட்டான். அதற்கு அவர், சரி, நீ வெளியே போய் நில், நான் கூப்பிடும் வரைக்கும் அங்கேயே இருக்க வேண்டும் என்று கூறினார். அரண்மனைக்கு வெளியே நீண்ட நேரமாக தனிமையிலே அவன் காத்திருந்தான். பெரியவர் தன்னுடைய சொந்த பணிகளை செய்து கொண்டும் உணவருந்து கொண்டும் இருந்தார். பல மணி நேரங்கள் அப்படி காத்திருந்த அந்த இளைஞன் அங்கிருந்து போய்விட வேண்டும் என்று எண்ணினான். அந்த பெரியவரிடத்தில் போய், நான் போய் வருகிறேன் என்று கூற வந்தான். அப்பொழுது அந்த இளைஞனை அவர் உட்கார வைத்து, நீ உன் வியாபாரத்தில் ஞானமாய் இருக்க வேண்டுமென்றால் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் உனக்கு பொறுமை வேண்டும். வியாபாரத்திலே வளர்ச்சி பெருக வேண்டுமென்றால் ஒரு காலத்திலும் பொறுமையை இழந்துவிடக்கூடாது என்று கூறினார். அதன்பின் அவன் கையிலே ஒரு கரண்டியை கொடுத்து அதில் எண்ணெயை ஊற்றி, இதை நீ கையில் வைத்துக் கொண்டு என்னுடைய அரண்மனையை சுற்றி வா. அரண்மனையில் இருக்கும் ஒவ்வொன்றையும் மிக கவனமாக பார்த்துவிட்டு வா. அதை குறித்து என்னிடம் சொல்லு என்று கூறினார். அவனும் பல மணி நேரங்கள் அரண்மனையை சுற்றி அலைந்து விட்டு வந்தான். அவனிடத்தில் அழகான பெர்ஷிய தேசத்தினுடைய தரை விரிப்புகளை பார்த்தாயா, விலை உயர்ந்த பட்டு ஜன்னல் மறைப்புகளை பார்த்தாயா என்று கேட்டார். அதற்கு, இல்லை ஐயா, நான் எதையுமே கவனமாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் என்னுடைய கையில இருந்த கரண்டியில் இருந்த எண்ணெய் சிந்திவிடக்கூடாது என்பதில்தான் கவனமாக இருந்தேன் என்றான். உடனே அவர், நீ திரும்ப போய் நன்றாக எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து என்னிடத்தில் வந்து சொல்லு என்றார். அவன் அப்படி திரும்பி வந்து தான் பார்த்த சிறப்பையும் விவரித்து சொன்னான். இப்பொழுது அவர், உன் கரண்டியில் இருந்த எண்ணெய் எங்கே என்று கேட்டார். அதற்கு, ஐயையோ, அதை சிந்திவிட்டேனே என்றான். அதற்கு அவர், நீ கற்றுக்கொள்ள வேண்டிய இரண்டாவது பாடம், ஒரே நேரத்தில் ரெண்டு காரியங்களையும் கவனமாக செய்ய நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை முன்னேற்றமடைய முடியும் என்று கூறி அனுப்பினார். மட்டுமல்ல, இன்னமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து நம்மை படைத்த இறைவன் வேதத்தின் மூலம் கற்றுக் கொடுக்கும் சத்தியங்களையும் நாம் அனுதினமும் கற்று அறிய வேண்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிற வேத வசனத்தை வாசிப்பதை குறித்தும் தியானம் செய்வதை குறித்தும் ஒவ்வொரு நாளும் நாம் கவனமாக இருப்போமா?

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

கதவு திறக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடும் பொழுது That is what happened to Paul and Silas. Hallelujah. In the Roman prison, while they were tied up. Hallelujah. Hallelujah. Amen. The hands and the legs, கால்களும் கைகளும் தொழு மரத்திலே கட்டப்பட்டு அடிக்கப்பட்டு சதைகள் பீக்கப்பட்ட நிலைமையிலே ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பாதாள ஹல்லேலூயா சிறைச்சாலையிலே அவர்களை போட்டிருக்கிறார்கள். It was the midnight. It was the midnight. Hallelujah. I want to tell you, you may be going through a midnight crisis, midnight situation. Amen. Hallelujah. But my God, my Savior, He is faithful. Hallelujah. To deliver you. Hallelujah. Out of the midnight. Amen. Into a miraculous moment. If you believe wherever you are, wherever you are, lift your voice and praise Him. Lord, tell Him, Lord, I put my trust in you, God. No matter what circumstances are, no matter, oh God, how big the enemy is, no matter, oh God, what is coming, what is standing against me, help me, oh God, to sing praises. Help me to look to you. Help me, oh God, to put my trust, oh God, Jesus.

இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். நிமிர பண்ணுகிற வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவது.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவை இரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீயிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

ஆனால் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினார்கள். சொல்லுகிறது ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் சேஸ்,

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களா உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரனை போல. May have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தாங்க, பலன் தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். இல்லாத போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாலும், பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத மணிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. அமேன், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 அமேன். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

கையை உயர்த்து எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தால் போதும். இந்த உலகத்தில் யார் என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாண்டவரே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது. ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா,

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா? உண்மையா? தைரியமா? ஹல்லேலூயா! தைரியமா சொல்ல

அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah, பிரபலியமானவர்களை அல்ல,

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன். ஆண்டவரே, எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலில் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

இந்த கடைசி நாட்களிலே அக்கினி அபிஷேகம் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவைப்படுகிறது. முச்சடி நடுவிலே அக்கினியை கண்ட மோசே வாழ்க்கை மாறியது. ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க விடாமல் இஸ்ரவேல் ஜனங்களை கட்டி வைத்திருந்த இந்த பாரூனின் ஆவி இன்றும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர விடாமல் உலகத்தின் காரியங்கள் மூலமாய்

ரோமர் 11 அதிகாரம். இப்படி இருக்க தேவன் தம்முடைய ஜனங்களை தள்ளிவிட்டாரோ என்று கேட்கிறேன். தள்ளிவிடவில்லையே. நானும் ஆபிரகாமின் சந்ததியிலும் பென்யமீன் கோத்திரத்திலும் பிறந்த இஸ்ரவேலன். தேவன் தாம் முன்னறிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தள்ளிவிடவில்லை. எலியாவை குறித்து சொல்லிய இடத்தில் வேதம் சொல்லுகிறதை அறியீர்களா? அவன் தேவனை நோக்கி, கர்த்தாவே, உம்முடைய தீர்க்க தரிசிகளை அவர்கள் கொலை செய்து உம்முடைய பலிபீடங்களை இடித்து போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்களே என்று இஸ்ரவேலருக்கு விரோதமாய் விண்ணப்பம் பண்ணின போது அவனுக்கு உண்டான தேவ உத்தரவு என்ன? பகாலுக்கு முன்பாக முழங்காற்படியிடாத 7000 பேரை எனக்காக மீதியாக வைத்தேன் என்பதே. அப்படி போல இக்காலத்திலேயும் கிருபையினாலே உண்டாகும் தெரிந்து கொள்ளுதலின்படி ஒரு பங்கு மீதியாயிருக்கிறது. அது கிருபையினாலே உண்டாயிருந்தால் கிரியைகளினாலே உண்டாயிராது. அப்படியல்லவென்றால் கிருபையானது கிருபை அல்லவே. அன்றியும் அது கிரியைகளினாலே உண்டாயிருந்தால் அது கிருபையாயிராது. அப்படியல்லவென்றால் கிரியையானது கிரியை அல்லவே. அப்படியானால் என்ன? இஸ்ரவேலர் தேடுகிறதை அடையாமல் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ அதை அடைந்திருக்கிறார்கள். மற்றவர்கள் இன்றைய தினம் வரைக்கும் கடினப்பட்டிருக்கிறார்கள். கனநித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதில் அளித்தலுமாக கடுவது. காணாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் அந்தகாரப்பட கடுவது. அவர்களுடைய முதுகை எப்போதும் குனிய பண்ணும் என்று தாவீதும் சொல்லியிருக்கிறான். இப்படி இருக்க விழுந்து போகும்படிக்கா இடறினார்கள் என்று கேட்கிறேன். அப்படியல்லவே. அவர்களுக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பத்தக்கதாக அவர்களுடைய தவறுதலினாலே புறஜாதிகளுக்கு இரட்சிப்பு கிடைத்தது. அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமுமாய் இருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். புறஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன். புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாய் இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை இரட்சிக்க வேண்டுமென்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அவர்களை தள்ளிவிடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலாயிருக்க அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் என்னுமாயிராது. மரித்தோலிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? மேலும் முதற்பலனாகிய மாவானது பரிசுத்தமாயிருந்தால் பிசைந்த மா முழுவதும் பரிசுத்தமாயிருக்கும். வேறானது பரிசுத்தமாயிருந்தால் கிளைகளும் பரிசுத்தமாயிருக்கும். சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாயிருந்தாயானால் நீ அந்த கிளைகளுக்கு விரோதமாய் பெருமை பாராட்டாதே. பெருமை பாராட்டுவாயானால் நீ வேரை சுமக்காமல் வேர் உன்னை சுமக்கிறதென்று நினைத்துக்கொள். நான் ஒட்ட வைக்கப்படுவதற்கு அந்த கிளைகள் முறித்து போடப்பட்டதென்று சொல்லுகிறாயே, நல்லது. அவிசுவாசத்தினாலே அவைகள் முறித்து போடப்பட்டன, நீ விசுவாசத்தினாலே நிற்கிறாய். மேட்டிமை சிந்தையாயிராமல் பயந்திரு. சுபாவ கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க உன்னையும் தப்பவிட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு. ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார். விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும் உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார். அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய். அன்றியும் அவர்கள் அவிசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள். அவர்களை மறுபடியும் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராயிருக்கிறாரே. சுபாவத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு சுபாவத்திற்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுபாவ கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா? மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு
ஒரு இரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அதென்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராயிருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாயிருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே ரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். எல்லார் மேலும் இரக்கமாயிருக்கத்தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே அடைத்து போட்டார். ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாயிருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தியை அறிந்தவன் யார்? அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார்? சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமேன்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். யோவான் 16:20. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஆப்ரஹாம் லிங்கன் மிகவும் கஷ்டமான சூழ்நிலைகளுக்குள் தான் கடந்து செல்ல நேர்ந்த போதெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று தனக்குத்தானே சொல்லி தன்னை தைரியப்படுத்திக் கொள்வாராம். கிழக்கத்திய நாடுகள் ஒன்றிலிருந்த ஒரு அரசன் தன் நாட்டு ஞானிகளிடம், துன்பம் இன்பம் இவ்விரண்டுக்கும் பொருந்தும்படி ஒரு பொன்மொழியை சொல்லுங்கள் என்று கேட்டார். அவர்கள் அனைவரும் ஒவ்வொன்றாய் சொன்னார்கள். ஆனால் அதில் ஒன்று கூட பொருத்தமாக இல்லை. எனவே அவர்கள் சொன்ன அனைத்து பொன்மொழிகளையும் அந்த அரசன் நிராகரித்து விட்டார். முடிவிலே அந்த மன்னனின் மகள் அவருக்கு ஒரு மோதிரம் பரிசாக கொடுத்தாள். அந்த மோதிரத்தில் ஒரு மரகத கல் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த மரகதத்தில் இதுவும் கடந்து போகும் என்ற பொன்மொழி பொறிக்கப்பட்டிருந்தது. ஆச்சரியப்பட்ட அந்த அரசன், துன்பத்துக்கும் இன்பத்துக்கும் பொருத்தமான ஒரே பொன்மொழி, இதைவிட வேறெதும் இருக்க முடியாது. ஆம், இதுவும் கடந்து போகும் என்றான். ஆம் பிரியமானவர்களே, நம் வாழ்வில் நாம் அனுபவிக்கும் கஷ்டமான சூழ்நிலைகள் நிரந்தரமானவைகள் அல்ல. அவை ஒரு மேகம் விலகுவதைப் போல சீக்கிரத்திலே மாறிப்போகும். ஆகவே நாம் அவைகளுக்காக கலங்க தேவையில்லை. மாறி மாறி கஷ்டங்களும் வேதனைகளும் வியாதிகளும் தோல்விகளும் வரும்போது இதுவும் கடந்து போகும் என்பதை நாம் நினைவில் கொண்டால் அவைகளை எளிதில் நாம் கடந்துவிடலாம். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் கூறுகிறது. ஆம், நம்முடைய சாம்பலான அனுபவங்களை தேவன் சீக்கிரத்தில் சிங்காரமாக மாற பண்ணுவார். நம்முடைய துயரங்களும் சீக்கிரத்திலே கடந்துவோம். தேவன் அவற்றிற்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நமக்கு தருவார். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியினுடையை நமக்கு கொடுப்பார். யோபுவின் சிநேகிதனாகிய சோப்பார் யோபுவிடம், நீர் வருத்தத்தை கடந்து போன தண்ணீரைப் போல அதை நினைப்பீர் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வருத்தங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு தண்ணீரைப் போல சீக்கிரமாக கடந்து போகும். யோபுவின் வாழ்க்கையில் இழப்புகள் வந்தது உண்மை, பிரிவுகள் வந்தது உண்மை, வியாதி வந்ததும் உண்மை. ஆனால் அவை அனைத்தும் கடந்து போயின. யோபு கஷ்டத்திலும் கண்ணீரிலும் தொடர்ந்து கடைசி வரை இருந்துவிடவில்லை. தேவன் அவன் துக்கத்தை சந்தோஷமாக மாற பண்ணினார். இழந்து போன அனைத்தையும் யோபு 2 மடங்காக பெற்றுக்கொண்டார். ஆம் பிரியமானவர்களே, நாம் காண்கிற வருத்தம் கஷ்டம் கண்ணீர் யாவும் சீக்கிரத்திலே மாறிப்போகும். இம்மையில் தேவன் அதை சந்தோஷமாக மாற்றுவார். மறுமையிலும் கஷ்டமில்லாத கண்ணீர் இல்லாத வியாதி இல்லாத ஒரு பரம நாட்டை தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே கஷ்டங்களினூடே நீங்கள் கடந்து செல்லும் போது இதுவும் கடந்து போகும் என்பதை மறந்து விடாதீர்கள்.

பாடுபட்ட நாயகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பாடுகளே பாடசாலை, The School of Suffering. வாசிக்க வேண்டிய பகுதி யோபு 6:14-24 உபாதிக்கப்படுகிறவனுக்கு அவனுடைய சிநேகிதனால் தயை கிடைக்க வேண்டும். அவனோ சர்வ வல்லவருக்கு பயப்படாதே போகிறான். என் சகோதரர் காட்டாறு போல மோசம் பண்ணுகிறார்கள், ஆறுகளின் வெள்ளத்தை போல கடந்து போகிறார்கள். அவைகள் குளிர்கால பனிக்கட்டியினாலும் அதில் விழுந்திருக்கிற உறைந்த மழையினாலும் கலங்கலாகி உஷ்ணம் கண்டவுடன் உருகி வற்றி அனல்பட்டவுடனே தங்கள் ஸ்தலத்திலே உருவழிந்து போகின்றன. அவைகளுடைய வழிகளின் போக்குகள் இங்கும் அங்கும் பிரியும். அவைகள் விருதாவிலே பரவி ஒன்றும் இல்லாமல் போகும். அப்படியே நீங்களும் இப்பொழுது ஒன்றுக்கும் உதவாமல் போனீர்கள். என் ஆபத்தை கண்டு பயப்படுகிறீர்கள். எனக்கு ஏதாகிலும் கொண்டு வாருங்கள் என்றும், உங்கள் ஆஸ்தியிலிருந்து எனக்கு யாதொரு வெகுமானம் கொடுங்கள் என்றும், அல்லது சத்ருவின் கைக்கு என்னை தப்புவியுங்கள், வல்லடிக்காரரின் கைக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள் என்றும் நான் சொன்னதுண்டோ? எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு! உங்கள் கடிந்து கொள்ளுதலில் காரியம் என்ன? இன்றைய மனப்பாட வசனம் யோபு 6:24. அறிவு புகட்டுங்கள், அமைதியடைவேன். என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுங்கள். எல்லாம் அமைதியாகவும் நாமும் அமெரிக்கையாகவும் இருக்கையில் நமது நாவை கட்டுப்படுத்துவது எளிது. அதற்கு சிறப்பான முயற்சி தேவையில்லை. ஆனால் நாம் கோபத்தால் சீரும் போதோ, வேதனையால் துடிக்கும் போதோ பேசக்கூடாத வார்த்தைகளை கொட்டிவிடுகிறோம். துன்பத்தில் துவண்ட யோபுவின் வார்த்தைகளிலும் நிதானம் இருந்தது. அவன் ஏதேனும் தவறு செய்திருந்தாலும் திருத்திக் கொள்ள ஆயத்தமாயிருந்தான். நாம் பாடுபடுவதில் கடவுள் மகிழ்வதில்லை. பொல்லாதவர்களாகிய நாமே நமது பிள்ளைகள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்பும் போது, விண்தந்தை தம் பிள்ளைகளுக்காக அவ்விதம் விரும்புவது அதிக நிச்சயம் அல்லவா? ஆனாலும் பாடுகளே நம்மை திருத்தி கடவுளின் வழிகளை நமக்கு போதிப்பதற்கு நிகரற்ற சாதனமாயிருக்குமானால், அந்த பிரம்பை கையாடாமல் அவர் நம்மை கெடுப்பாரோ? திருப்பாடகன் தாவீதின் சாட்சியே, தங்கள் தலைமுறைகளில் கடவுளோடு நெருங்கி வாழ்ந்த தீர்க்கர்கள், மூதாதையர் மற்றும் மக்கள் யாவரின் சாட்சியுமாகும். அவன் கடவுளை பார்த்து சொன்னது, எனக்கு துன்பம் விளைந்தது என் நன்மைக்காகவே, அதனால் உமது விதிமுறைகளை நான் கற்றுக்கொண்டேன். நீர் என்னை தண்டிக்கும் முன்பு நான் தவறிழைத்தேன், ஆனால் இப்பொழுது உமது வாக்கை கடைபிடிக்கிறேன் என்று 119 சங்கீதம் 67:71 வசனங்களிலே அவன் குறித்து வைத்திருக்கிறான். எதிர்காற்றுகள் நம்மீது வீசும் போது இவ்வித வார்த்தைகளை அவ்வளவு எளிதாக உடனே நம்முடைய உதடுகள் பேசிவிடா. ஆனால் கடந்த கால பாடுகளின் விளைவை நாம் நினைவுபடுத்தி பார்த்தால், நாம் கசப்பெண்ணம் கொள்ளாமல் பொறுமையினால் நிறைவோம். எபிரேய நிருபை ஆக்கியோன் எழுதி வைத்த பொன் எழுத்துக்கள் இதோ, தண்டித்து திருத்தப்படுவது இப்பொழுது மகிழ்ச்சிக்குரியதாயிராமல் துயரத்துக்குரியதாகவே தோன்றும். ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியையும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் என்று எபிரேயர் 12:11 வாசிக்கிறோம். நீண்ட ஆண்டுகள் வகுப்பறையிலிருந்து முறையாக படிப்பதற்கும் கண்டிப்பான பயிற்சிக்கும் பதிலாக இந்நாட்களில் நமக்கு குறுகிய கால பாடத்திட்டங்களும் அஞ்சல் வழி கல்வியும் உண்டு. நேரத்தை சேமிக்கவும் வசதியை கூட்டவுமே இவ்வித மாற்றுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. ஆனால் கடவுளை பொறுத்தவரை அவர் அவசரப்படுகிறவரே அல்ல. காலங்கள் அவர் கரத்தில்தான்.
வாழ்க்கையின் முக்கிய பாடங்களை ஒரே நாளில் படித்துவிட முடியாது. பொறுமையும் தாக்கு பிடித்தலும் இன்றியமையாதவை. பேஷன்ஸ் அண்ட் பெர்சிவியரன்ஸ் ஆர் இன்டிஸ்பென்சிபிள். பாடுகளே பாடசாலை. பிரசங்கிகளில் எல்லாம் சிறந்தவராய் கருதப்பட்ட ஜான் கிறிஸ்தோஸ்தம் கிபி 350 ஆண்டிலிருந்து 407 ஆண்டு வரை வாழ்ந்தவர், ஒரு பழம் பக்தன். அவர் சொன்னது, உங்கள் மனைவி உங்களுக்கு கடுப்பேற்றி கொண்டிருக்கலாம், உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை வாட்டலாம், உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வலை வீசி கொண்டிருக்கலாம், உங்கள் உடன் ஊழியர் உங்களுக்கு குழி பறிக்கலாம், நீங்கள் வறுமையில் வாடலாம், உங்களுக்கு நெருங்கியவரை இழக்கலாம். இவ்வித

குமாரன் சென்ற வழியே குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும். அறிவு புகட்டுங்கள், அமைதியடைவேன். என்ன தவறிழைத்தேன் எடுத்து காட்டுங்கள். மகாபிரிய தேவனே, நாங்கள் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுடைய உலக பிரகாரமான பெற்றோரை விட நீர் அதிகமாக விரும்புகிறீர் என்பது எங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஆனாலும் பிரச்சனைகள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், இழப்புகள், இறப்புகள் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய மனதை ஒரு மேகம் மறைத்து விடுகிறது. என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நாங்கள் வாய்க்கு வந்த வார்த்தைகளை கொட்டி விடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வார்த்தைகளிலே ஒரு நிதானத்தை தாரும். யோபுவின் 42 அதிகாரத்தின் முடிவிலே நீர் யோபுவை குறித்து, என் தாசனாகிய யோபு நிதானமாய் பேசினான் என்று நீர் சொன்னீரே ஆண்டவரே. அது எங்களுடைய சாட்சியா இருக்கட்டும். அதை நாங்கள் ஒரு சவாலாக எடுத்துக்கொள்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் எங்களுடைய நாவை கட்டுப்படுத்த உதவி செய்யும். நீர் அறிவீர், நீர் அறியாது ஒன்றும் நேரிடாது. காலம் வரும் வரை நாங்கள் காத்திருப்போம் என்று சொல்லி அமைதியாக, பொறுமையாக, அமெரிக்கையாக நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும். கற்றுக்கொண்டாலும் அதை அப்பியாசிக்க நீர் எங்களுக்கு அருள் தாரும். உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளினாலே அவர் மனித ரூபத்தில் எத்தனையோ காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது இருந்திருக்கும் போது, உம்முடைய குமாரரும் குமாரத்தைகளும் ஆகிய நாங்கள் வேறு எந்த பாடசாலையில் போய் நாங்கள் கீழ்ப்படுதலை கற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவரே, இதை உணர்ந்து அமர்ந்திருக்க, பொறுமையாயிருக்க எங்களுக்கு உதவி தாரும். சகல ஆறுதல்களின் தேவனே, நீர் எங்களை ஆறுதல் படுத்துவதன் மூலம் எண்ணிறந்த மக்களுக்கு நாங்களும் ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

0: பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளினுடைய தியானத்திற்காக, பண ஆசை இல்லாதவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் எப்படி பண ஆசை இல்லாமல் வாழுவது? அதுதானே நம்ம இன்னைக்கு சிந்திக்க வேண்டிய ஒன்று. நிறைய இடங்களில் நாம் என்ன பண்ணிடுறோம்னா, நீங்கள் பண ஆசை இல்லாமல் வாழ வேண்டும், பொருளாசை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ரைட், ஓகே. பொருளாசை இல்லாமல் வாழுவது எப்படி? அதற்கு வேதம் ஏதாவது ஒரு சொல்யூஷனை நமக்கு தருகிறதா? இன்னைக்கு வேதாகமத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு. ஆனால் அதை வாசிக்கிற நாம் நிறுத்தி நிதானமாக வாசிக்காத காரணத்தினால அந்த தீர்வை கண்டுபிடிக்காமல் போய்விடுகிறோம். எப்படி வாழ வேண்டும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் நமக்கு வந்து நாலேஜ் இருக்கு. பண ஆசை இல்லாமல், பொருளாசை இல்லாமல் வாழணும். அப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? வேதம் அதற்கு ஒரு அற்புதமான ஒரு விடையை நமக்கு தருகிறது. எபிரேயர் 11:25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மோசேயை குறித்து சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சாட்சி. அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன செய்தார்? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு நாம என்ன சொல்லிக் கொடுப்போனா, பாருங்க, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அநித்தியமான பாவ சந்தோஷத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டாம், துன்பத்தை அனுபவிக்க வேண்டும். எப்படிங்க அதை செய்யறது? இதுதான் பிரச்சனை. என்னால இப்ப துன்பத்தை அனுபவிக்க முடியல, இதை என்னால தெரிந்து கொள்ள முடியல, கஷ்டமா இருக்கு. எப்படி அதை செய்வது? எப்படி செய்வது என்பதற்கான விடை இதே வசனத்தில் இருக்கிறது. மோசையினால எப்படி ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, பார்வோனுடைய அரண்மனையில் இருக்கிற தன்னுடைய எல்லா தகுதிகளையும் போட்டுட்டு, அங்கு பணக்காரராய் வாழ்ந்திருக்கலாம், அதையெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு, பார்வோனுடைய குமாரத்தி என்று எண்ணப்படுவதை வெறுத்து, அந்த ஒரு தகுதி பெருமை எல்லாத்தையும் சர்வசாதாரணமாக தூக்கி எரிஞ்சிட்டு, இஸ்ரவேல் ஜனங்களோட வனாந்திரத்துல, அதுவும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, முறுமுறுக்கிறவர்கள், முரட்டாட்டம் பிடித்தவர்கள். மோசே இவர்களுக்காக ஒரு கொலை செய்யும் போகி, அது கடைசியில பாத்தீங்கன்னா இவங்களே அவரை மாட்டி விடுகிற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஜனங்கள். இந்த ஜனங்களுக்காக தன்னையே ஒப்பு கொடுக்க இவர் எப்படி துணிய முடிஞ்சது? இது எப்படி சாத்தியம்? பாருங்க வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தார். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்ததுனால எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நல்லா தெரிஞ்சுக்குங்க, இங்கேதான் ஒரு தீர்வை ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் நானும் உலக பிரகாரமான ஆசாபாசங்கள், சிற்றின்பங்கள், போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி கிடக்கக்கூடிய ஒரு நிலைமை, பண ஆசை, பொருள் ஆசை, சரீரத்தில் ஏற்படக்கூடியதான இச்சைகள், இப்படி இவைகளுக்கெல்லாம் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இவைகளில் இருந்து நான் விடுதலை ஆக வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு விஷயம்தான், இனி வரும் பலனை நான் சரியாய் பார்த்தால், நான் அதை உணர்ந்திருந்தால் போதுங்க. இதையெல்லாம் அப்படி துச்சமா மதிச்சுட்டு நான் போயிடுவேன். ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்க பேர்ல திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் லாட்டரி விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், அங்கிருந்து உங்களை கூப்பிட்டு விட்டாங்க, பாருப்பா இந்த நேரத்திற்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பணத்தை கொடுக்குறோம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பணம் கிடைக்காது. விழுந்தடிச்சு போறீங்க, நீங்க வேக வேகமா போய் கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணம் எல்லாம் அந்த நேரத்திற்குள்ளாக நான் போய் எனக்கு இருக்கக்கூடிய எனக்கென்று வந்த அந்த பணத்தை நான் வாங்கி விட வேண்டும். இப்ப திடீர்னு உங்க வாகனத்தை ஒருத்தர் வழிமறிக்கிறார். வழிமறிச்சு கொஞ்சம் இப்படி வந்து எங்க ஹோட்டல்ல பாருங்க, நல்ல சாப்பாடு இருக்கு, பார் வசதியோட இருக்கு, அப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போறீங்களா? என்ன பண்ணுவீங்க? ஹோட்டலாவது ஏதாவது ஒன்னாவது, எனக்கு சாப்பாடே வேண்டாம், ஏன்னா எனக்கு ஒன்று ஒரு பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது, நான் அதைத்தான் முதல்ல பார்ப்பேன். விழுந்தடிச்சு ஓடுவீங்க, எங்கே நிப்பாட்ட மாட்டோம். யாரோ ஒருத்தர் குறுக்கே வந்து விழுந்தால் கூட சமரசம் பேசி அங்கிருந்து தப்பிக்கத்தான் பார்ப்போம், சமாதானம் பேசுவோம், அங்க போய் அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். ஏன்னா எனக்கு வரக்கூடிய அந்த இனி வரக்கூடிய ஒரு பெரிய பலனை நான் பார்த்து கொண்டு இருக்கிறதுனால என் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் எனக்கு கண்ணுக்கே தெரியாது. திடீர்னு உங்க மனைவி பக்கத்துல உட்காந்து சண்டை போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க, அந்த ரைட் ஓகே சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம். கிடையவே கிடையாது. பாருமா இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை, நமக்கென்று ஒரு பெரிய வேலை இருக்கிறது. ஸோ நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது அப்படின்னு பிலிப்பியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஒரு அற்புதமான சத்தியத்தை சொல்லுகிறார். அங்கே தான் சொல்லுகிறார், அநேகர் சிலுவைக்கு பகைஞர்கள், அவர்களுடைய தேவன் வயிறு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் உங்களுடைய குடியிருப்பு பரலோகம். அப்போ என்னுடைய குடியிருப்பு, நான் பரலோகவாசி, பரலோகம் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒன்று, எனக்கு கிடைக்க போகிற பாக்கியம் எப்படிப்பட்டதான ஒன்றுங்கிறத நான் சரியாய் பார்த்தால், என்னுடைய பார்வை மேலே இருக்குமானால், இதையெல்லாம் சர்வசாதாரணமாக நான் என்ன செய்ய முடியும், தாண்டி செல்ல முடியும், மேற்கொள்ள முடியும். நீங்கள் பூமி கடுத்தவைகள் அல்ல, அல்லது பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசேயர் 3:1 வாசிக்கிறோம், இந்த மேலானவைகள் என்று சொல்லும் பொழுது பூமிக்கு அடுத்த பூமி காரியங்கள் எதுவுமே இல்லை, இந்த மேலானதே என்னுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கும் என்று சொன்னால் நான் எங்கேயும் விழுந்து போக மாட்டேன். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படிங்க சிலுவைக்கு போனாரு? அவரால் எப்படி இப்பேற்பட்ட ஒரு பலி மரணத்தை ஏற்க முடிஞ்சது? பிதாவாகிய தேவனால் கைவிடப்பட போகிறோம் என்று தெரிந்தும் எப்படி அவரால் சிலுவைக்கு போக முடிஞ்சதுன்னா, அதுக்கும் இனி வரும் ஒரு பலன் காரணமாக இருக்கிறது. அதையும் இதே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார். எபிரேயர் 12:2 பாருங்க, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தனக்கு முன் வைத்திருக்கக்கூடிய இனி வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இன்னைக்கு நீங்கள் நானும் அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிக்கிறதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் தேவனால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நாம் நோக்கமாக இருக்கிறோம். ஏன் பாட அனுபவிக்கிறோம்? இனி வரும் பலன் எனக்கு மிகப்பெரிய ஒன்றாக இருக்கிறதுனால தான் நான் இந்த பாடுகள் எல்லாம் சர்வசாதாரணமாக அனுபவிக்கிறேன். இந்த பணத்தை எல்லாம் நான் ஏன் துச்சமாய் மதிக்கிறேன்? இதை எல்லாவற்றையும், என்னுடைய சிற்றின்பங்கள் இதை எல்லாம் துச்சமாய் மதிக்கிறேன். ஏன்? இனி வரும் பலன். அதை இவைகளோடு கம்பேர் பண்ணும்போது இவைகள் எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இவைகளெல்லாம் தூசி. ஆனால் அதை பற்றி தெரியாம நம்ம இதிலே விழுந்துக்கலாம். எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு சாக்லேட் உலகத்திலே மிகப்பெரிய விஷயமாய் அது பார்க்கப்படுகிறது, அந்த சாக்லேட் அதுல இருந்து எடுத்துட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான், அந்த குழந்தை அழுதுரும். உலகமே என்னை விட்டு போய்விட்டது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த குழந்தை நினைத்து கொள்ளுகிறது. ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது, இந்த சாக்லேட் அப்படிங்கிறது ஒரு விலை மதிப்பில்லாத இந்த பூமியில சாதாரண ஒன்று, அதை விட அற்புதமான ஒன்று இந்த உலகம் முழுவதும் கொட்டி கிடக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அது மாதிரிதான் இன்றைக்கு நீங்களும் நானும் இனி வரும் பலனை சரியாய் உணராதனால, விசுவாசிக்காதனால, அதை அதன் மேல் என்னுடைய கண்கள் வைக்கப்படாததுனால என்னால் உபத்திரவத்தை சகிக்க முடியல, உபத்திரவத்தை எதிர்கொள்ள முடியல, பாவத்தை மேற்கொள்ள முடியல, பண ஆசையை விட முடியல. ஸோ மோசையை போல நம்மளுடைய வாழ்க்கை இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருப்பதாக இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். சந்திக்கிறேன். ஆமென். காட் பிளஸ். தேங்க்யூ.
1: மிகவும் பரிசுத்த தெய்வமே, நீர் ஒருவரே பரிசுத்தர்.

0: பரிசுத்த ஆவியே இறங்கி வந்திரே.
1: ஆவியானவரே, உங்க பலத்தினால உங்க வரங்களினால எங்கள் நிரப்புங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்த

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: தங்கராஜ் வேலை முடிஞ்ச உடனே ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு களைப்போட வீடு திரும்பினாரு. அவரோட மனைவி கடும் காய்ச்சலோட படுக்கையில படுத்திருந்தா. ஆனாலும் அந்த ஜுரத்திலையும் கணவனுக்காக சமையல் செஞ்சு உணவை டேபிள்ல வச்சு மூடி வச்சிருந்தா. தங்கராஜ் சாப்பிட உட்கார்ந்தாரு. டிவி பார்த்துக்கிட்டு இருந்த தன்னோட மகள் கிட்ட, செல்லம் என் மாத்திரையையும் தண்ணியையும் எடுத்துட்டு வான்னு சொன்னாரு. அவர் தொந்தரவு செய்யறத விரும்பாத அவா அவரை பார்த்து கண்ணை உருட்டி அவ அதிருப்தியை தெரிவிச்சா. வேண்டா வெறுப்ப அவர் கேட்டதை எடுத்து கொடுத்தா. ஒரு நிமிஷம் கழிச்சு சாம்பார்ல உப்பு குறைவா இருந்ததுனால அவளை எடுத்துட்டு வர சொன்னாரு தங்கராஜ். அவ சைன்னு சொல்லிட்டே காலை அழுத்தமா வச்சு தேய்ச்சிக்கிட்டே நடந்து போய் எடுத்துட்டு வந்தா. கொஞ்ச நேரம் கழிச்சு தங்கராஜ் மறுபடியும் அம்மா அப்படின்னு கூப்பிட்டு ஏதோ சொல்ல வந்தாரு. உடனே அவ தன்னுடைய கையில வச்சிருந்த டிவி ரிமோட்டை பட்டுன்னு மேஜையில போட்டுட்டு, அப்பா உங்களுக்கு இப்ப என்ன வேணும், எத்தனை தடவை தான் என்னை எழுப்புவீங்க, நானும் தான் நாள் முழுசும் வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், எனக்கும் களைப்பா தான் இருக்குது அப்படின்னு சொன்னான். தங்கராஜ் அவ கிட்ட சாரிமா அப்படின்னு சொல்லிட்டே சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து சமையலறை சிங்க்ல போட்டாரு. அவர் கண்கள்ல இருந்து உருண்டோடிய கண்ணீரை தொடச்சாரு. இந்த கால இளைய தலைமுறையினர் ஏன் இது மாதிரி நடந்துக்கிடுறாங்க? பெற்றோர்களாகிய நாம அவங்களுக்கு அளவுக்கு அதிகமா சுதந்திரம் கொடுத்துட்டோமோ? நாம அவங்களுக்கு நல்லொழுக்கத்தையும் பண்பாட்டையும் கற்றுக் கொடுக்க தவறிட்டோமோ? நாம அவங்களை நண்பர்கள் மாதிரி நடத்துறது தப்போ? அவங்களுக்கு 1000 நண்பர்கள் கிடைப்பாங்க, ஆனா பெற்றோர்கள் நாம் மட்டும்தானே? பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையா இருக்கிறது. இந்த வசனத்தை சொல்லி சொல்லி பிள்ளைங்களை வளருங்க.